0: முக்கியமான சில விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக ESFM.ca வழியாகவும், அதே வழியில் உங்களுடைய போனாக போனில் வந்து ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட எங்கிருந்தாலும் எந்த நேரமும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் எனும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ESFM102.7@gmail.com.
1: அதேபோன்று டொரண்டோவினுடைய காலநிலையை ஒருமுறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 22 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 22 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று டொரண்டோ மெட்ரோ ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 4% அதிகரிக்கப் போகின்றது.

0: இந்த நேரத்தில் நாங்கள் ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பற்றிய விடயத்தையும் உங்களோடு பகிர்ந்துள்ள இருக்கின்றோம். அந்த வகையில்
1: ஆமாம், ஸ்காட்லாந்து மொரோக்கோ இடையே நடைபெற்ற போட்டியில் மொரோக்கோ ஒரு கோல் வீதம் முன்னிலையில் இருந்து வெற்றியும் பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் தொடர்ச்சியாக 8:30 அடுத்த போட்டி ஆரம்பிக்க இருக்கின்றது. பிரேசில் வெர்சஸ் ஹெய்டி 8:30 இந்த போட்டிகள் ஆரம்பமாக இருப்பதாக தெரிய வருகிறது.

0: நேரம் 8:09 போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்களும் இரண்டு ஊர்களின் பெயர்களை உங்களுடன் பகிர்ந்திருந்தோம். தமிழ்நாட்டிலிருந்து உடையார்பாளையம், இலங்கையிலிருந்து முள்ளிப்பொத்தானே என்ற ஊரின் பெயரையும் பகிர்ந்திருந்தோம். இதிலிருந்து நீங்களும் சொற்களை உருவாக்கி எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040.
1: எங்களோட வந்திருக்கின்ற நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் தேவ, நலமா இருக்கிறீங்களா? இருவரும்
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க தேவகுமார்?
2: நலமா இருக்கின்றோம்.
0: மிக்க மகிழ்ச்சி. சரி, நீங்க கண்டுபிடித்த அந்த மூன்று சொற்கள் என்ன?
2: யாலம்,
1: யாலம்,
2: ஆடை,
1: யாலமா,
2: யாடை, யாடை,
1: ஜாடை,
2: யாடை. ஆமா, உள்ளிடை, உள்ளிடை என்று சொல்றவ உள்ளிடை ஏற்காவிட்டா நீங்க பாடை.
1: உள்ளிடை, யாலம், மற்றைய சொல் என்ன சொன்னீங்க?
2: ஜாடகாற்ற என்று சொன்னீங்கன்னா,
1: ஜாடகாற்றதுக்கு ஜாவண்ணா தானே? ஜாவண்ணா, ஜாடை,
2: உடையார், உடையார் பாலம் வருது. உடையார் பாலம்,
1: அது வந்து ஒரு ஊர்லயே அந்த சொல் உடையார் வருகின்றது. நாங்கள் சொல்லியிருந்தோம் இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும் என்று. நீங்களும் அழைக்கலாம். 416-554-4040 இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கின்றது. தமிழ்நாட்டிலிருந்து உடையார் பாளையம், அதே போன்று இலங்கையிலிருந்து முள்ளிப்பொத்தானை. நாங்களும் மூன்று சொற்களை இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து உருவாக்கி இருக்கின்றோம். உள்ளி, யானை, தாம் என்கின்ற சொற்களை வந்து நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அதே போன்று நீங்களும் சொற்கள் உருவாக்கினால் எங்களோடு இணைந்து பதிலை சொல்லலாம். 416-554-4040. அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஆஷவாவில் கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகமாகின்றது சிந்து கிச்சன். முதன் முதலாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழி பொரியல், கோழிச்சதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பாட்கரி என 10 வகையான மீட்கறிகளுடன் பிவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல். வல்வெட்டித்துறை ஸ்டைல் கோழிப்புக்கை, சிக்கன் அல்லது லேம் பிரியாணி வகைகள், கொத்துரொட்டி வகைகள் என இன்னும் ஏராளம் உணவுகள் விருந்தாக வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்கார்ப்ரோ, மார்க்கம், ட்ரூஹாம் பகுதிகளுக்கான டெலிவரியும் வழங்கப்படும். நாளை முதல் இலக்கம் 1304 ஹார்மனி ரோட், நோர்த், ஆஷவாவில் கோலாகல ஆரம்பம் சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 647-2709.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
2: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 Rutherford Drive, Unit 36, Concord, Vaughan Mills, மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 905-761-1181 அல்லது 647-884-9080.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656
1: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20 வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி June 20 மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479-7071.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்பரோ.
4: வாரத்தில் 7 திறந்திருக்கும்.
2: 416-284-7000 Cash Point.
1: KM Business Solutions, Business Registrations, Accounting, Income Tax, HST Registration, Filing, Closing and HST Rebate, இத்துடன் Food Handler Certificate, Smart Surf மற்றும் PTC License, இவற்றுடன் City மற்றும் Alcohol Approval, இவை மட்டுமல்ல Canadian Citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan Dual Citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
5: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 June 6 to June 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, June 20 காலை 9:30 தேர் திருவிழா, June 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷட தவிழ்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், June 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
6: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
7: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்
8: என்னது?
7: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
9: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
10: 416-900-4599. ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
11: இசையெங்கும் கேட்கும் இசை. East FM. East FM.ca.

0: நேரம் 8:26 கேட்டுக்கொண்டிருப்பதில் நாங்கள் போவோம். அவர்களும் போட்டி நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். தமிழ்நாட்டிலிருந்து உடையார்பாளையம், அதே போன்று இலங்கையிலிருந்து முள்ளிப்பொத்தானை என்கின்ற இரண்டு ஊர்களையும் நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருந்தோம். நாங்கள் கூட மூன்று சொற்களை இந்த இரண்டு ஊர்களில் எழுத்துக்களை வைத்து மூன்று சொற்களை உருவாக்கி உங்களுக்காக தந்திருந்தோம்.
1: ஆமாம், நாங்கள் பகிர்ந்திருந்த சொற்கள் உள்ளி, யானை, தாம் ஆகிய சொற்கள் நாங்கள் பகிர்ந்திருந்தோம். இது தவிர்த்து நேர்களும் இணைந்து கொண்டு சொற்கள் பகிர்ந்திருந்தார்கள். யாழம், உள்ளிடை ஆகிய சொற்கள் எங்களுக்கு நேர்கள் மூலமாக வந்திருந்தது. அது தவிர்த்து தாடை, உளி, உனை, பானை ஆகிய சொற்களும் வந்து இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களில் இருந்து உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய நாள் நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி.
2: இரண்டின் மத்தியில்

0: ஃபீஃபா உலகக்கிண்ண உதைப்பந்தாட்ட வரலாற்றில் கனடா தனது முதல் வெற்றியினை நேற்றைய போட்டியில் பெற்றுள்ளது. நேற்று மாலை வான்கூவர் பிசி பிளேஸ் அரங்கத்தில் கட்டாருடன் இடம்பெற்ற போட்டியில் 6-1 என்ற கோல் விகிதத்தில் கனடா இந்த வரலாற்று வெற்றியை தனதாக்கியுள்ளது. அடுத்ததாக வரும் புதன்கிழமை வான்கூவரில் இடம்பெறும் போட்டியில் சுவிட்சர்லாந்து அணியுடன் கனடா மோதவுள்ளது.
1: கனடாவின் விவசாயத்துறையில் கிருமி நாசினிகள் பயன்படுத்தப்படும் வரைமுறைகளில் பாரிய மாற்றத்தை மத்திய லிபரல் அரசு கொண்டு வந்துள்ளது. பொருளாதார மற்றும் உணவு பாதுகாப்பு சார்ந்த தேவைகள் இருப்பேன் ஹெல்த் கனடாவால் தடை செய்யப்பட்ட கிருமி நாசினிகளையும் பயன்படுத்த அனுமதிக்கும் அதிகாரத்தை இந்த மாற்றங்கள் அமைச்சரவைக்கு தருகின்றன. நேற்றைய தினம் இச்சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
0: தமிழ்நாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் தொடர்பில் முதலமைச்சர் விஜய் வாய் திறப்பதில்லை என சட்டசபை அமர்வுகளில் திமுகவினர் விமர்சித்துள்ளனர். இதனையடுத்து கொளத்தூரில் 5 நிமிடங்கள் விஜய் வாய் திறந்ததற்கே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தோற்றுப்போனார் என சுட்டிக்காட்டும் வகையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியதையடுத்து திமுக உறுப்பினர்கள் அமளித்துமளியில் ஈடுபட்டுள்ளனர். பதிலுக்கு தாவைக்க உறுப்பினர்களும் எழுந்து நின்று திமுகவை எதிர்த்துள்ளனர். திமுகவினர் மொழியில் பதிலளிக்க தாவைக்காவுக்கும் தெரியுமென எச்சரித்துள்ள அமைச்சர் ராஜ்மோகன், ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கான நாளில் சம்பந்தமில்லாத மேடை பேச்சுக்களை பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார்.
1: இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவினர் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் செம்மணியில் கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலக அதிகாரிகள் செம்மணி அகழ்வுப் பணிகளை நேரில் பார்வையிட வருகை தந்திருந்த நிலையில் சர்வதேச பொறிமுறையினூடான நீதி கோரி இப்போராட்டம் இடம்பெற்றுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 ஈஸ்ட் FM.ca.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7
1: காலம் தரும் நாயகனே.
2: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, காபரோ, 416-299-9955.
3: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள். இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
4: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக. மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20 மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
6: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

0: நேரம் 8:47 கேட்டுக்கொண்டிருப்பதின் நம்ம ஊர் ஈவினிங். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பிரேசில் ஹெய்ட்டி இடையே விறுவிறுப்பாக போட்டி நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் 14 நிமிடங்கள் நிறைவில் இந்த அணியும் இதுவரையிலும் கோல் ஒன்று எந்த கோலும் வந்து பெறவில்லை என்பதுதான் தெரிய வந்திருக்கிறது. 0-0 அப்படின்னு தான் இதுவரைக்கும் ஸ்கோர் ரிசல்ட்ஸ் இருக்கு.
2: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
4: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
4: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ. 416-649-6388.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-7074.
9: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421.
10: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் July 1st கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்கார்பரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெருமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
11: என்ன யோசனை?
12: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
11: அம்மா பவுன் ப்ரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
13: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
14: எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 8:56 நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் கூட நெருங்கி இருக்கின்றது. நாங்கள் வெளிமையாக சொல்ல வேண்டிய 2 விடயங்களோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றோம்.
1: அந்த வகையில் காலநிலை நள்ளிரவில் 14°C குறைவடைந்து கொள்ள இருக்கின்றது. நாளைய நாள் அதிகூடி வெப்பநிலையாக 23°C உணர்நிலை 25°C இருக்கப் போகிறது. ஞாயிற்றுக்கிழமை அதிகூடி வெப்பநிலையாக 23°C உணர்நிலை 25°C இருக்கப் போகிறது. சூரியொளி நிறைந்த நாளாக இந்த வீக்கெண்ட் இருக்கும் என்று எதிர்கூறப்பட்டிருக்கிறது.
0: அதேபோன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 4% அதிகரிக்கப் போகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றியர்கள் அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இணையத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
1: சஹானாலிங்கநாதன்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேர்களே, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.

Your radio, your music. FM 102.7 East FM.

You're listening to 102.7 East FM.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.
1: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 தேதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 9058839109.
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirupor matrum business aarambipporukana business loan and business line of credit.
4: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
4: 416-457-0651. Some conditions may apply. Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-22.
6: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
7: புதிய கிளை ஸ்காப்ரோவில் ஜூன் 1 தேதி மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபர்ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, மார்க்மன் ஷெப்பர்ட் கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காப்ரோவில். கண்ணா 416-303-0881. உதயன் 6475395601. RKS Salon.
8: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours. ஃபண்டட் வித் இன் 72 hours.
2: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
3: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்காக ஆஷாவாவில் கிராண்ட் ஓபனிங் சிந்து கிச்சன். முதன் முதலாக 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், 10 வகையான சீ ஃபுட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சல், விவிடி ஸ்டைல் கோழிப்பூக்கை, பிரியாணி வகைகள், கொத்துரொட்டிகள், இன்னும் பல. June 20 சனிக்கிழமை 13/4 ஹாமனி ரோட், நோர்த் ஆஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன், கேட்டரிங் அண்ட் டேக் அவுட், ஸ்காப்ரோ, மாக்கம், டூராம் பகுதிகளுக்கு டெலிவரி சேவைகளும் வழங்கப்படும். 6477102709, 6477102709.
5: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748, 6473025748. கேம்சோனிக்ஸ் .com.
6: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப்லானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiel, Mechanical Middlefield Dikumidiel. இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
5: Focus Educational Services, Ontario Certified Teacher, Sabita Silvarajavi.

0: ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: Fresh ya feel panna East FM kelunga.
5: Everything you like, everything you need is found only here.
4: East FM 102.7.

0: Weekend Vibration. Vibration. East FM 102.7. நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
3: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் மூன்று இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள். ராஜி லிங்கன், 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
0: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
6: FM 102.7 eastfm.ca.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
4: ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங், 8.99. சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ், 6.99. மசாலா தோசை கோம்போ, $6. மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல், 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
5: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிசை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301, 416-841-5301.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719
3: பாசிக்குடா கார்டன்ஸ் நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை $32,500 கனடியன் டாலர்ஸ் மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன் 6478182798 6478182798.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல் June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள்
4: 2022 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: க்ருஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் Road, Suite 307, 647-478-0144.
3: என்ன யோசின
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
8: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyraleetees.com.
9: Weekend, East FM, 102.7. It's cool.

பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடி தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487 416-371-1487.
9: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத் தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
10: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுவர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
11: அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்டர் FM 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

0: பீபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: அடிவான் மதி.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7. This is East FM. East FM.

நேரம் காலை 9:02 டொரண்டோ 18 டிகிரி செல்சியஸ் 18 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமையின் காலை காற்றலை ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றும் மகிழ்ச்சி. தொடர்ந்தும் 9 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளோடும் 24 மணித்தியாலமும் இணைந்திருக்க ஈஸ்ட் எஃப்எம் .ca அது மட்டுமில்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக இணைந்திருக்கலாம். இதேவேளை காணொலிகளாக புதிய பதிவுகளாக இப்பொழுது யூடியூபிலும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாக நீங்களும் இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். தொடர்புகளுக்கு 416-824-1212 மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

0: இன்று நாளை பொறுத்தவரையில் சூரிய உதயம் காலை 5:30 இடம்பெற்றிருந்தது. சூரிய அஸ்தமனத்தினை மாலை 9:02 நீங்கள் எதிர்பார்க்கலாம். போக பகல் பொழுது கூடிட்டே போகுது என்று ரொம்ப குஜாலா இருப்பீங்க எல்லாரும்.
1: நடந்தது வாயினி
0: அவ்வளவு குஜாலா இருக்க குரலும் இப்படிதான் வரும் சஜீவ.
1: தொடர்ந்து முடிந்திருக்கலாம். 11 மணி வரை காலை காற்றில் இன்னும் வீக்கெண்ட் விடிஞ்சாச்சோடு இந்த ஜூன் மாதம் 20 எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்கள் ஈடுபட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் ஈஸ்டர் இனிமையான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வீக்கெண்ட் விடிஞ்சாச்சில் உங்களோடு நாங்கள்
0: வாகினி சிவபாதசுந்தரம்
1: என்னுடன் செல்வேந்திரன் சஞ்சீபன் இனிமையான காலை வணக்கம் நேர்களே.
0: வணக்கம் நேர்களே.

0: இணைந்திருக்கின்றீர்கள். 9:08 ஜூன் மாதம் 20 உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளை வந்து வரலாற்றில் திரும்பி பார்த்தால் நிறையவே விடயங்கள் இந்த நாளில் இடம்பெற்றிருக்கின்றன. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகின்றோம். உலகம் முழுவதும் உலக அகதிகள் தினம் இன்றைய நாளில் கடைபிடிக்கப்படுகின்றது. போர், இயற்கை அனர்த்தம், அரசியல் குழப்பம் போன்ற பல காரணங்களால் தங்களுடைய வீடுகளையும் நாடுகளையும் விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் கோடிக்கணக்கான மக்களின் துயரத்தையும் அவர்களின் மன உறுதியையும் நினைவு கூறும் நாளாக இது அமைந்திருக்கின்றது. இந்த ஆண்டுக்கும் கூட ஒரு கருப்பொருள் இருக்கு. ஒவ்வொரு அகதிக்கும் பாதுகாப்பும் வாய்ப்பும் நம்பிக்கையும் வேண்டும். அதே போல் இன்று ஆண்டின் மிக நீளமான பகல் நேரத்தை கொண்ட சூரிய திருப்பம், ஜூன் சால்ஸ்டஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, வடக்கு அரைக்கோளத்தில் நிகழ்கிறது. கோடை காலத்தில் அதிகாரப்பூர்வ தொடக்கமாகவும் இந்த காலப்பகுதி தான் கருதப்படுகின்றது.
1: இன்று இன்னொரு முக்கியமான வரலாற்று பூர்வமான நிகழ்வு நடந்தேறி இருக்கின்றது. இந்த மண்ணுக்கும் சொந்தமான நிகழ்வு அப்படி என்ன சொல்லி சொல்லலாம். கனடாவினுடைய ஹாமில்டனில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டது. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் உலகினுடைய முதலாவது வர்த்தக முறை தொலைபேசி சேவையை ஆரம்பித்துக் கொண்டது. 1877 இந்த நாள் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே போன்று சாமுவேல் மேர்ஸ் அவர்களும் வந்து இந்த தந்திக்கான காப்புரிமத்தை, டெலிகிராஃபுக்கான காப்புரிமத்தை பெற்றுக் கொண்ட நாளும் 1840 இந்த நாள் அப்படி என்று சொல்லி வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கின்றது.
0: இந்த நாளினுடைய சிறப்பு அம்சங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம். 9 வரையில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் தமிழ் நேரலை ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். அதே போல் வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான பெருந்தெருக்களில் சுமூகமான முறையில் வாகன போக்குவரத்துகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கோடைக்காலம், அதுவும் வார இறுதி வந்துட்டு அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வெளியில் போவீங்கன்னு நீங்கள் எவ்வளோ நம்புறீங்களோ அதே மாதிரி வீதியை நிர்மாணம் பண்ணுறதுக்கும் இதுதான் சிறந்த காலம் அப்படின்னு இந்த நாடு நம்புது. ஆகவே நீங்கள் பெருந்தெருக்களில் பயணிக்கும் பொழுது வீதி நிர்மாண பணிகளை கருத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். 401-404 பகுதியில் வீதி நிர்மாண பணிகள் இடம்பெற்றுக் அதேபோல் 401 வெஸ்ட் பகுதி கிட்டத்தட்ட பேவியூ அண்மித்த பகுதி வரையில் தாமத நிலைமை இருக்கின்றது. ஆகவே வாகனங்களில் பயணிக்கும் பொழுது அவதானமாக பயணியுங்கள். டான்வெலி பார்க் வே, அதாவது டவுன் டவுனுக்கு போற ஐடியா உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா விபத்துகள் கூட சம்பவித்திருக்கின்றன. வாகனங்களை அவதானமாக செலுத்துங்கள்.
1: விலை 4% நள்ளிரவு குறைவடைந்திருந்தது, கூடியிருந்தது விலை என்பது குறிப்பிடத்தக்கது. வாகன எரிபொருள் விலை ஜிடி பெரும்பாகத்தை பொறுத்தவரையில் குறைந்த விலையாக 136.9% நீங்கள் இலக்கம் 14.41 மார்க்கம் ரோட்ல அமைந்திருக்கின்ற எஸ்ஓ எரிபொருள் விலையத்தில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றும் ஃபிபா உலகக்கிண்ண போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. டொரண்டோவில் மிக முக்கியமான ஒரு போட்டி இன்றைய நாளில் மாலை 4 இடம்பெற காத்திருக்கிறது. ஜெர்மனி மற்றும் ஐவரி கோஸ்ட் அணிகள் மோத இருக்கின்ற போட்டி இடம்பெற காத்திருக்கிறது. அந்த விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இதேவேளை ஃபிபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881.
2: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிபோய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
3: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோ ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா.
4: 6472-5748.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
7: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
0: ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: 9:24 18° செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 23° செல்சியஸ், மாலை 20, இரவு 13° செல்சியஸ், நாளை காலை 18° செல்சியஸ். மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் மாபெரும் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். இந்த ஆண்டின் புதிய வரவுகளான ஃபேன்சி சாரி ஃப்ரம் 1499, காட்டன் சாரி ஃப்ரம் 1999, ஆர்ட் சில்க் சாரி $2,435, சாஃப்ட் சில்க் மைசூர் சில்க் சாரி $35, பியூர் மிக்ஸ் சாரீஸ் ஃப்ரம் $50, காஞ்சிபுரம் சாரி ஃப்ரம் $100, ஷல்வார் ஹவுஸ் கோட் லேடிஸ் டாப் லேடிஸ் ஸ்கர்ட் பாய்ஸ் குர்தா ஃப்ரம் $3,425. இன்னும் பல ஆடைகளை 30-80% விலைக்களவில் பெற இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் அறிய வாய்ப்பு. 12:75 மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 18 மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் பூக்கடை ஃபுளோரிஸ்டுக்கு அருகில், 6474067736.
1: சிட்டி ஆஃப் டொரோண்டோ தொடர்பான செய்திகளை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். பூர்வீக குடியினரின் கலை திருவிழா இன்றைய நாள் இடம்பெறுகின்றது. காலை 11 மணியிலிருந்து 9 மணி வரையில் 51 கமிஷனர் ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கின்ற பூங்காவில் இந்த திருவிழா இடம்பெறுகின்றது. இதன் காரணமாக டொரோண்டோவினுடைய வரலாற்று நூதன சாலைகள் அனைத்தும் இன்றைய தினம் மூடப்பட்டிருக்கும் என்பதையும் சிட்டி ஆஃப் டொரோண்டோ ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த கலை திருவிழா இடம்பெறுவதன் காரணமாக நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரோடு சென்று அந்த கலை திருவிழாவில் பங்கெடுத்துக் கொள்ள முடியும். அதே போல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபீஃபா உலகக்கோப்பை மிக மிக பிரபலமாக இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. இதன் காரணமாக இன்னொரு நல்ல விஷயம் கூட நடந்திருக்கு சஞ்சீவன். அதாவது இந்த போட்டி நிகழ்ச்சிகள் கனடாவில், அதாவது டொரோண்டோவில் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் டொரோண்டோவில் இந்த நைட் லைஃப் வந்து மீளவும் உயிர்ப்பித்திருக்கின்றது. இந்த கொரோனாவுக்கு பிறகு ரொம்ப மோசமாக இருந்த இந்த நைட், அதாவது இரவு உங்களுடைய வேலை முடிந்த பின்னர் நீங்கள் செல்வதற்கு, நண்பர்களோடு செல்வதற்கான இடங்கள் வந்து டவுன் டவுனை பொறுத்தவரையில் கணிசமான அளவு குறைவடைந்திருந்தன. இப்பொழுது மீளவும் அவை புதுப்பிக்கப்பட்டு இருக்கின்றன, உயிர்ப்பித்திருக்கின்றன என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த போட்டிகள் முடிந்தாலும் கூட எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகணும் என்று சொன்னால் உள்நாட்டிலேயே நிறைய உற்பத்திகள் இருக்கின்றன, நிறைய கொண்டாட்டங்கள், நீங்கள் செல்லக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. லவ் லோக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ் தயாரிக்கப்பட்ட உற்பத்திகளை நீங்கள் வாங்குங்கள், கனேடிய சேவைகளை நீங்கள் ஊக்குவியுங்கள், கனேடிய விற்பனை தளங்கள் அதாவது உணவகங்களாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது கடைகளாக இருக்கலாம், அங்கு சென்று நீங்க அவங்களை ஊக்குவீங்க அப்படின்னு சொல்லி சிட்டி ஆஃப் டொரோண்டோ சொல்லியிருக்காங்க. எங்களை யார் ஊக்குவிப்பாங்க?
0: நாங்களே தான் போட்டிகளில் குறிப்பாக அமெரிக்கா ஆஸ்திரேலிய அணிகள் மோதிக்கொண்டன. 2-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை அமெரிக்கா தோற்கடித்திருந்தது. குழு டி குரிய போட்டியாக இருந்தது. குழு சி குரிய போட்டியில் ஸ்காட்லாந்து மொரோக்கோவுக்கு இடையிலான போட்டியில் மொரோக்கோ 1-0 என்ற கோலில் வெற்றி பெற்றிருந்தது. குழு சி யை பொறுத்தவரையில் ஹெய்ட்டி மற்றும் பிரேசில் அணிகளுக்கு எதிரான போட்டியில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருந்தது. இறுதியாக இரவு இடம்பெற்றுக் கொண்ட போட்டி பராகுவே மற்றும் துருக்கி அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 1-0 என்ற கோல் அடிப்படையில் குழு டி கான போட்டியில் பராகுவே துருக்கியை தோற்கடித்திருந்தது. இன்றைய நாள் இன்றும் 3 போட்டிகள் பிரதானமான போட்டிகளாக இடம்பெற காத்திருக்கின்றன. இதில் டொரண்டோவின் பிஎம்ஓ ஃபீல்டில் ஜெர்மனி மற்றும் ஐவரி கோஸ்ட் இடையிலான போட்டி 4 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. குழு இ குரிய போட்டியாக இருக்கின்றது. குழு எஃப் குரிய போட்டி இன்று மதியம் 1 மணிக்கு இடம்பெறப் போகின்றது. நெதர்லாந்து மற்றும் ஸ்வீடன் அணிகள் மோதுகின்ற போட்டியாக குழு இ குரிய போட்டி வந்து கொராக்கோ மற்றும் எக்வாடர் அணிகள் மோதுகின்ற போட்டி. இன்றைய நாளில் இந்த 3 போட்டிகளும் இடம்பெற
1: காத்திருக்கின்றன. ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இரவு 9 மணி வரையில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் தமிழ் நேரலை ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு அழகான சிந்தனையை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம்.
0: இந்த கவிதை அல்லது இந்த கூற்று அல்லது இந்த செயல் என்பது வந்து அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களெங்கும் வியாபித்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் அப்படி என்று சொல்லி சொல்லலாம். எல்லாம் அல்லது யார் தண்டாலும் இதை அதிகமாக பகிர்ந்து வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இது எழுதியவர் யாராக இருந்தாலும் அவருக்கு உண்மையில் நாங்கள் பாராட்டுகளை சொல்லியாக வேண்டும். யாதென அறியாமல் தொட்டு யாதுமாகி அழிந்து யாம் யாரென மீண்டெழுந்து வாழ் அப்படி என்று சொல்லுகின்ற அழகான ஒரு கவிதை. இந்த கவிதையினுடைய அர்த்தத்தை தான் இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த வாழ்க்கையில் அடிக்கடி நாங்கள் தொலைந்து போகின்றோம். தொலைந்து போகின்ற பொழுது மீண்டு வருவதில் வந்து சில வேலைகளில் எங்களுக்கே எங்களிடம் உடன்பாடு இல்லாமல் போய்விடும் அல்லது அந்த பாதையை நாங்கள் தவற விட்டு விடுவோம் என்று சொல்லி சொல்லலாம். அது வேலையாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு படிமமாக இருக்கலாம், ஒவ்வொரு படிக்கற்களாக இருக்கலாம் அல்லது உறவு நிலையாக இருக்கலாம் அல்லது சகஜமான ஒவ்வொரு நாள் வாழ்க்கையாக இருக்கலாம். ஒரு சலிப்போடு ஆரம்பிக்கின்ற அந்த காலை பயணம் என்பது இரவு வருகின்ற பொழுது என்னடா வாழ்க்கை அப்படி என்று பெருமூச்சோடு முடிந்து மறுபடியும் அதை ஒரு ஆரம்பமாக கொண்டிருக்கும். எனவே இந்த தொலைந்து போதல் என்பது மனித வாழ்க்கையில் எப்படியான ஒரு விஷயம் என்பதை சொல்வதுதான் இன்றைய நாளினுடைய உங்களோடு பகிர்ந்து கொள்ள போன்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது.
1: அழிவினுடைய மறுபக்கத்தில் தான் அடையாளம் பிறக்கின்றது. அதாவது ஒரு வண்ணத்து பூச்சிட்ட வாழ்க்கை வட்டம் போல, ஒரு சாதாரண புழு வண்ணத்து பூச்சியாக மாறுவது போல பார்க்க கேட்க நல்லா இருக்குத்தானே. ஆனால் அந்த ப்ரோசஸ் வந்து இலகுவானது கிடையாது, கடினமானது. அந்த செயல் திட்டம் திட்டத்தின் பொழுது முழுமையாக அந்த புழு வந்து தன்னுடைய இயற்கையை இயல்பை வந்து இழக்க வேண்டியெல்லாம் இருக்கும். இருந்தாலும் வெளியில் வர அவுட்கம் வந்து சரியானதாகத்தான் இருக்கின்றது. உடைந்த தருணங்களை வந்து ஒரு சாபமாக நினைக்காதீர்கள். உங்களை உருவாக்கிய தருணங்களாக நிச்சயமாக அவை இருக்கலாம். ஏனென்றால் தன்னை தொலைத்தவர்கள் மாத்திரம்தான் தங்களை உண்மையாக கண்டுபிடிக்கின்றார்கள். அந்த சிந்தனையை தான் உங்களுக்காக இன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம்.
0: தொடர்ந்து முடிந்திருக்கலாம். 9:29 மீஸ்ட் எஃப்எம் தமிழின் காலை காற்றலை இது வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன், 4378607002.
5: All My Blinds, சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan ena anithikkum or pair.
7: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
2: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட், ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 9:43, 18 டிகிரி செல்சியஸ் ஆகி இருக்கின்றது. இந்த வேளையில் இந்தியா பக்கம் செல்ல இருக்கின்றோம். தாவேகா அரசினுடைய மாடல், இந்த சோஃபா மாடல் அப்படின்னு சொல்லி இந்த இந்த விடயத்திற்கு விளக்கம் கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்து சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த தாவேகா கூட்டணி, இந்த கூட்டணியில் வந்து இப்போது இதை தவிர இடதுசாரிகளை தவிர காங்கிரஸ், முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற அமைச்சர்களாக இடமளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த புதிய அரசு குறித்து அவர் சொல்லுகின்ற பொழுது, இது சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கின்ற வன்னியரசு குறிப்பிட்டிருக்கின்றார். தாவேகா அரசனுடைய சோஃபா மாடல் அப்படி என்ற, ஏன் சோஃபா மாடல் என்று சொல்லி சொன்னாலும், எஸ் என்பது சோஷியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லுகின்றார், ஓ என்பது ஆர்கனைஸ்ட் ஆக்ஷன் என்றும், எஃப் என்பது ஃப்ரீடம் என்றும், ஏ என்பது ஆன்டி கரப்ஷன் என்று சொல்லியும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். சோஃபா மாடல் அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: எம்ஜிஆர் திரைப்படம் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர் சேர்க்கை தேர்வுக்குழுவில் ஒரு பெண் கூட இடம்பெறவில்லை என்பதை திமுக எம்பி கனிமொழி இன்றைய தினம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த கல்வி ஆண்டுக்கான இளங்கலை காட்சிக்கலை பட்டப்படிப்புகளுக்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை தேர்வுக்குழு உறுப்பினர்களாக ஒளிப்பதிவாளர்கள் வேல்ராஜ், விஜய் மில்டன், இயக்குநர்கள் வெற்றிமாறன், லிங்குசாமி, பேரரசு உள்ளிட்ட 10 திரைத்துறை பிரபலங்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் சொல்லும் பொழுது, இந்த எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் ஒரு பெண் உறுப்பினர் கூட நியமிக்கப்படவில்லை. பல சவால்களை கடந்து திரைத்துறையில் கலைஞர்களாக, தொழில்நுட்ப வல்லுநர்களாக பணியாற்றி வரும் பெண்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
0: இதேவேளை திமுக கூட்டணியில் இருந்து அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய கூட்டணியில் இருந்தும் இப்போது இன்னமொரு கட்சி வெளியேறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இது வெளியேறியிருக்கின்ற கட்சி யார் அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணி இப்பொழுது வெளியேறியிருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது.
1: நான் முதல்வன் திட்டத்தை முடக்குவது தமிழ்நாட்டு இளைஞர்களின் வளர்ச்சியை முடக்கும் செயலாக அமைந்துவிடும் என திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். முந்தைய திமுக அரசால் தொடங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தின் பெயர் எக்ஸ் பக்கத்தில் திறன் தமிழ்நாடு என மாற்றம் செய்யப்பட்டதோடு, மே 15 தேதிக்கு முந்தைய பதிவுகள் அனைத்துமே நீக்கப்பட்டிருக்கின்றன. இதை பற்றி சொல்லும் பொழுது, பெயர்களை மாற்றலாம், அதில் இருந்த பதிவுகளை நீக்கலாம், ஆனால் இதேபோல் 1000 ஜெனீஃபர்களின் கனவை நனவாக்கிய நான் முதல்வன் திட்டத்தின் சாதனைகளையும் நன்றியுணர்வையும் மக்கள் மனங்களில் இருந்து நீக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார்.
0: நல்ல விஷயம், மாறி மாறி நாங்கள் அப்படியே காட்சி கொண்டு 9:45 இணைந்திருக்கின்றோம். காலை காற்றலை வீக்கெண்ட் முடிஞ்சாச்சோடு 18 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.

0: 9:48 மிஸ்டர் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் இலங்கை பக்கம் செல்ல போகின்றோம். 2025 கேள்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்கள் இப்பொழுது வெளியிடப்பட்டு இருக்கின்றன. குறித்த பரீட்சை பெறுபவர்களே www.donets.lk என்ற உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பார்வையிட முடியும். இதுதான் பரீட்சை திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளம். அதே நேரம் பரீட்சை பெறுபவர்களின் மீள் மதிப்பீட்டிற்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் 25 முதல் July 8 வரை இணையதள முகவரியினூடாக சமர்ப்பிக்க முடியும் என்றும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இப்போ இந்த முறை சொல்லியிருக்கிறாங்க 11,790 மாணவர்கள் இலங்கை முழுவதும் அனைத்து பாடங்களிலும் ஏ தரத்தை பெற்றிருக்கின்றார்கள். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியீடு குறித்து தெளிவுபடுத்துவதற்காக நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுது பரீட்சை ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் இம்முறை பரீட்சைக்கு தோற்றிய பரீட்சார்த்திகளில் 7,419 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் சித்தியடையாமை கூட தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளை 2026 கேள்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை இவ்வருடத்தின் December 8 முதல் 14 வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: அரசு திணைக்களங்கள்தான் அதிக அளவில் உள்ளூராட்சி சட்டங்களை மீறுகின்றன என்று சொல்லியும், அரசினால் நிதி ஒதுக்கப்பட்டு மேற்கொள்ளப்படும் கட்டட நிர்மாணங்களில் 90% உள்ளூராட்சி மன்றங்களின் கட்டட அனுமதியை பெற்றுக் கொள்வதில்லை என்று சொல்லியும், அவ்வாறான திணைக்களங்கள் தண்டத்துடன் உள்ளூராட்சிகளின் அனுமதியை பெற வேண்டும் அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் குறிப்பிட்டிருக்கின்றார்.
0: இலங்கை வந்தடைந்த சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைவர் ஜெய்ஷா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நேரில் சந்தித்து பேச்சு நடத்தியிருக்கின்றார். இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் பொழுது மாண்புமிகு ஜனாதிபதியை சந்தித்து இலங்கையில் கிரிக்கெட் தற்போதைய நிலை குறித்து கலந்துரையாடியது பெரும் பெருமையாகும். எங்கள் கலந்துரையாடலில் வளர்ந்து வரும் இளம் வீரர்களுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்குவது, அடிப்படை மற்றும் இளையோர் கிரிக்கெட் மேம்பாட்டு திட்டங்களை வெளிப்படுத்துவது, மேலும் கிரிக்கெட்டை சமூக முன்னேற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய கருவியாக பயன்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார்.
1: காணாமல் போனவர்களுக்கு புதிய இழப்பீட்டு முறை வழங்கப்படும் என்று சொல்லி சட்டத்தரணி ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். இந்த இழப்பீட்டு முறையை தயாரிப்பதற்கு விஷயட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன் நாணயக்கார
0: குறிப்பிட்டிருக்கின்றார். மணி வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்.
2: வந்தாளப்பா வந்தாளப்பா வந்து ஜன்னலிலே நின்னாளப்பா சொன்னாளப்பா சொன்னாளப்பா சொக்கு பொடி போட்ட

0: பாட்டு நால விஷயம் Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 You are in good hands with Allstate.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719
3: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
5: MJS Gold House.
6: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
5: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTE ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630
5: MJS Gold House.
6: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MJS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

0: தொலைந்து போனதல்ல முடிவு, தன்னை கண்டுபிடிப்பதுதான் மறுபிறப்பு. யாதென அறியாமல் தொட்டு யாதுமாகி அழிந்து யாம் யார் என மீண்டெழுந்து வாழ்க்கையின் சில பயணங்கள் நாங்கள் எங்கே செல்கின்றோம் என்று தெரியாமலேயே ஆரம்பிக்கின்றன. சில அனுபவங்கள் எங்களை மாற்றுகின்றன. சில இழப்புகள் பழைய நம்மை அழித்து விடுகின்றன. சில வேலைகள் நம்மை உடைத்து விடுகின்றன. ஆனால் இந்த அளவின் மறுபக்கத்தில் தான் அடையாளம் பிறக்கின்றது. இந்த சிந்தனையை தான் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருந்தோம்.
1: எனவே உடைந்து போகின்ற தருணங்கள் எல்லாம் உங்களை உடைக்க வந்த தருணங்கள் இல்லை என்பதை நீங்கள் உணர்கின்ற பொழுது நிச்சயமாக வாழ்க்கையின் இன்னொரு பக்கத்தை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பித்துக் கொள்வீர்கள் என்பதை

0: பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னால், குறிப்பாக இலக்கம் 10,579 யங் ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கின்றது. ரிச்மண்ட் ஹில் லெசோவில் 142.9% லிட்டர் ஒன்றினை பெற்றுக் இருக்கும். வாகன போக்குவரத்தினை பொறுத்தவரையில் 404 DVP சவுத் பவுண்டில் தாமதங்கள் ஆரம்பமாக இருக்கின்றன. ஷெபர்டில் இருந்து ஆரம்பிக்கின்றது தாமதமானது, குறிப்பாக எக்லிண்டன் வரையிலும் தொடர்கின்றது. எக்லிண்டனுக்கும் அதே நேரம் யோக் மில்ஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நோத் பவுண்டிலும் தாமதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தவரையில் விக்டோரியா பார்க்கில் இருந்து ஆரம்பிக்கின்ற தாமதமானது, குறிப்பாக அலன் ரோட் வரையிலும் தொடர்வதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
1: இசெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். 11 மணி வரையில் நாங்கள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் மலிவு விற்பனை தகவல்களை இப்பொழுது அறிய இருக்கின்றோம்.
2: வார வார விற்பனையை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரம் கூட ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏராளமான பொருட்களை நீங்கள் வருகின்ற பொழுது மிக மிக விலை குறைப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த வாரமும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கோடைகாலம் முன் செல்கின்ற பொழுது ஏராளமான தாயகத்து பழங்களுக்கான ஒரு விஷேட விற்பனை. இப்பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் செயலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான தாயகத்து பழங்களை நீங்கள் பெற்றுக்கலாம். குறிப்பாக பலாப்பழம், மாம்பழ பாக்ஸ், ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர், செவ்வளநீர் என்று சொல்லி ஏராளமான பழங்கள் இப்பொழுது விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. மீன் சந்தை, அதாவது இலங்கை, இந்திய, கரீபியன் நாடு வந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். லீன் ஸ்னேப்பர் பவுன் 9.99, சீலா பவுன் 7.99, சூட மீன் பவுன் 3.99, கணவாய் பவுன் 9.99, ஃப்ரெஷ் ரால் பவுன் 4.99, சிலோன் உளமீன், சிலோன் பாறை, சிலோன் ஓரா, சிலோன் காலை, கும்பலாப்பாறை அனைத்தும் நீங்கள் மலைவிலையை பெற்றுக்கொள்ளலாம். ஊர்கோழி 6.99, 2 பெறுகின்ற பொழுது 13.99, 3 பெறுகின்ற பொழுது 19.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆற்றச்சி பவுன் 10.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாவிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் இப்பொழுது மரினேட் செய்து தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். பசுமையான மரக்கறிகளை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 6 தேசிக்காய் 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் தக்காளிப்பழம் பவுன்ஸ் 1.49, 4 ஃப்ரெஷ் கவுன் 2.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பூசணிக்காய் 1.49, பட்டர்நட் 1.29 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். பாவக்காய், புடலங்காய், கிரீன் பீன்ஸ், பெல் பெப்பர், ஜிஞ்சர், தாமரை கிழங்கு ஒவ்வொன்றும் பவுண்ட் 2.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வாழைக்காய், மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, சுக்கினி ஒவ்வொன்றும் 1.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குறிப்பாக நீங்கள் இங்கே வருகின்ற பொழுது பைட்டுங்காய் பவுன் 3.99, முருங்கைக்காய் 6.99, கோவா 99 சென்ட்ஸ், 10 பவுண்ட்ஸ் ஒயிட் ஒனி 2.99, 10 பவுண்ட்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, மல்லாரை பண்ணங்காணி கட்டு 3.99, முருங்கை இலை கட்டு 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே ஏராளமான பசுமையான மரக்கறிகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான மளிகைப் பொருட்கள், பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆரஞ்சு பவுன் 1.29, ஆப்பிள் 1.99, பப்பாப்பழம் 99 சென்ட்ஸ் பவுண்ட்ஸாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கேண்டலூப் 3.99, ரெட் பிளாக் பிளம் வந்து 2.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏசியன் பியர்ஸ் 1.99, மாதுளம்பழம் 5.99 அப்படி நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அதேபோல கொய்யாப்பழ பாக்ஸ் 4.99, மன்சானா வாழைப்பழத்தை நீங்கள் விஷயோட வெளியில் வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல வாட்டர்மெலன் 6.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49, ஆம்பள பாக்ஸை விஷயோட வெளியில் பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கி பாக்ஸ் எடுக்கிற பொழுது $30 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல செவல் நீர் வந்து 4.99 ஆகும், 10 பீஸ் எடுக்கின்ற பொழுது $42 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பொருட்கள் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இதன் தாண்டி சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள் அதென்று சொல்லி அத்தனை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். டப்ஸ் கார்டன் பிஞ்சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்கள் திறந்திருக்கும்.
3: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengam. Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 6475344509, 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
8: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் FM 102.7.

0: பத்து மணி 21 நிமிடம். தந்தையர் தின வாழ்த்துகளோடு தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் தந்தையர் தின கொண்டாட்டம் இன்றும் நாளையும். தந்தையர் தினத்தை முன்னிட்டு செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகைகளை வாங்குங்கள். நகை சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்டு கோயின், தங்க சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். இப்போது 5000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, 4160 9 2 நிமிடம்.
1: டொமினிக்கன் ரிபப்ளிக்கில் வந்து ஒரு சுற்றுலா விடுதி ஒன்று தீக்கிரையாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இது வீவா விந்தம் டொமினிக்கஸ் பீச், இது குறிப்பாக பயாபி என்கின்ற இடத்துக்கு அருகில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 6700 கெஸ்ட் இங்கே இந்த நேரத்தில் இருந்ததாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒருவர் இந்த தீ விபத்து காரணமாக இறந்திருக்கின்றார். இத்தாலி நாட்டைச் சேர்ந்த 46 வயதுடைய பெண்மணி அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். இறந்தவர் அப்படி என்று சொல்லிய 6 பேர் இப்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த 1700 பேரும் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இங்கு இந்த பாரிய தீ விபத்தின் காரணமாக ஒட்டுமொத்தமாக கட்டிடங்கள் யாவும் சேதமடைந்திருப்பதாக இந்த விடுதியினுடைய நிர்வாகம் இப்போது தெரிவித்திருக்கின்றது.
0: ஆஸ்திரேலியாவில் H5 ரக பறவை காய்ச்சல் முதன்முறையாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இந்த பறவை காய்ச்சல் இப்போது எல்லா கண்டங்களுக்கும் பரவிவிட்டது. பெர்த்தை தலைநகராக கொண்ட மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தில் 2வது கடற்பறவைக்கு அந்த நோய் பரவி இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது. உலகெங்கும் பரவிவிட்ட அந்த நோய் ஆஸ்திரேலியாவுக்கு பரவும் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் என அந்த நாட்டினுடைய வேளாண் துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார்.
1: இதேவேளை ஜிம்பாபேயில் ஒரு புதிய சட்டமூலம் ஒன்று அமுலுக்கு வருகின்றது. இப்போது இருக்கின்ற ஜனாதிபதியினுடைய பதவிக்காலத்தை நீடிப்பதற்காக இப்போது அதிபராக இருக்கின்ற எமர்சன் மங்குவாங்குவா அவர்கள் வந்து தொடர்ந்து 2030 வரையில் பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து ஒருமனதாக வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த வாக்களிப்பின் காரணமாக இப்போது இருக்கின்ற சட்டமூலம் மாற்றம் பெறுவதோடு இப்போது இருக்கின்ற ஜனாதிபதிக்கான பதவிக்காலம் நீடிக்கப்படுவதாக ஜிம்பாபே குறிப்பிட்டிருக்கின்றது.
0: இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. வலியும் மொபைல் தரும் மலிவு விற்பனை தகவல்களை இப்பொழுது நாங்கள் அறியிருக்கின்றோம்.
2: மார்க்கம் அண்ட் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற சீர பிரமோலுக்குள்ள அமைந்துள்ள வலியும் மொபைல் இருந்துதான் நாங்கள் அப்டேட்டை வந்து தந்து கொண்டிருக்கின்றோம். நீங்க கனடியன் டயருக்கு அருகில் உள்ள என்ட்ரன்ஸ் அல உள்ள நுழையும் போது சர்வீஸ் ஒன்டாரியோவுக்கு மிக அருகில இருக்கின்றது. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஆஃபர்ஸ வந்து வேல்யூ மொபைல் கஸ்டமர்ஸுக்கு தந்து கொண்டிருப்பாங்க. அந்த வகையில இந்த முறையுமே பெஸ்டான ஆஃபர்ஸ வந்து தர்றாங்க. அந்த வகையில ஃப்ரீடம் மூடாக நீங்கள் தேர்ட் லைன் ஆஃபரை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் ஒரு $25 நீங்கள் செலுத்துவதன் மூலம் 175 GB வந்து கனடா, US, மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு ரோமிங்குடன் அன்லிமிட்டட் டாக் அண்ட் டெக்ஸையும் வழங்குகிறார்கள். அதோடு சேர்த்து ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற போன்ற 120 நாடுகளுக்கு வந்து நீங்கள் ரோமிங்கை வந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்க சம்மர் பிரேக்குக்கு வந்து நீங்க நாட்டுக்கு போப்புறம், மூவிக்கு போப்புறம், அல்லது வெக்கேஷனுக்கு பிற நாடுகளுக்கு போப்புறம் அப்படின்னு சொன்னா கூட நீங்க எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டினுடைய சிம்மை வாங்கி நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. நீங்க பாவித்து கொண்டிருக்கிற அதே ஃப்ரீடம் ஊடாகவே நீங்கள் ரோமிங்கை மட்டும் ஆக்டிவ் செய்துவிட்டு நீங்க போகும்போது எந்த விதமான சார்ஜுமே உங்களுக்கு ஏற்பட போவது இல்லை அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இது எதுக்குமே வந்து நோ கான்ட்ராக்ட், நோ கனெக்ஷன் ஃபீ அப்படின்னு கூட சொல்லி இருக்கிறாங்க. நீங்க இதை எல்லாத்தையுமே அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்க நேரடியாக வரலாம். மார்க்கம் அண்ட் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற சீட பிரமோலுக்குள்ளதான் இருக்கின்றது வேல்யூ மொபைல். நீங்க கனடியன் டயர் என்ட்ரன்ஸ் ஆல வரும்போது சர்வீஸ் ஒன்டாரியோவுக்கு மிக அருகில இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்கள் தொலைபேசி மூலமாக கூட இணைந்து கொள்ளலாம். 416-431-4316 அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க நேரடியாக வரலாம். மார்க்கம் அண்ட் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் இருக்கின்ற சீட பிரமோலுக்குள்ளதான் அமைந்திருக்கின்றது வேல்யூ மொபைல்.

0: 10:30 லட்டிகா கோல்ட் ஹவுஸ் வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ June 27 மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் தபசீலி மீனாட்சி நிக்கில் மேக்னா மற்றும் அஜீஸ் நிதர்ஷா பிரியந்தி பங்கேற்கும் இனிய மாலை பொழுது டிக்கெட் $30 முதல் $100 வரை. ஃப்ரீ ஃபார் கிட்ஸ் சீனியர்ஸுக்கு $15. 30 கராச்சி டிரைவில் அமைந்துள்ள லட்டிகா கோல்ட் ஹவுஸில் டிக்கெட் வாங்குபோருக்கு 1 கிராம் தங்கம் $150 கொள்முதல் செய்யும் ஆஃபர். அத்துடன் அதிர்ஷ்ட சக்கரம் மூலமாக இலவச டிக்கெட்டுகளையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டட் பிரைஸில் டிக்கெட்டுகளையும் வெல்லும் வாய்ப்பு. எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மட்டுமே இந்த சலுகைகள். 6499956592.
1: இப்போ நாங்கள் ஒரு செய்தி ஒன்றை பார்க்கலாம் சஞ்சீவன். இந்த டெரிஃப் அல்லது இந்த வரிகளை பற்றி நாங்கள் இப்போ பல மாதமாக காய்ச்சிட்டு இருக்கிறோம் தானே, அந்த வரி போட்டுட்டாங்க எங்களுக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்பொழுது கனடா ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கின்றது. என்ன நடவடிக்கைன்னு பார்த்தா, வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற கேண்ட் அதாவது டின்களில் தகரங்களில் அடைக்கப்பட்ட காய்கறிகளுக்கு 10% கூடுதலாக சுங்க வரி விதித்திருக்கின்றது. சர்டாக்ஸ் என்று இது நாங்கள் சொல்லுவோம். இந்த 10% ஏற்கனவே இருக்கிற வரியை விட அதிகமாக இருப்பது. இது உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. அதோடு அதிகபட்சம் 200 நாட்கள் வரை நடைமுறையில் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எதற்காக என்று பார்த்தா, கனடாவின் உள்நாட்டு காய்கறி உற்பத்தியாளர்கள் மற்றும் செயலாக்க நிறுவனங்கள் குறைந்த விலையிலான இறக்குமதிகளால் கடுமையாக பாதிக்கப்படுவதாக அரசிடம் புகார் கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக உலகளாவிய வர்த்தக மாற்றங்கள் மற்றும் பல நாடுகளின் வரி கொள்கைகளால் மலிவான டின் காய்கறிகள் கனடா சந்தைக்குள் அதிக அளவில் வருவதாக அரசு தெரிவித்திருக்கின்றது. இதால உள்நாட்டு விவசாயிகளுக்கு போட்டியிடுறதுக்கு சிரமமாக இருக்குது. இந்த 10% வரி வந்து எல்லா நாடுகளுக்கும் பொருந்தாது. கனடாவின் சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்களின்படி பின்வரும் நாடுகளில் வந்து இந்த டின் கறி காய்கறிகளுக்கு இந்த வரி விதிக்கப்படாது. நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற நாடு கூட அதில் இருக்குது. இந்த 10% வரி யாருக்கு பொருந்தாதுன்னா அமெரிக்காவுக்கு பொருந்தாது. அவங்க எவ்வளவுதான் எங்களுக்கு அடிச்சாலும் மக்களை, எங்களால் திருப்பி அடிக்க இல்லாத நிலைமையில வெரி டெலிகேட்டட் பொசிஷன்ல நாங்கள் இருக்கிறோம். மெக்சிகோவுக்கு பொருந்தாது, இஸ்ரேலுக்கு பொருந்தாது, சிலிக்கு பொருந்தாது, மற்றது வளர்ந்து வர்ற சில நாடுகளுக்கு பொருந்தாது. யாருக்கு பொருந்தும் நினைவா இலங்கைக்கு பொருந்தும்னு சொல்லுவாங்க போல. கனடா தன்னுடைய வர்த்தக ஒப்பந்தங்களை மீறாமல் உள்நாட்டு தொழில்துறைக்கு பாதுகாப்பு வழங்க முயல்கின்றது. இதால என்னென்ன காய்கறிகள் பாதிக்கப்படலாம்னா, நீங்க இந்த தகரங்கள் அடைக்கிற சோளம் கோன் வாங்குறவராக இருந்தால், அல்லது பீஸ் பட்டாணி வாங்குறவராக இருந்தால், பச்சை பீன்ஸ் கிரீன் பீன்ஸ் மற்றது மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் வருது இல்லையா, கலப்பு காய்கறிகள், கொண்டைக்கடலை, சிக் பீஸ், புரட்டின் காய்கறி வகைகள், இவை எல்லாமே வந்து பாதிக்கப்படும். ஆகவே நீங்கள் மீளவும் இப்பொழுது காய்கறி அதாவது கடைக்கு சென்று நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பொருட்கள் நீங்க சாதாரணமாக வாங்குற விலையை விட அதிகமாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.
0: இந்த விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது இன்னொரு விடயம் ஞாபகம் வருகின்றது. இந்த G7 உச்சி மாநாடு பிரான்ஸில் இடம்பெறுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார், தான் தான் இந்த உலகத்தினுடைய பிக் பாஸ் அப்படின்னு சொல்லியாரு
1: சொல்லிட்டாரு.
0: அதுக்கு ஏனைய தலைவர்கள் வந்து சிறிதிருந்தமை குறிப்பிடத்தக்கதான். பிற்பாடு இப்பொழுது வந்திருக்கின்ற ஒரு புதிய செய்தி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இத்தாலியனுடைய அதனுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற ஜோர்ஜியா மெலனி அவர்களை வந்து குறிப்பாக இவர் ஒரு கருத்தினை சொல்லியிருந்தார். ஜோர்ஜியா மெலனி வந்து தன்னிடம் வந்து பெக் பண்ணியிருந்ததாக, புகைப்படம் எடுப்பதற்கு தன்னிடம் அவர் கேட்டிருந்தால் அதன் பிற்பாடு தான் புகைப்படம் எடுத்ததாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்று காலையில் ஜோர்ஜியா மெலனி இத்தாலியினுடைய அரச ஊடகத்தினூடாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது போன்று தான் அப்படி ஒன்றும் படம் எடுப்பதற்கு பெக் பண்ணவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். எனவே இந்த ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி ஒரு என்டையர்லி மேட் அப் பண்ணப்பட்ட ஒரு கமெண்ட் டொனால்ட் ட்ரம்பினால் அப்படின்னு சொல்லி அவர் இந்த விடயத்தை இப்பொழுது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்.
1: புள்ளைவால் வர வர என்ன யோசிக்கிறான்னு யாருக்குமே விளங்குதில்லை. 10:33
0: இந்த வேளையில் நியூஷன் தருகின்ற நாளின் மலிவு விற்பனை தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: வாராந்த விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது குறிப்பாக வெளியே டெண்ட் அமைக்கப்பட்ட ஒரு தாயகத்து பழங்களுக்கான ஒரு செயல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான பழங்கள் நீங்க பெற்றுக் கொள்ளலாம். அதுபோல நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் வருகின்ற பொழுது லைன்ஸ் நேப்பர் பவுன் 9.99, சீலா பவுண்ட் 7.99, சூடை பவுண்டு 99, கணவாய் பவுன் 9.99, ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.99, சிலோன் புலமீன், சிலோன் பாறை, சிலோன் ஓரா, சிலோன் காலை, கும்பலா பாறை என அனைத்து மலை விலையிலே பெற்றுக் கொள்ள முடியும். ஊக்கோழி 6.99, 2 பெறுகின்ற பொழுது 13.99, 3 பெறுகின்ற பொழுது 19.99, ஆற்றுச்சி பவுன் 10.99 நீ பெற்றுக்கலாம். இப்பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தை வருகின்ற பொழுது கோடை காலத்தில் பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணம் செய்தும் தருகின்றார்கள். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் அமைந்தது குறிப்பிடத்தக்கது. பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். 6 தேசிக்க 1.99, அதேவேளை தக்காளி பழம் பவுன் 1.49, 4 ஃப்ரெஷ் கோன் வந்து 2.99, பூசணிக்காய் பவுன் 1.49, வடநட் 1.29, பாவக்காய், புடலங்காய், கிரீன் பீன்ஸ், பெல் பெப்பர், ஜெஞ்சர், தாமரை கிழங்கு ஒவ்வொன்றும் 2.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வாழைக்காய், மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, சுக்கினி ஒவ்வொன்றும் பவுன் 1.99 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பாய்ச்சங்காய் பவுன் 3.99, முருங்கைக்காய் 6.99 பவுண்டாக பெற்றுக்கலாம். கோவா பவுன் 99 சென்ட்ஸ், 10 பவுண்ட்ஸ் வைட் ஓனி 2.99, 10 பவுண்ட்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, வல்லாரை பொன்னாங்கானி கட்டு 3.99, முருங்கையிலே கட்டு 4.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல ஏராளமான மளிகை பொருட்கள் கூட இப்பொழுது இங்கே விற்பனை கொண்டிருக்கின்றன. நிறைய பொழுது இங்கே பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் குறிப்பாக சமபோசா 3.99, டெல்மே சோயா 5, 3.99, டின் பிஷ் 3, 4.99 பெற்றுக்கொள்ள முடியும். 300 கிராம் மேகி கோக்கனட் பவுன் டாலர் 3.99, டு பவுண்ட்ஸ் ரவை 7.99, இங்கே பெற்றுக்கலாம். போ பவுண்ட்ஸ் கடலை பிறப்பு 4.99 இங்கே பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல 750 மில்லி ஆணைக்கோட்டை நிலன் 7.99, 6 பவுண்ட்ஸ் கரும்பு சீனி 7.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99 இங்கே பெற்றுக்கொள்ளலாம். இதேபோல 20 பவுண்ட்ஸ் பார்போயில் ரைஸ் வந்து 15.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல எம்டி பிராண்டின் 750 மில்லி நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் வந்து 6.99, எம்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட் மேங்கோ பைனாப்பிள் வந்து ஸ்ட்ராபெரி பூட் ஆப்பிள் ஜாம் வந்து 500 கிராம் 3.49 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஏராளமான பொருட்களை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பல வகையில் இப்பொழுது நீங்க வருகின்ற பொழுது ஆரஞ்சு பவுன் 1.29, ஆப்பிள் 1.99, பப்பா பழம் 99 சென்ட் பவுன்ஸ் ஆக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கெண்டல் உப் 3.99, ரெட் பிளாக் பிளம் வந்து 2.99,
3: East FM 102.7 கேட்டாலே.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம்பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு, 95 McGill Drive, வெஸ்டியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487. எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியேட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Ikumidayal, Ingu Matume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangahirar, 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
4: 416-293-7287
1: மற்றும் 30 New Delhi Drive, Unit 67, Markham,
4: 416-461-6401.
5: Vidya Sagar live in concert. iClean Canada வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யா சாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு Great Canadian Casino Resortல். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள். இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு Great Canadian Casino Resortல். நிகழ்ச்சி ஏற்பாடு வீண்ட்ரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
6: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: இன்று மாலை 4 மணிக்கு குறிப்பாக ஜெர்மனி மற்றும் ஐவரி கோஸ்டுக்கு இடையிலான போட்டி டொரண்டோவில் இடம்பெற காத்திருக்கிறது. ஃபிபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஆஷவாவில் இன்று கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகமாகிறது சிந்து கிச்சன். முதன் முதலாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழி பொரியல், கோழி சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பார்க்கறி என 10 வகையான மீட் கறிகளோடு விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், வெல்வெட்டித்துறை ஸ்டைல் கோழி புக்கை, சிக்கன் அல்லது லேம் பிரியாணி வகைகள், கொத்துரொட்டி வகைகள் என இன்னும் ஏராளம் உணவுகள் விருந்தாக வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் பெறலாம். ஸ்காப்ரோ மார்க்கம் டூரம் பகுதிகளுக்கான டெலிவரியும் வழங்கப்படும். இன்று முதல் இலக்கம் 13:04 ஹார்மனி ரோட் நோர்த் ஓஷவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட் 6477120709 6477120709.
0: இந்நிலையில் வலி மொபைல் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: வேல்யூ மொபைல் பல வகையான டீல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் மார்க்கம் அண்ட் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற சீடு பிரமோலுக்குள்ள இருக்கின்ற வேல்யூ மொபைல் இருந்துதான் நாங்கள் அப்டேட்டை வந்து தந்து கொண்டிருக்கின்றோம். நீங்க நேரடியாக என்ட்ரன்ஸ் ஆக உள்ளே வரும்போது சர்வீஸ் ஒன்டாரியோவுக்கு அருகில தான் அமைந்திருக்கின்றது வேல்யூ மொபைல். எப்பவுமே சமர் அப்படின்னு சொன்னாலே மிக ஒரு அதிரடியான ஆஃபர்களை வந்து தருவார்கள். அந்த வகையில் நீங்கள் ரோஜா சூடாக ஒரு போனோடைய ஒரு பிளானை வந்து நான் தேடிக்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா எக்ஸ்க்ளூசிவாக வீக்கெண்ட் ஆஃபரை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் சாம்சங் S25 நீங்கள் $5 மாதாந்தம் செலுத்தி நீங்கள் போனை பெற்றுக் கொள்ளலாம் பிளான் உடன் சேர்த்து. அது மட்டுமல்லாமல் நீங்கள் கூகுள் பிக்சல் 10 வந்து நீங்கள் ஜீரோ பேமெண்ட், போனுக்கான பேமெண்ட் ஜீரோவுடன் நீங்கள் பிளஸ் பிளானுடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் 2 மாதங்களுக்கு முன்புதான் லான்ச் செய்யப்பட்ட நீங்கள் சாம்சங் S26 வந்து நீங்கள் $1 மட்டுமே போனுக்கு செலுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் iPhone AR வந்து நீங்கள் $10 மாதாந்தம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் போனை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவை அனைத்துமே வந்து 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பிளஸ் பிளானோட நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவை எதற்குமே வந்து நோ கான்ட்ராக்ட் நோ கனெக்ஷன் ஃபீ அப்படின்னு கூட தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் ரோஜர்ஸ் உங்களுக்காக இன்னும் ஒரு பிளானை வந்து தருகிறார்கள். அதாவது நீங்கள் உங்களுக்கு சொந்த போனை நீங்கள் எடுத்து வரும் பட்சத்து ரோஜர்ஸ் உங்களுக்கு 5G பிளானுடன் வந்து $60 மாத்திரமே நீங்கள் மாதாந்தம் செலுத்தினால் அன்லிமிட்டெட் ஹை ஸ்பீட் டேட்டாவை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்துடன் சேர்த்து அன்லிமிட்டெட் டாக் அண்ட் டெக்ஸ்டும் நீங்கள் கனடா முழுவதுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இதற்குமே அவர்கள் எந்த விதமான கான்ட்ராக்டும் இல்லை, கனெக்ஷன் ஃபீயும் இல்லை என்று தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். நீங்கள் நேரடியாக வரலாம். மாகவன் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில இருக்கின்ற சீட பிரமோலுக்குள்ளதான் அமைந்திருக்கின்றது வேல்யூ மொபைல். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தொலைபேசி மூலமாக கூட அழைத்து உங்களது சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்யக்கூடியதா இருக்கும். அழைக்கலாம் 416-431-4316. அப்படி இல்லை என்று சொன்னா நீங்க நேரடியாக வரலாம். மாக்கமன் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் இருக்கிற சீடு பிரமோலுக்குள்ளதான் அமைந்திருக்கின்றது வேல்யூ மொபைல். அழைக்கலாம் 416-431-4316.
3: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: 10:51 தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு அபர்ணா மற்றும் ராஜேஷ் காலை பொழுதிருந்து விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
1: பாகினி சிவபாதசுந்தரம்
0: என்னுடன் செல்வேந்திரன் சஞ்சீபன். இனிமையான வணக்கமேர்களே.
1: வணக்கமேர்களே.

0: weekend East FM 102.7 It's cool.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours கனடா USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள் Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி 16 பேர் பயணிக்க Limo Seat Sound System Light Coolers உடன் Party Bus குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள் Wedding மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன 5 Star Our tours 416-474-1398 416-821-6929
2: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள் மனோ 647-980-4779
3: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் திகதி கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம் கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்
4: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல்விழா ஜூலை முதலாம் திகதி புதன்கிழமை மாலை 5 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திரத்தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாதஸ்வர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம் அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் சன்சிட்டி பிளாசா 416-613-1883
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm
5: Business Vaithirupor Mettum Business RMBPorukane Business Loan and Business Line of Credit
7: 10% downudan Commercial Mortgage
5: Ilavasa Aalosanikalukku Anthony T. Ponraja Commerce Ventures 416-457-0651
7: 416-457-0651 Some conditions may apply.
8: என்ன யோசினே
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை நகை கையில இருக்கு ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்
10: நகைக்கான கூடிய பெறுமதி குறைந்த வட்டி அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம் நகைகளை வாங்கலாம் 416-757-0034 அல்லது 416-994-3861

0: என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
1: வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, இத போட்டாலும் பிரச்சனை, ரோட்ல போனா டிராபிக் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா இந்த பில்லுகளை பார்த்து பிரச்சனை, வேலைக்கு போனா
2: ஒவ்வொரு
1: சனிக்கிழமையும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை
3: நம்பிக்கை தரும் நல்ல விடயங்களோடும் உற்சாகமான பாடல்களோடும் உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் கேள்விகளோடும்
1: வானம் நமதே.
3: வானம் நமதே.
1: வானம் நமதே.

0: நன்றி சஞ்சீவன், நன்றி பாஹினி. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் ராஜேஷ்.
1: வணக்கம் அப்பனா. வணக்கம் நேர்களை, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். காலை மாலைக்கு வித்தியாசம் தெரியல. ஏன்னா பாத்தீங்கன்னா லாங்கஸ்ட் டே வரப்போகுது அப்பனா நாளைக்கு. சம்மர் சால்ஸ்டேஸ் வரப்போகுது. ஏன்னா நாளைக்கு தான் வந்து அதிகாரப்பூர்வமா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சம்மர் வரப்போகுது நம்மளுக்கு. இப்பயே வந்து நடுவில் 30 மேலாம் போச்சு, 32-33 ஸ்பிரிங்லயே. சம்மர்ல வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
0: இரவு வந்தாலே கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கு
1: ராஜேஷ்.
0: அப்படி இரவு வந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்வெட்டர் போட வேண்டிய ஒரு
1: ஸ்வெட்டர் எல்லாம்
0: போட்டுதான் நாங்க எல்லாம் வெளியில போறது.
1: நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நீங்க
0: இந்த ஊர்ல இருந்தாலும் நாங்க அந்த மாதிரி தான் இருப்போம் ராஜேஷ்.
1: சரி
0: சரி, அப்ப இனி வந்து
1: சொல்றீங்க, நீங்க போக போக பாருங்க. எல்னினோட எஃபெக்ட் வந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. வழக்கமா இருக்கிறத விட நல்லாவே வந்து வார்மா இருக்குமா இந்த சம்மர்
0: அப்படி என்று சொல்றாங்க.
1: ஆமா, அதனால உங்க ஸ்வெட்டர் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் துவைச்சு நீங்க வச்சுட்டு அப்புறம் நீங்க நவம்பர் டிசம்பர்ல எடுத்துக்கலாம்.
0: ஆமா, ஸ்வெட்டர்ல மடிச்சு வைக்கலாம் அப்படி என்று சொல்றீங்க. சரி,
1: ஆமா,
0: இப்ப நீங்க சொன்னது போன்றுதான் பார்க்க போனால் டொராண்டோல என்ன காலநிலையாக இருக்கிறது என்றால் 16°C ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 16 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஒரு 4 வந்து இப்ப சடுதியா வந்து இப்ப நாங்க நிகழ்ச்சியை ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா ராஜேஷ், இந்த சூரிய பகவான் இதெல்லாம் கேட்கணும், நிகழ்ச்சியை அதை சந்தோஷமா ரசிக்கணும் என்றபடியா டொராண்டோல வந்து 4 டக்குன்னு கூடிட்டு
1: அவர் கொஞ்சம் சுறுசுறுப்பாயிடுவார்ல.
0: அவருதான் 20°C வந்துட்டது. உணர்நிலையை பொறுத்தவரை 20 இருக்குது.
1: நிகழ்ச்சி முடியதுக்குள்ள இன்னைக்கு ஹையை கொண்டு போயிட்டு விட்டுருவோம் நாங்க இன்னைக்கு.
0: அதேதான்,
1: ஆமா,
0: டொராண்டோ மற்றும் GTA பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
1: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பு கொள்வதற்கு 416-824-1212 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்படி இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நீங்க உங்களுடைய இமெயில் அனுப்பலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனல்ல யூடியூப்ல இருக்கிறோம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பக்கங்கள்ல பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லயும் நாங்க இங்க இருக்கிறோம். உலகத்துல எந்த மூலிருந்து நீங்க ஈஸ்ட் எஃப்எம் கேட்கணும் அப்படின்னா eastfm.ca அப்படின்னு இணையதுக்கு போகலாம். அப்படி இல்லைனா iOS ஆண்ட்ராய்ட்லயும் எங்களுடைய ஆப்ஸ் இருக்கு, அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி கேட்டு மழையலாம்.
0: இன்று 1 வரை வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கலாம். நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்துள்ள போன்றோம். அதே போன்று விறுவிறுப்பான, சுறுசுறுப்பான, அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடிய பாடல்கள் நாங்கள் தரப்போறோம்.
1: கண்டிப்பா

0: சம்மர்னாலே ஸ்பெஷல் தான் அப்படின்னா, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பெஷல் டொரண்டோ மக்களுக்கு. ஏன்னா உலகத்தில் இருக்கிற முக்காவாசி பேர் வந்து ஃபாலோ பண்ணுற இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்து நம்ம ஊர்லேயும் நடக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கனடா வந்து வரலாற்று சாதனை ஒன்று படித்து இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா முதல் வெற்றி அவங்களுக்கு. சரி, என்னதான் கத்தார் ஒரு சின்ன டீமாக இருந்தாலும் நல்ல ஒரு 6-0 அப்படின்னு ஒரு சூப்பரான வெற்றி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜானதன் டேவிட் அவர் தான் வந்து இப்போ டேபிளில் டாப்பில் இருக்காரு. என்ன டேபிள் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த மேட்ச்சில் யார் வந்து அதிகமாக கோல் போட்டிருக்கா அப்படின்ட்டு மெஸ்ஸியை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு அவரும் 3 இவரும் 3 கோல் போட்டுக்கிறாங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் போயிட்டு இருக்கு, சின்ன சின்ன டீம்லாம் இருக்கு. இன்னும் போக போக தான் வந்து சூடு பிடிக்கும். கனடா அதே மாதிரி வந்து அடுத்த லெவலுக்கு போவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருப்போம் நம்ம எல்லாம்.
1: நாங்களாம் கோ கனடா கோல் என்று சொல்லி சொல்லலாம். நிச்சயமாக நாங்களும் அப்படியே கனடாக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இப்பொழுது வந்து நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் சேலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மீன் சந்தை வருகின்ற பொழுது லயன்ஸ் நேப்பர் பவுன் 9.99, சீலா 7.99, சூடை 3.99, கனமாய் 9.99 பவுண்டாக பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ் டால் பவுன் 4.99, சிலோன் விள மீன் சிலோன் பாறை சிலோன் ஓராம் அதன் சிலோன் காலை கும்பலா பாறை என்று சொல்லி அனைத்தும் விஷயடு வெளியே வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கலாம். ஊர்கோழி 6.99, 2 பெறுகின்ற பொழுது 13.99, 3.19.99 ஊர்கோழியை பெற்றுக்கலாம். ஆட்ரஜி பவுன் 10.99. பாவிக்கு தேவையான அனைத்து மீன் வகைகளும் மரணம் செய்து தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல பசுமையான மரக்கறிகள் 6 தேசிக்காய் 1.99, தக்காளி பழம் 1.49, பூசணிக்காய் பவுன் 1.49, பட்டர் நட் 1.29, வல்லாரை பொன்னாங்கனை காட்டு 3.99, முருங்கை இலை காட்டு 4.99, போப்பைஸ் ஃப்ரெஷ் கார்ன் வந்து பேக்கெட் வந்து 2.99 நீங்க பெற்றுக்கலாம். பாவக்காய், புடலங்காய், கிரீன் பீன்ஸ், பெல் பெப்பர், ஜிஞ்சர், தாமரை கிழங்கு, ஜலப்பினோ பெப்பர் ஒவ்வொன்றும் பவுண்ட் 2.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வாழைக்காய், மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, சுக்கினி ஒவ்வொன்றும் பவுண்ட் 1.99, வைட்டங்காய் பவுண்ட் 3.99, முருங்கைக்காய் 6.99, கோவா 99 சென்ஸ் 10 பவுண்ட்ஸ், உருளைக்கிழங்கு 5.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் சமோசா 3.49, 5 டெல்மே சோயா 3.99, 3 டென் ஃபிஷ் 4.99, 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3.99, 8 பவுண்ட்ஸ் ரவை 7.99, 4 பவுண்ட்ஸ் கடலை பருப்பு 4.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல 20 பவுண்ட்ஸ் பாபோல் ரைஸ் 15.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 6 பவுண்ட்ஸ் கரும்பு சீனி 7.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எம்டி பிராண்டின் 750 மில்லி நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியில் 6.99, எம்டி பிராண்ட் மிக்ஸ் ஃப்ரூட் ஃபேஷன் ஃப்ரூட் மேங்கோ பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி பூட்டாப்பிள் ஜாம் ஒவ்வொன்றும் 500 கிராம் 3.49 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பல வகையில் ஒரேஞ்ச் 1.99, ஆப்பிள் 1.99, பாப்பாப்பழம் 99 சென்ட்ஸ், கண்டலூப் 3.99, ரெட் பிளாக் பிளாம் வந்து 2.99, ஏசியன் பிஎஸ் 1.99, மாதுளம்பழம் 2.59, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, செரி 2.99, கோல்டன் பெரிஸ் பாவ் பாக்ஸ் வந்து 2.99, அன்னாசி பழம் 2.99, வாட்டர்மெலன் 5.99, பலாப்பழம் முழுமையா பிறகு 1.49, ஃப்ரெஷான பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கி பாக்ஸ் வந்து $30, செவல் நீர் 4.99, 10 பீஸ் அடங்கி பாக்ஸ் வந்து $42 நீங்க பெற்றுக்கலாம். சுத்தம் தரம்

0: நேரம் காலை 11:17 வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபெமில் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் வேல்யூ மொபைல் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போன்றோம்.
1: மார்க்கவன் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற சீடி பிரமோலுக்குள்ளதான் அமைந்திருக்கு வேல்யூ மொபைல். தற்பொழுது அதிரடியான ஆஃபர்களை வந்து கஸ்டமர்ஸுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றாங்க. நீங்க என்ட்ரன்ஸ் ஆல உள்ள வரும்போது சர்வீஸ் ஒன்டாரியோவுக்கு மிகவும் அருகில் அமைந்திருக்கின்றது. சம்மர் வந்துட்டு அப்படின்னு சொன்னாலே நாங்க வெக்கேஷனுக்கு எல்லாம் போறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருப்போம். நீங்க ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதும் அந்த நாட்டினுடைய சிம்மை வாங்கி அதை ஆக்டிவ் பண்ணி அதை நீங்க பாவனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் தற்போது இல்லை. ஏனென்றா நீங்க ஃப்ரீடம் மூடாக நீங்க தேர்ட் லைன் ஒரு ஆஃபரை வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க $25 மாதாந்தம் செலுத்தி நீங்க 175 GB நீங்கள் கனடா, US, மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கும், அதை தவிர இலங்கை, இந்தியா போன்ற 120 நாடுகளுக்கு வந்து நீங்க ரோமிங் வசதியோட நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்க ரோமிங்க வந்து ஆக்டிவ் பண்ணிட்டு போனாலே போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜுமே அறவிடப்படாது என்பதையும் மிக தெளிவாக கூறுகின்றார்கள். இது பற்றின மேலதிக விவரம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா நீங்க அழைக்கலாம் 416-431-4316 என்ற இலக்கத்திற்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ரோஜா சூடாக நீங்க ஒரு பிசினஸ் கஸ்டமராக இருக்கும் பட்சத்தில் நீங்க மாதாந்தம் $45 நீங்கள் செலுத்தி 60 GB கனடா முழுவதுமே அன்லிமிட்டட் டாக் அண்ட் டெக்ஸ்டை பெறலாம். 100 GB வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க $50 மாதாந்தம் செலுத்தினா போதும். அது வந்து கனடா, US போன்ற இரண்டு நாடுகளுக்குமே நீங்கள் டாக் அண்ட் டெக்ஸ்டை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ரோஜா சூடாக நீங்க உங்களோட சொந்த போனை வந்து எடுத்துட்டு வரும்போது நீங்க மாதாந்தம் $60 மட்டும் செலுத்தி அன்லிமிட்டட் ஹை ஸ்பீட் டேட்டாவை வந்து 5G பிளானோட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அத்துடன் சேர்த்து கனடா முழுவதுமே அன்லிமிட்டட் டாக் அண்ட் டெக்ஸ்டையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நேரடியாக வரலாம். மாக்கமன் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் இருக்கின்ற சீடி பிரமோலுக்குள்ளதான் அமைந்திருக்கின்றது இந்த வேல்யூ மொபைல். சர்வீஸ் ஒன்டாரியோவுக்கு முன்பாக அமைந்திருக்கின்றது. அல்லது அழைக்கலாம் 416-431-4316க்கு. நீங்க ஒரு வைஃபைக்கு ஒரு நல்ல ஒரு பிளானை தேடி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா மாதந்தம் நீங்க $70 செலுத்தும் பட்சத்தில் டெலசூடாக 1.5 GB ஸ்பீடோட நீங்க அன்லிமிட்டட் டேட்டாவை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவை அனைத்திற்குமே நீங்க நேரடியாக வரலாம். மாக்கமன் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் இருக்கிற சீடி பிரமோலுக்குள் அமைந்திருக்கின்றது வேல்யூ மொபைல். அல்லது அழைக்கலாம் 416-431-4316.

0: உலக கிண்ட போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
2: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
5: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: எர்த்தா எர்த்தா
1: 11:28 வானம் நம்ம இதை கேட்டுக்கிறோம். இந்த சமயத்துல சிந்துஸ் கிச்சன் ஓபனிங்ல இருந்து நம்ம தகவலை பெற்றுக்கொள்ளலாம்.
2: நீங்கள் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்க போகிறார்கள். காலை 11 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை அறுசுவையும் தரமும் விரும்புகின்ற உங்களுடைய உணவு தேடலுக்கு ஒரு சிறந்த வடிகாலாக இருக்க போகிறது. அவை இங்கே நீங்கள் சிந்து கிச்சனுக்கு வர முடியும் இலகுவாகவே பலரும் இங்கே இருக்கக்கூடிய இடம் என்று கூட சொல்லலாம். அப்போது பாத்தீங்கன்னா முதல் முதலாக கனடாவில் இந்த மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டு கோழி குழம்பு, சிக்கன் பொரியல், சிக்கன் சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பால்கறி என்று சொல்லி 10 வகையான மீட் கறிகளோடு வல்வட்டித்துறை ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சலை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதே போன்று இன்னும் ஒரு அறிமுகம் கூட இருக்கின்றது. ஃபிஷ் கறி, ஃபிஷ் சொதி, ஃபிஷ் புளித்தியல், ஃபிஷ் பொரியல், ஸ்ரீம் குழம்பு, ஸ்ரீம் புளியானம், ஸ்ரீம் பொரியல், கணவாய்கறி, எக் குழம்பு வித் கருவாடு, எக் பால் கறி வித் கருவாடுன்னு சொல்லி இதுவும் ஒரு 10 வகையான சீ ஃபுட் கறிகளோடு வல்வட்டித்துறை ஸ்டைலில் நீங்கள் சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சலை பெற்றுக் கொள்ளலாம். அதை தாண்டி இவர்கள் இன்னும் ஒரு இவ்வளவு வெரைட்டியா சொல்றாங்களே, நாங்கள் நேரில் சென்று எனக்கு வாங்க வசதி இல்லையேன்னு சொல்லி நீங்க கவலைப்படாமல் உங்களுக்கு டெலிவரி கூட இருக்கின்றது ஸ்காப்ரோ மாகம் டூரம் பகுதிகளுக்கு. அது தொடர்பாக நீங்கள் அழைத்து அறிந்து கொள்ள முடியும். 6477109 6477109. அது மாத்திரமல்லாமல் வல்வட்டித்துறை கோழி பக்கம் இருக்கின்றது சிக்கன் அல்லது எல்லாம் கருவிகள்ல நீங்கள் பிரியாணிகளை கூட பெற்றுக் கொள்ளலாம். இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா பிரியாணி உங்களுக்கு சும்மாவே வரவில்லை. பிரியாணியோடு நீங்கள் சிக்கன் பிரியாணி எடுக்கும் போது நாட்டுக்கோழி குழம்பு, எக் குழம்பு, அதே போன்ற சிக்கன் பொரியல் ராய்த்தாவோடு வரும். அதே வழியில எல்லாம் பிரியாணியாக இருக்கும் பட்சத்தில் ஊர் ஆட்டிறச்சி குழம்பு, எக் குழம்பு, சிக்கன், அதே பொரியல், அதே போன்று ராய்த்தாவோடு வர இருக்கிறது. இப்படி வெரைட்டியாக உங்களுக்கு இந்த உணவுகளை நீங்கள் வித்தியாசமான சுவைகள்ல பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக சிந்து கிச்சன் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஸ்காப்ரோ மாகம் டூரம் பகுதிகளுக்கு டெலிவரி கூட வழங்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல கொத்ரொட்டி வகைகள் இருக்கின்றது, பிரியாணி வகைகள் இருக்கின்றன, எக்கச்சக்கமாக. அதுவும் இந்த பார்சல் சொல்லி பார்க்கையில் ரெகுலர் பார்சலை நீங்கள் கற்பனை செய்து கொள்ள முடியாது. இது வந்து ட்ரெயின்ல கொடுக்கின்றார்கள். 3 பேர் வரையில் தாராளமாக உண்ணக்கூடியதாக இப்படி. இது தொடர்பான மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் நேரடியாகவும் வரலாம். 1304 ஹார்மனி ரோட் நோத்திலே அஷாவாவில் சேந்தோ கிச்சன், அல்லது அழையுங்கள் 6477109 6477109.
1: குட் திங்ஸ் டேக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயம் நடக்கிறோம்னா அதுக்கு நீங்க பொறுமையா தான் இருக்கணும். அது நீங்க வந்து ஒரு நாள் பண்ணிட்டு உங்களோட வழிப்பு போட்டுட்டு இன்னும் வரலன்னு அடுத்த 2 மணி நேரத்துல இருந்து ஆரம்பிச்சிடக்கூடாது புலம்பல. அதுக்கு ஒரு உதாரணமா தான் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு.
3: இது கொலராடோவில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். 40 ஆண்டுகள் ஒரு சில்ட்ரன்ஸ் வொகாபுலரி புக்கை எழுதுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு சில்ட்ரன்ஸ் புக் வந்து இது எழுதியிருக்கிறார்கள்.
1: அதாவது 40 வருஷத்துக்கு முன்னாடி
3: எழுதியிருக்காங்க. ஆமா, 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புத்தகம் தான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஓவர் நைட்ல வந்து அதிகம் விற்பனையான ஒரு புத்தகமாக இது மாறி இருக்கிறது. ஆகவே இவங்க வந்து 40 ஆண்டு காலம் அதுக்கு முதல்லயே அவங்க எழுதி வச்ச அந்த புத்தகம்.
1: ஆமா, இது காமெடியா வந்து சொல்லுவாங்க தமிழ்ல, திண்ணில கிடந்தனுக்கு திருக்கணி யோகம் வந்தது அப்படின்னு மாதிரி. அது பாட்டுக்கு சும்மா தான் இருந்துருவாங்க, திடீர்னு பார்த்தா அவனை கூட்டு போய் எல்லாம் ஆகணுவாங்கல்ல.
3: அதே
1: மாதிரி விளையாட்டா சொன்னாலுமே இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவும் நல்ல புக்கு. ஏன்னா த வெயிட்டி வேர்ட்ஸ் அப்படின்ட்டு இந்த இங்கிலீஷ்ல வொகாபுலரி கத்துக்கும் போது சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4-5 சிலபல் 6 சிலபல் எல்லாம் இருக்கும், ரொம்ப உங்களுக்கு படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். அதுக்கு என்ன மீனிங் அப்படிலாம் பேர் தெரியாது. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் பண்ணி குழந்தைங்களுக்கு புரியற மாதிரி ஒரு சின்ன ஒரே ஒரு வேர்டு எடுத்து அதுக்கு ஒரு கதை சொல்லி அந்த கதை மூலமா இந்த வேர்டுக்கு தான் மீனிங் அப்படின்னு ஒரு தடவை நீங்க படிச்சாலே நீங்க ஞாபகம் வர்ற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க.
3: ஒரு சொல்லகராதி புத்தகம் என்று சொல்லலாம். என்ன இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா பெரும்பாலான எழுத்தாளர்கள் தங்கள் புத்தகம் அதிகம் விற்பனையாகும் புத்தகமாக மாற வேண்டும் என்ற ஒரு கனவோடு தான் எப்பொழுதுமே இருப்பார்கள். இந்த கொலராடாவை சேர்ந்த ஒரு எழுத்தாளருக்கு 40 ஆண்டு கால காத்திருப்புக்கு பிறகு இந்த கனவு வந்து இறுதியாக நினைவாகி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். 1985 தான் இணைந்து எழுதிய ஒரு சிறுவர் சொல்லகராதி புத்தகம் திடீரென்று அமேசானில் அதிகம் விற்பனையாகும் புத்தகங்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அப்படி என்று சொல்லியிருக்கிறாங்க.
1: ஆமா, நிறைய உழைப்பை போட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ரொம்ப கிரியேட்டிவா அதாவது ஸ்டோரி. ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன அப்படின்னா சின்சிலேட்டிங் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு ஆங்கிலத்துல, அது ரொம்ப அழகான வேர்டு. நிறைய இந்த கமெண்ட்ரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ரொம்ப விவரிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றதுக்கு சொல்லுவாங்க. அதுல உண்மையான மீனிங்னா அப்படியே மினுக்கிற மாதிரி ஜொலிக்கிற மாதிரி. அதுக்கு வந்து ஒரு மின்மினி பூச்சியை ஒரு கதையா வச்சு ஒரு சின்ன குட்டி கதை மூலமா அந்த அந்த குட்டி கதையில அந்த மின்மினி பூச்சி வந்து நைட் ஃபுல்லா வந்து முழுக்க நைட் கொடுத்துட்டே இருந்துச்சு. அதனால சின்ஸ் டில் லேட் பாமம் வந்து ரொம்ப நேரமா பண்ணிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி, அதனால ஒன்னு காமால மின்மினி நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதனால சின்ஸ் லேட் சின்ஸ் டில் லேட் அது ரெண்டையும் கோரிலேட் பண்ற மாதிரி பசங்களுக்கு படிக்கும் போதும் கதை நல்லா இருக்கும், அதே மாதிரி அவங்களோட பொருளும் வந்து புரிஞ்சுக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ்கெல்லாம் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் சிரத்தை எடுத்து ரொம்ப அழகா கதை சொல்லி வச்சிருக்காங்க. இவ்வளவு உழைப்பு போட்டுமே அந்த 85ல எழுதி முடிச்சாங்களே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரும் கேட்பாராட்டு கிடந்திருக்கு இந்த புக்கு, ரொம்ப ஒன்னு ரெண்டு பேர் வாங்கியிருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க போட்ட முதல் கூட வரலையா. ஆனா திடீர்னு ஒரு டிக்டாக்ல இருக்க ஒரு இன்ஃபுளுசர் வந்து இந்த புக்கை நான் 85ல நான் சின்ன குழந்தைகளும் படிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அதை அவரோட ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே அவர் என்ன புக்கு சொல்றாரு வாங்க போய் பார்ப்போம்னு பார்த்து நீங்க சொன்ன மாதிரி அமேசான்ல போய் ஆர்டர் மேல ஆர்டர் போட்டு எல்லாமே இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகி இப்போ நிறைய ரீபிரிண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரீச் வந்து கிடைச்சிருக்கு இந்த புக்கு. இவர் ரெண்டு பேருமே கோ ஆத்தரும் சரி கோ ஆத்தரும் சரி அப்படியே மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப நேரம் வந்து தள்ளி இருந்தவங்க இப்போ அதை வந்து நியூஸ் வந்த பிறகு அவங்களை ஃபோன் பண்ணி எல்லாம் மறுபடியும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ரீயூனியன் மாதிரியும் ஆகிருக்கு போல அவங்க வீட்டில்.
3: சரி, இந்த மாதிரியான நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்கள் அங்காங்கே உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் எங்களுடைய வானம் நம்பி இருக்கின்றது.

0: தந்தையர் தின வாழ்த்துக்களுடன் தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் தந்தையர் தின கொண்டாட்டம். இன்றும் நாளையும் தந்தையர் தினத்தை முன்னிட்டு செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகைகளை வாங்குங்கள். நகை சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் காயின், தங்கச்சங்கிலி அல்லது கை சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். இப்போது 5000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ப்ளூ பில்டிங்கில், விஜயா ஜுவல்லரி. 416-900-4599.
1: நேரம் காலை 11:39. வீக்கெண்ட் எஃப்எம்எல் வானம் நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டை மீன் சந்தில் வருகின்ற பொழுது ரிலையன்ஸ் ஸ்னேப்பர் பவுன் 9.99, சீனா பவுன் 7.99, சூடை 3.99, கணவாய் 9.99, ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.99, ஸ்ரோன் குலம் மீன் ஸ்ரோன் பாறை ஸ்ரோன் ஓரா ஸ்ரோன் காலை கும்பலா பாறை என்று சொல்லி அனைத்தையும் விஷயத்தை விலை பெற்றுக்கலாம். ஊர்கோழி 6.99, இரண்டை பெறுகின்ற பொழுது 13.99, அதுவிலை குறிப்பாக 3 பெறுகின்ற பொழுது 13.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதேவிலை ஆற்றுச்சி 10.99 நீ பெறுக்கலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீட்பர்களும் மரணம் செய்து தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கலாம். 6 தேசிக்காய் 1.99, தக்காளி பழம் 1.49, பூசணிக்காய் 1.49, பட்டநாட் 1.29, பல்லாரை பொண்டாங்காணி கட்டு 3.99, முருங்கையில கட்டு 4.99. அதுவிலை போபீஸ் ஃப்ரெஷ் கோன் பேக்கெட் வந்து 2.99 நீ பெற்றுக்கலாம். பாவக்காய், புடலங்காய், கிரீன் பீன்ஸ், பெல் பெப்பர், ஜிஞ்சர், தாமரை கிழங்கு, ஜலப்பினோ ஒன்றும் பவுண்ட் 2.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல வாழைக்காய், மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, சுக்குனியோ ஒன்றும் பவுண்ட் 1.99 படி பெற்றுக்கொள்ளலாம். பைட்டங்காய் 3.99, முருங்கைக்காய் 6.99, கோவா 99 சென்ட், 10 பவுண்ட் உருளை கிழங்கு 5.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல மளிகை பொருட்களில் 3 சமபோசா 4.99, 5 டெல்மேஷோயா 3.99, 3 டின் பிஷ் 4.99, 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3.99, 8 பவுண்ட் ரவை 7.99, 4 பவுண்ட்ஸ் கடலை பருப்பு 4.99, 750 மில்லி ஆணைக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99, 6 பவுண்ட்ஸ் கரும்பு சீனி 7.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 20 பவுண்ட்ஸ் பாபோல் ரைஸ் 5.15, எம்டி பிராண்டின் 750 மில்லி நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோரியல் 6.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுவரை குறிப்பாக எம்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட், பேஷன் ஃப்ரூட், மேங்கோ, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, பூட்டாப்பிள் ஜாம் ஒவ்வொன்றும் 500 கிராம் 3.49 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பல வகையில் இப்பொழுது இங்கே ஒரேஞ்ச் 1.29 பவுண்ட்ஸாக பெற்றுக்கலாம். ஆப்பிள் 1.99, பப்பா பழம் 99 சென்ட்ஸ், கண்டலூப் 3.99, ரெட் பிளாக் பிளம் வந்து 2.99, ஏசியன்பிஎஸ் 1.99, மாதுளம்பழம் 2.599, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, செரி 2.99, அதேபோல அன்னாசி பழம் 2.99, வாட்டர்மெலன் 5.99, 6 பீஸ் அவகாடோ 4.99 நீங்க பெற்றுக்கலாம். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கியது $30, செவ்வளி நீர் வந்து 4.99, 10 பீஸ் அடங்கியது $42 நீங்க பெற்றுக்கலாம். மாம்பழ பாக்ஸை கூட நேரடியாக பெறுகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வாரத்தில் வெளிநாக்கள் வந்து வந்திருக்கும்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட் யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் மூன்று இடங்களில் 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205 வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்,
3: என்னது
2: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
1: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
1: 416-900-4599. ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் No. 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen
5: 437-860-7002
6: East FM 102.7 Kerala.
7: We're gonna blow the speakers, baby. Once again, Vijay and

0: நேரம் காலை 11:50 வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபெமில் வானம் நம்முடைய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஃபிஃபா சொன்னீங்க வர்ணா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்ச் குரூப் ஈல நடக்குது. ஜெர்மனிக்கும் ஐவரி கோஸ்டுக்கும், வேர்ல்டு ரேங்கிங்ல 8th இடத்துல இருக்கிற ஜெர்மனிக்கும் ஐவரி கோஸ்ட் வந்து 30th இடம். இருந்தாலுமே இந்த குரூப் ஈல 4 அணிகள்ல இது ரெண்டு தான் வந்து இப்போதைக்கு டேபிள் டாப்பர்ஸ் ரெண்டு பேரு. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அடுத்த கடத்துக்கு போவாங்கன்ற முடிவு இருக்கு. இருந்தாலுமே வந்து இந்த கேம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டீம் தான். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம டொராண்டோவில் வேற நடக்குது 4 மணிக்கு. ஸோ நீங்கள் டொராண்டோ ஸ்டேடியமுக்குள்ளே பார்க்கலனாலும் அங்கங்கே வந்து நிறைய வாட்ச் பார்ட்டிஸ் இருந்து தான் இருக்குது. ஜிடிஏ முழுக்க அங்கே கூட மக்களோட மக்களாக சேர்ந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல தரமான ஒரு ஆட்டமாக இருக்கும் இன்றைக்கி, ஏன்னா ஜெர்மனி இருக்கிறதால.
0: சரி, அப்போ அவ்வப்போது நாங்களும் ஈஸ்ட் எஃப்எம்ல அந்த விவரங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் வேல்யூ மொபைல் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: மார்க்மன் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கிற சிடபிள்யூ மாலுக்குள்ள உள்ள வேல்யூ மொபைல் இருந்தா நாங்க அப்டேட் வந்து தந்து கொண்டிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ராஜஸ் மூலமாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆகட்டும், நீங்க வீட்டுல இருந்து ஒர்க் பண்றவங்களாகட்டும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர் ஒன்றை தந்து கொண்டிருக்கிறாங்க. ராஜஸ் 5G பிளான்ல வந்து நீங்க மாதாந்தம் $60 நீங்க செலுத்தும் போது உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஹை ஸ்பீட் டேட்டா வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அத்துடன் சேர்த்து அன்லிமிட்டெட் டாக் அண்ட் டெக்ஸ்ட் கனடா முழுவதும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு எந்த விதமான கான்ட்ராக்டும் இல்லை, எந்த விதமான கனெக்ஷன் ஃபீயும் இல்லை அப்படின்றும் கூறியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு சார்ட்டர்ல இருந்து நீங்க ஒரு ராஜர்ஸுக்கோ ஃபைடோக்கோ நீங்க ஸ்விட்ச் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மாதாந்தம் $25 செலுத்தி நீங்க 15GB கனடா முழுவதும் டாக் அண்ட் டெக்ஸ்ட் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா $30 நீங்க மாதாந்தம் செலுத்தும் போது 50GB கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அத்துடன் கனடா முழுவதுமே டாக் அண்ட் டெக்ஸ்ட் நீங்கள் அன்லிமிட்டடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ராஜர்ஸ் வந்து மற்றும் ஒரு சலுகையை வந்து தருகிறார்கள். அதாவது பிசினஸ் கஸ்டமர்ஸுக்கு வந்து நீங்க மாதாந்தம் $45 செலுத்துனீங்கன்னா 60GB வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அத்துடன் கனடா முழுவதும் டாக் அண்ட் டெக்ஸ்ட் அன்லிமிட்டட் அப்படின்னும் $50 நீங்கள் செலுத்தும் பட்சத்தில் 100GB வந்து கனடா US போன்ற இரு நாடுகளுக்குமே டாக் அண்ட் டெக்ஸ்ட் வந்து அன்லிமிட்டடாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு பல வகையான ஆஃபர்ஸை வந்து உங்களுக்காக தந்து கொண்டிருக்காங்க. இது அனைத்துமே நீங்க உங்களோட சொந்த போனை எடுத்து வரும்போது பிளானுக்கு மட்டுமாக இருக்கின்றது. அல்லது நீங்க ஒரு போனோடையே நான் பார்த்து கொண்டிருக்கேன், போன் பிளஸ் பிளானை நான் பெற்றுக்கொள்ள இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னா கூட அதற்கும் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீக்கெண்ட் ஆஃபரை வந்து ராஜர்ஸ் வந்து தந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க S25 வந்து நீங்க $5 மாதாந்தம் போனுக்கு செலுத்தி பிளஸ் பிளானோட பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் கூகுள் பிக்சல் 10 வந்து நீங்க 0 பேமெண்ட்ல நீங்க பிளஸ் பிளானோட பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2 மாதங்களுக்கு முன் லான்ச் செய்யப்பட்ட சாம்சங் S26 வந்து நீங்க மாதாந்தம் $1 மட்டுமே போனுக்கு செலுத்தி பிளஸ் பிளானோட பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் iPhone AR வந்து நீங்கள் மாதாந்தம் $10 செலுத்தி பிளஸ் பிளானோட பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான எக்கச்சக்கமான பிளானை வந்து ராஜர்ஸ் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றது. நீங்க வரலாம் வேல்யூ மொபைலுக்கு. மார்க்மன் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற சீர பிரமோலுக்குள்ளதான் சர்வீஸ் ஒன்டாரியோவுக்கு மிக அருகில அமைந்திருக்கு. நீங்க ஈஸியா இனம் காணக்கூடியதாக இருக்கும். அல்லது தொலைபேசி மூலமாக கூட அழைக்கலாம். 416-431-4316.
3: ஒரு கோடி கொலு சொல்லியல் ஆ

0: நேரம் காலை 11:56 வீக்கெண்ட் ஈஸ்டர் எஃப்எம்எல் வானம் நம்தே நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் சிந்து கிச்சன் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போன்றோம்.
1: அசோவாவிலே சிந்து கிச்சன் பொழுது கோலாகலமாக திறந்திருக்கின்றார்கள். இனி வாரத்தில் 7 நாட்களுமே திறந்திருப்பார்கள். காலை 11:00 இரவு 9:00 வரைக்கும் 1304 ஹார்மனி ரோட் நோர்த் அஷாவாவில் தான் அமைந்திருக்கின்றார்கள். 6477102709. அதே வழியிலே இப்போது நீங்கள் நேரடியாக வர உங்களுக்கு முடியவில்லை என்று சொன்னால் கூட கவலைப்பட தேவையில்லை. டெலிவரி கூட இருக்கின்றது. ஸ்காப்ரோ மாக்கம் ஜூரம் பகுதிகளுக்கு டெலிவரி சேவைகள் கூட அவர்களால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவை நீங்கள் மேலதி விவரங்களுக்கு அழைக்க முடியும். சிந்து கிச்சன் 6477102709. இப்போது உங்களுக்கு அறுசுவையும் தரமும் விரும்புகின்ற ஒருவராக நீங்கள் இருக்கின்ற பட்சத்தில் உங்கள் உணவு தேடலுக்கான ஒரு சிறந்த தெரிவாக இப்போது சிந்து கிச்சன் திகழ்கின்றது. முதன் முதலாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால் கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, சிக்கன் பொரியல், சிக்கன் சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பாட்கறி என்று சொல்லி 10 வகை மீன்கறிகளோடு வல்வெட்டித்துறை ஸ்டைலில் மீட் சாப்பாட்டு பார்சலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பார்சல் சொல்லி பார்க்கையில் நீங்கள் ஒரு ரெகுலர் பார்சலை கற்பனை பண்ண முடியாது. இது ஒரு ட்ரே, ஃபாயில் ட்ரேயிலே வந்து கொடுக்கப்படுகின்றது. ஹாஃப் ஃபுல் என்று சொல்லி ரெண்டு சைசஸ் இருக்கின்றன. அதே போன்றுதான் இன்னொரு அறிமுகமாக ஃபிஷ் கறி, ஃபிஷ் கொதி, ஃபிஷ் புளித்தியல், ஃபிஷ் பொரியல், ஷ்ரிம்ப் குழம்பு, ஷ்ரிம்ப் பொனி புளியானம், ஷ்ரிம்ப் பொரியல், கணவாய்க்கறி, எக் குழம்பு வித் கருவாடு, எக் பார்கறி வித் கருவாடு என்று சொல்லி 10 வகையான சீ ஃபுட் கறிகளோடு கூட வல்வெட்டித்துறை ஸ்டைலிலே சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சலும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே வழியிலே வல்வெட்டித்துறை ஸ்டைலிலே கோழிப்புக்கை, சிக்கன் அல்லது லேம் தெரிவுகளில் பிரியாணிகளை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிரியாணியில உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் இருக்கிறது. நீங்கள் சிக்கன் பெற்றுக்கொள்ளும் போது நாட்டுக்கோழி குழம்பு, எக் குழம்பு, சிக்கன் பொரியல், ரைத்தாவோடு இந்த பிரியாணி வரப்போகிறது. லேம் என்று சொல்லி பார்க்கையில் ஊராட்டிறைச்சி குழம்பு, அதே போன்ற எக் குழம்பு, சிக்கன் பொரியல், ரைத்தாவோடு இந்த லேம் பிரியாணியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கொத்துருட்டி வகைகள் இருக்கின்றன. அதே போன்ற இப்படி எக்கச்சக்கமான உங்கள் வீட்டினுடைய விஷேடத்தினங்களுக்கு, விழாக்களுக்கு தேவையான கேட்டரிங் வசதிகளை கூட இவர்கள் செய்து தருகின்றார்கள். அசைவ சைவ உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல ஸ்காப்ரோ மாக்கம் ஜூரம் பகுதிகளுக்கு டெலிவரி கூட வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சிந்து கிச்சன் இது 13-04 ஹாமனி ரோட் நோர்த் அஷாவாவிலே. அதே வழியில் நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு வந்து டெலிவரியாக கூட பெற்றுக்கொள்ளலாம். நேரடியாக வர முடியவில்லை என்று சொல்லி கவலைப்பட தேவையில்லை. காப்ரோ மாக்கம் ஜூரம் பகுதிகளுக்கு டெலிவரி கூட வழங்கப்படுகின்றது. 6477102709 6477102709.

புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இது சாட்டர்டே நூன் ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே.

0: அக்கமக ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
1: யாரோட அக்கமக டாய்?
2: அண்ணனோட அக்கமக. நடந்து வந்தா
1: நம்ம பஸ் ஸ்டாண்ட் பள பள பளக்கும்.
2: அண்ணனோட பச்சை கிளி அது பறந்து வந்த

0: அது பறந்து வந்தா.
1: Saturday noon retro tune on Vanam Namade. Vanam Namade.
2: நேரம் 12:05 கேட்டுக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நமதே. இரண்டாவது மணி நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஈஸ்ட் எஃப்எம்ஐ தொடர்பு கொள்வதற்கு 416-824-1212 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அப்படின்ற இமெயிலுக்கும் நீங்கள் உங்கள் செய்திகளை அனுப்பலாம்.
3: இந்த நேரத்தில் நாங்கள் டொரண்டோவினுடைய காலநிலையை ஒருமுறை பார்த்துள்ளோம். டொரண்டோவில் இப்பொழுது 21 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலை கூட 21 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஒரு மணி வரை நீங்கள் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நமதே நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம்.

0: நேரன்பர்கள் 12 மணி 10 நிமிடம் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது ஒரு நம்பிக்கையை தருகின்ற ஒரு நல்ல விஷயம் இது எங்கே இடம்பெற்றிருக்கிறது அப்படி என்றால், ஆஸ்திரேலியாவின் மொனாஷ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தான் இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது என்ன விஷயம் என்றால், முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூளை அதிர்ச்சியை கண்டுபிடிக்க புதிய இரத்த பரிசோதனை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறதா. இந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்படும் பொழுது மூளையில் அதிர்ச்சி ஏற்பட்டு ஒரு ஆபத்தும் வந்து அதிகரிக்கிறது. ஆய்வில் மூளை அதிர்ச்சிக்கு ஆளான 60 முதல் 84 வயதுடைய நோயாளிகளின் இரத்த பிளாஸ்மாவில் GFAP எனப்படும் புரதத்தின் அளவு அதிகரித்திருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. பொதுவாக முதியவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ஞாபக மறதி, சோர்வு, கவனக்குறைவு போன்ற முதுமைக்கால அறிகுறிகளால் மூளை அதிர்ச்சியை துல்லியமாக கண்டறிவதில் சிக்கல் வந்து நீடிக்கின்றது. ஆனால் இந்த GFAP புரதம் ஒரு நம்பகமான துல்லியமான ஆதாரமாக விளங்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் இப்பொழுது வந்து சொல்லியிருக்கிறாங்க.
1: ஆமா, இது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயம்தான்.
0: அதே போன்று இன்னொரு விஷயம் இருக்கிறது என்ன ராஜேஷ், அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த மறதியை விரட்டி அடிக்கிறதாம் ஒரு குணம். அந்த குணம் படித்தான் நாங்க சொல்ல போறோம். அது என்ன குணம் அப்படி என்றால், மருந்துகளால் சாதிக்க முடியாததை மனிதனின் ஒரு குணம் சாதிக்கின்றது என்று சொல்லியிருக்காங்க. அது என்ன என்றால், நம்பிக்கை அதிகம் கொண்டவர்களுக்கு டிமென்ஷியா என்னும் மறதி நோய் வரும் வாய்ப்பு வந்து குறைவு அப்படி என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இது யாரு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்று கேட்டீங்கன்னா, அண்மையில வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மேற்கொண்ட ஆய்வில் தானாம் இது தெரிய வந்திருக்கிறது.
1: ஓகே, அப்போ கான்ஃபிடண்டாக இருந்தால் இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனா அவங்களுக்கு ஞாபக மறதியை வந்து நம்ம அப்படி வென்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம் தான் இது,
0: நிச்சயமாக நல்ல விஷயம். இந்த நேரத்தில் வந்து நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மெயின் சந்தில் விரண்டு பொழுது, குறிப்பாக லென்ஸ் நேப்பர் பவுன் 8.99, சீலா பவுன் 9.79, சூடே பவுன் 3.99, கணவாய் பவுன் 9.99, ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.99. அதுபோல ஸ்லோன் உள்ள மீன் ஸ்லோன், பாறை ஸ்லோன், ஓரா ஸ்லோன், காலை கும்பலா பாறை என்று சொல்லி அனைத்துமே விஷயம் விலையை பெற்றுக் கொள்ளலாம். உர்கோழி 6.99, 2 நீங்க வாங்குற பொழுது 13.99, 3 வாங்குற பொழுது 19.99 நீங்க பெற்றுக் கொள்ளலாம். ஆற்றுச்சி பவுன் 10.99 நீங்க பெற்றுக் கொள்ள முடியும். பாபிக்கைக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் இப்பொழுது மரணச் செய்தும் தருகின்றார்கள் நியூ ஓஷன்

சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பசுமையான மரக்கறிகள் 6 தேசிக்காய் 1.99, தக்காளி பழம் பவுன் 1.49, பூசணிக்காய் பவுன் 1.49, பட்டர்நட் பவுன் 1.29, வல்லாரை பொன்னாங்கானி கட்டு 3.99, முருங்கையிலை கட்டு 4.99, 4 பீஸ் அடங்கிய ஃப்ரெஷ் கோன் பேக்கெட் வந்து 2.99 பெற்றுக்கொள்ளலாம். பாவக்காய், புலதங்காய், கிரீன் பீன்ஸ், பெல் பேப்பர், ஜிஞ்சர், தாமரை கிழங்கு, ஜலப்பினோ ஒன்றும் பவுண்ட் 2.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வாழைக்காய், மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, சுக்கனி ஒவ்வொன்றும் பவுண்ட் 1.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பைட்டங்காய் 3.99, முருங்கைக்காய் 6.99, கோவா 99 சென்ட்ஸ், 10 பவுண்ட் உருளைக்கிழங்கு 5.99 பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல 3 சமபோசா 4.99, 5 டெல்மேஷ் சோயா 3.99, 3 டென் ஃபிஷ் 4.99, 300 கிராம் மேகி கோகனமில் பவுடர் 3.99, 8 பவுண்ட்ஸ் ரவை 7.99. அதேபோல நீங்கள் 4 பவுண்ட்ஸ் கடலை பருப்பு 4.99, 750 மில்லி ஆணைக்கோட்டை நிலை 7.99, 6 பவுண்ட் கரும்பு சீனி 7.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 20 பவுண்ட்ஸ் பாபோல் ரைஸ் 15.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல ஏராளமான பல வகையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஓரேஞ்ச் பவுன் 1.29, ஆப்பிள் 1.99, பப்பா பழம் 99 சென்ட்ஸ், கண்டலூப் 3.99, ரெட் பிளாக் பிளம் வந்து 2.99, ஏசியன் பிஎஸ் 1.99, மாதுளம்பழம் 2.59, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் வந்து 2.99, செரி பாக்ஸ் 2.99, அதேபோல அன்னாஸ் பழம் 2.99, வாட்டர்மெலன் 5.99, 6 பீஸ் அவக்காடோ 4.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49 படி பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கியது $30, செவ்வளநீர் 4.99, 10 பீஸ் அடங்கியது $42 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு டென்ட் சேலாக இந்த தாயத்து பழங்களுக்கான டென் சேலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கடன் தீஜந்தபில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கிறது.

0: நேரம் நண்பர்கள் 12:19 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: வேலி மொபைல் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
2: மாக்கமன் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்துள்ள சிடபிள்யூ மாலுக்குள்ளதான் அமைந்திருக்கின்றது வேல்யூ மொபைல். நீங்க நேர என்ட்ரன்ஸ் ஆல உள்ள வரும்போது சர்வீஸ் ஒன்டாரியோவுக்கு மிகவும் அருகில் அமைந்திருக்கு. ஈஸியாக நீங்க அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்னுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகளுக்கு அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யறவங்களுக்கு வந்து ராஜர்ஸ் வந்து மிக ஒரு தரமான ஒரு பிளானை வந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நீங்க உங்களோட போன எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா 5G பிளானுடன் அன்லிமிடெட் ஹை ஸ்பீட் டேட்டாவை வந்து அன்லிமிட்டடா உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறாங்க. மாதாந்தம் $60 மட்டுமே. இதுக்கு வந்து எந்த விதமான கண்ட்ராக்டும் இல்லை, கனெக்ஷன் ஃபீயும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து கனடா முழுவதுமே டாக் அண்ட் டெக்ஸ்ட் வந்து அன்லிமிட்டடா தந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இல்லை நீங்க ஒரு வைஃபையை தான் பார்த்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா அதற்குமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு டெலசூடாக $70 வந்து நீங்க மாதாந்தம் செலுத்தும் பட்சத்தில் 1.5 GB ஸ்பீடோட நீங்க 2 இயர்ஸ் கான்ட்ராக்டுடன் அன்லிமிடெட் டேட்டாவை வந்து நீங்கள் வைஃபை ஊடாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவ்வாறான பல விதமான ஆஃபர்களை வந்து உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றார்கள் வேல்யூ மொபைல். நேரடியாக வரலாம், மாக்கமன் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற சீடே பிரமோலுக்குள்ளதான் அமைந்திருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கான சந்தேகங்கள் எதுவும் இருந்தா கூட நீங்க தமிழ்ல உரையாடி நீங்கள் உங்களது சந்தேகத்தை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அழைக்கலாம் 4164314316 என்ற இலக்கத்துக்கு. அது மட்டும் அல்லாமல் நீங்க ஒரு ஃப்ரீடம் மூடாக தேர்ட் லைன் ஆஃபரை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா மாதாந்தம் $25 நீங்கள் செலுத்தும் பட்சத்தில் 175 GB வந்து கனடா, US, மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு ரோமிங் உடனும், அதை தவிர்த்து ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற 120 நாடுகளுக்கு நீங்கள் ரோமிங் வசதியை கூட பெற்றுக்கொள்ளலாம். நீங்க அங்க போகும்போது எந்த விதமான சிம்மை புதிதாக வாங்கி நீங்கள் பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பாவித்து கொண்டிருக்கும் அந்த ஃப்ரீடத்தையும் நீங்கள் அங்க கொண்டு போய் நீங்கள் ரோமிங் ஊடாக யூஸ் பண்ண இயலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த விதமான சார்ஜும் இதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவை அனைத்துக்குமே நீங்க தமிழ்ல தொலைபேசி மூலமாக அழைத்து உரையாடி உங்களது சந்தேகங்களை மிக தெளிவாக நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். 4164314316.

0: பன்னிரண்டு மணி 24 நிமிடம் கேட்டுக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல். வானம் நமது சிந்து கிச்சன் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: சிந்து கிச்சன் பொழுது அசோவாவிலே கோலாகலமாக திறந்திருக்கின்றார்கள் என்று தொடக்கம். இனி வாரத்தில் 7 நாட்களும் காலை 11 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்க போகின்றார்கள். ஒரு அழகான விசாலமான இடத்திலே தான் இது அமைந்திருக்கின்றது. 13004 ஹாமனி ரோட் நோர்த்திலே அசோவாவில் அமைந்திருக்கின்றது. 6477102709 அது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அறுசுவை தரம் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு உணவு தேடல் இருக்கும் சொன்னா உங்களுக்கான ஒரு சிறந்த தெரிவாக இருக்க போகிறது. அதுவும் இப்போது முதல் முதலாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, சிக்கன் பொரியல், சிக்கன் சொதி, அதே போன்ற கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பாட்கறி என்று சொல்லி 10 வகை மீட்கறிகளோடு வல்வாட்டித்துறை ஸ்டைலிலே மீட் சாப்பாட்டு பார்சல் பெற்றுக் கொள்ளலாம். 2 சைஸ்களில் இருக்கின்றன, ஹாஃப் ஃபுல் என்று சொல்லி நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதே போன்று இன்னும் ஒரு அறிமுகம் இருக்கின்றது, ஃபிஷ் கறி, ஃபிஷ் சொல்லி, ஃபிஷ் புளித்தீயல், ஃபிஷ் பொரியல், ஷ்ரிம் குழம்பு, ஷ்ரிம் பொரியல், புளிஹனம், கணவாய்கறி, எக் குழம்பு வித் கருவாடு, எக் பார்கறி வித் கருவாடு என்று சொல்லி இன்னும் 10 வகையான சீ ஃபுட் கறிகளோடு வல்வட்டித்துறை ஸ்டைலிலே சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சலையும் நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். அது மாத்திரமில்லாமல் ஸ்காம்ப்ரோ மாக்கம் ஜூரம் பகுதிகளுக்கான டெலிவரி கூட அவர்களால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 6477102709 அளித்து மேலும் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். கொத்துருட்டி வகைகள் இருக்கின்றன, அதே போன்று வல்வட்டித்துறை கோழி புக்கை இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் சிக்கன் அல்லது லேம் சரிவுகள்ல பிரியாணி வகைகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த பிரியாணிகளை பொறுத்தளவிலே நீங்கள் சிக்கன் பிரியாணியை வந்து நாட்டு கோழி குழம்பு, அதே போன்று எக் குழம்பு, சிக்கன் பொரியல், ரைத்தாவோடு பெற்றுக் கொள்ளலாம். அதே வேளையிலே லேம் பிரியாணி எடுக்கிறீங்க என்று சொன்னால் அது வந்து ஊர் ஆட்டிறைச்சி குழம்போடு, எக் குழம்பு, சிக்கன் பொரியல், ரைத்தாவோடு நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இதை வந்து நீங்கள் ஹாஃப் ஃபுல் என்று சொல்லி வெவ்வேறு அளவுகளில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல நீங்கள் இந்த அறுசுவையான உணவுகளை கேட்டுவிட்டு நீங்கள் நேரடியாக வர முடியவில்லை என்றால் கூட உங்களுக்கு டெலிவரியும் இருக்கும். நீங்கள் தொடர்பான விவரங்களை அழைத்து பெற்றுக் கொள்ளலாம். காம்ரோ மாக்கம் ஜூரம் பகுதிகளிலே நீங்கள் இது தொடர்பான டெலிவரியை பெற்றுக் கொள்வதற்கு அழைக்கலாம். 6477102709 சிந்து கிச்சன். இது வந்து கேட்டரிங் டேக் அவுட்டோடு உங்களுக்காக இன்றைய நாள் முதல் சேவையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அசோவாவிலே. 1304 ஹாமனி ரோட் நோர்த்திலே அசோவாவில் சிந்து கிச்சன் வாரத்தில் 7 நாட்களும் காலை 11 இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். 6477102709 6477102709

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: ஈரான் போர் கனடாவில் ஏற்படுத்திய எரிபொருள் விலை உயர்வுகள் மே மாதத்திற்கான பணவீக்கத்தையும் அதிகரித்திருக்கும் என கனேடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு முக்கிய பங்காற்றியதை அடுத்து கனடாவின் ஏப்ரல் மாற்றத்திற்கான பணவீக்கம் 0.4% அதிகரித்து 2.8% எட்டியிருந்தது.
2: கனடாவின் தேசிய பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள், வரலாற்று சின்னங்கள் போன்றவற்றை இலவசமாகவோ குறைவான கட்டணத்திலோ மக்கள் பார்வையிட வழிவகுக்கும் கனடா ஸ்ட்ராங் பாஸ் இவ்வாண்டு மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளது. செப்டம்பர் 7 வரை இச்சலுகை நடைமுறையில் இருக்கும். கடந்த ஆண்டு முதன்முறையாக இந்த கனடா ஸ்ட்ராங் பாஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் கனடாவின் அருங்காட்சியகங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்களுக்கான மக்கள் வருகை 15% அதிகரித்திருந்தது.
1: தமிழ்நாட்டின் திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தாவேகா ஆட்சியமைக்க முஸ்லீம் லீக் ஆதரவளித்த நிலையில் அதற்கு ஒரு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தாம் எதிர்பார்க்காத அங்கீகாரத்தை முதலமைச்சர் விஜய் தந்ததாக முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். தாவேகாவுக்கு ஆதரவளித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அண்மையில் திமுக கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகியிருந்தது.
2: இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் தலேவை காப்பாற்ற முயற்சிப்பது தவறான முன்னுதாரணம் என ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி சாடியுள்ளது. புலிகளிடமிருந்து நாட்டை காத்த வீரனாக சுரேஷ் தலே சித்தரிக்கப்படுவதாக அது கூறியுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும். லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 6479 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அலையுங்கள் 416-997-3862 416-754-8881 416-754-8881.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம் எலைகோ.
0: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are
3: you? Weekend East FM 102.7.
0: Weekend East FM.
4: The greatest radio station.

0: கண்ணா அண்டர் கட்டல தண்டர் தொந்தர் அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடு. தந்தையர் தின வாழ்த்துக்களுடன் தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் தந்தையர் தின கொண்டாட்டம். இன்றும் நாளையும் தந்தையர் தினத்தை முன்னிட்டு செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகைகளை வாங்குங்கள். நகை சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் காயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். இப்போது 5000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
1: 9060459 4596 9060459. அனைத்தும் விஷேட விலையில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கலாம். ஊர்கோழி 6.99, 2 பேர் கண்ட பொழுது 13.99, 3 பேர் கண்ட பொழுது 19.99. ஆட்ரோஜி பவுன் 10.99 நீங்க பெற்றுக்கலாம். பாவைக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரநெட் செய்து தருகின்றார்கள். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக 6 தேசிக்காய் 1.99, தக்காளி பழம் பவுன் 1.49, பூசணிக்காய் 1.49, பட்டர்நட் 1.29, வல்லாரை பொன்னாங்கானி கட்டு 3.99, முருங்கை இலக்கட்டு 4.99, போப்பீஸ் ஃப்ரெஷ் கவுன் பேக்கெட் வந்து 2.99, பாவக்காய், புடலங்காய், கிரீன் பீன்ஸ், பெல் பெப்பர், ஜிஞ்சர், தாமரை கிழங்கு, ஜலப்பின பெப்பர் ஒவ்வொன்றும் பவுன் 1.99 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வாழைக்காய், மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, சுக்கினி ஒவ்வொன்றும் பவுன் 1.99, பைத்தங்காய் பவுன் 3.99, முருங்கைக்காய் 6.99, கோவா 99 சென்ட்ஸ், 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 5.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான பசுமையான மரக்கறிகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல சமபோசா 3.99, 5 டெல்மெஷ் சோயா 3.99, 3 டின் ஃபிஷ் 4.99, 300 கிராம் மேகி கோகனட் பவுடர் 3.99, 8 பவுண்ட்ஸ் ரவை 7.99, 4 பவுண்ட்ஸ் கடலை பருப்பு 4.99, 750 மில்லி ஆனக்கோட்டை நெல்லெண்ணெய் 7.99, 6 பவுண்ட்ஸ் கரும்பு சீனி 7.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 20 பவுண்ட்ஸ் பாபோல் ரைஸ் 15.99, எம்டி பிராண்ட் 750 மில்லி நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கவுடியல் 6.99, எம்டி பிராண்ட் மிக்ஸ் ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட் மேங்கோ பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி பூட் ஆப்பிள் ஜாம் வந்து ஒவ்வொன்றும் 500 கிராம் 3.49 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான பல வகையில் ஒரேஞ்ச் 1.99, ஆப்பிள் 1.99, பப்பா பழம் 99 சென்ஸ், கண்டலூப் 3.99, ரெட் பிளாக் பிளம் வந்து 2.99, ஏசியன் பிஎஸ் 1.99, 2 மாதுளம்பழம் 5.99, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, செரி பாக்ஸ் 2.99, அன்னாசி பழம் 2.99, வாட்டர்மெலன் 5.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49, ஃப்ரெஷ்ஷான பச்சைளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கியது 30, அதுபோல செவ்வளநீர் 4.99, 10 பீஸ் அடங்கியது $42 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான மாம்பழ பாக்ஸை கூட வெளியே வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாகத்து பழங்களுக்கான டென் சேல் கூட இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் அந்த பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: 12:47 வேல்யூ மொபைல் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: மாக்கமன் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்துள்ள சீடே பிரமோலுக்குள் அமைந்திருக்கின்ற வேல்யூ மொபைலில் இருந்துதான் நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் வந்து உங்களுக்கு மிகவும் நன்மையான ஒரு நாள், என்ன நீங்க உங்களோட மணியை வந்து சேவ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வேல்யூ மொபைல் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னா நீங்க தற்போது வைத்திருக்கின்ற பிளானையும் இவர்கள் தருகின்ற எக்ஸ்க்ளூசிவான பிளானையும் வந்து நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிகவும் உங்களது பணத்தினை வந்து நீங்கள் சேமித்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏனென்று சொன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீக்கெண்ட் ஆஃபராக தந்து கொண்டிருக்கின்ற ஒரு போனோட சேர்த்து ஒரு பிளானை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வேல்யூ மொபைல்ல நீங்கள் S25 சாம்சங்கை வந்து $5 மட்டுமே செலுத்தி மாதாந்தம் பிளஸ் பிளானுடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கூகுள் பிக்சல் 10 வந்து நீங்கள் எந்த விதமான போனுக்கான கட்டணமும் இல்லாமல் வெறும் பிளானுக்கு மட்டுமே நீங்கள் பணத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் 2 மாதங்களேயான, அதாவது புதிதாக லான்ச் பண்ணி 2 மாதங்களேயான சாம்சங் S26 வந்து நீங்கள் $1 மாத்திரம் போனுக்கு செலுத்தி நீங்கள் பிளஸ் பிளானுடன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும், ஐபோன் ஏரை வந்து நீங்கள் $10 மட்டுமே செலுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீக்கெண்ட் ஆஃபரை வந்து ராஜர்ஸ் ஊடாக தந்து கொண்டிருக்கின்றார்கள் வேல்யூ மொபைல். இதை பற்றின மேலதிக விவரம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா நீங்க தமிழ்ல உரையாடி நீங்கள் இதற்கான மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 4164314316 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு, அப்படி இல்லை என்று சொன்னா மாக்கமன் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற சீரபிரமோலுக்குள்ளதான் இருக்கின்றது வேல்யூ மொபைல். நீங்கள் ஈஸியாக இனம் காணக்கூடியதாக இருக்கும். சர்வீஸ் ஒன்டாரியோவுக்கு முன்பாக தான் இருக்கின்றது. மிக தெளிவாக உங்களுக்கான சந்தேகத்தை வந்து இவர்கள் நிவர்த்தி செய்கிறார்கள். உங்களுக்கு ஏற்ற வகையிலான பிளான்கள் எவை, நீங்கள் போனுடன் பார்க்கின்றீர்களா, அல்லது நீங்கள் எங்கேயாவது வெக்கேஷன் போகும்போது அங்கே எவ்வாறு ரோமிங்கை வந்து ஆக்டிவ் செய்வது, இவ்வாறான பல வகையான உதவிகளை வந்து உங்களுக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நேரடியாக வரலாம் மாக்கமன் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற சீரபெருமாளுக்குள் அமைந்திருக்கின்ற வேல்யூ மொபைல். அப்படி இல்லை என்று சொன்னா நீங்க தமிழ்ல தொலைபேசி மூலமாக உரையாடி உங்களோட சந்தேகங்களை கூட நிவர்த்தி செய்யலாம். 416-431-4316

0: நேரம் நண்பர்கள் 12:52 வீக்கெண்ட் ஈஸ்டர் எஃப்எம்எல் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்டர் எஃப்எம் 102.7.
1: இன்னைக்கு இன்னொரு மேட்ச் பாத்தீங்கன்னா, இன்னும் கரெக்டா 7 நிமிஷத்துல ஆரம்பிக்க போது நெதர்லாண்ட்ஸுக்கும் ஸ்வீடனுக்கும் இந்த குரூப் எஃப்ல நடக்க போற மேட்சுமே ஒரு சூப்பரான மேட்ச் தான். ஏன்னா நெதர்லாண்ட்ஸுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு டாப் 10ல இருக்க ஒரு டீம் தான். ஸ்வீடனுமே வந்து ஒரு 20-30களில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டீம் தான். ஸோ இரண்டுமே ஒரு வலுவான டீம். இந்த ரெண்டு டீமும் எப்படி விளையாட போறாங்க அப்படின்றத இன்னும் ஒரு 6-7 நிமிஷத்துல தெரிய போகுது. இது ஹியூஸ்டன்ல நடக்க இருக்க ஒரு கேம்.
0: இந்த நேரத்தில் நாங்கள் சிந்து கிச்சன் வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: சிந்து கிச்சன் என்று தொடக்கம் ஓஷாவாவிலேயே திறந்திருக்கின்றார்கள். கோலாகலமாக 13:04 ஹாமனி ரோட் நோர்த் ஓஷாவாவில் தான் திறந்திருக்கின்றார்கள். கேட்டரிங் அண்ட் டேக் அவுட், நீங்கள் உணவுகளை நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் அல்லது வந்து ஆர்டர் பண்ணியும் பெற்றுக்கொள்ளலாம். டெலிவரி கூட வழங்கப்படுகின்றது. காப்ரோ மாகம் ஜூரம் பகுதிகளுக்கு டெலிவரியும் இருக்கின்றது. 6477102709 அழைத்து மேலும் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 6477102709. அது மாத்திரமில்லாமல் உங்கள் வீட்டுடைய விஷேட நாட்கள் அதே போன்று விழாக்களுக்கு தேவையான கேட்டரிங் சேவைகளை கூட நீங்கள் சைவ உணவுகள் அசைவ உணவுகளாக பெற்றுக்கொள்ள முடியும். 6477102709. அதே போன்று வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருப்பார்கள். காலை 11 மணியிலிருந்து இரவு 9 மணி வரையும் அறுசுவையும் தரமும் விரும்புகின்ற உங்களுடைய உணவு தேடலுக்கு மிகச்சிறந்த தெரிவாக சிந்து கிச்சன் இப்போது ஓஷாவாவிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் முதல் முறையாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, சிக்கன் பொரியல், சிக்கன் சொதி, சிக்கன் உப்பவியல், எக் குழம்பு, எக் பாட் கறி என்று சொல்லி 10 வகை மீட்கறியோடு வல்வட்டித்துறை ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சலை பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமில்லாமல் இன்னும் ஒரு அறிமுகம், ஃபிஷ் கறி, ஃபிஷ் சொதி, ஃபிஷ் புளித்தியல், ஃபிஷ் பொரியல், ஷ்ரிம்ப் குழம்பு, ஷ்ரிம்ப் புளியானம், ஷ்ரிம்ப் பொரியல், கணவாய்க்கறி, எக் குழம்பு வித் கருவாடு, எக் பாட்கறி வித் கருவாடு என்று சொல்லி 10 வகை சீ ஃபுட் கறிகளோடு கூட வல்வட்டித்துறை ஸ்டைலிலே சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சலையும் பெற்றுக்கொள்ளலாம். வல்வட்டித்துறை ஸ்டைல் கோழி குக்கை இருக்கின்றது. சிக்கன் அல்லது லேம் தெரிவுகள்ல நீங்க பிரியாணிகளை கூட பெற்றுக்கொள்ளலாம். இது எல்லாமே வந்து இந்த உணவு பார்சல் சொல்லும் போது நீங்க ரெகுலர் பார்சலை இன்னைக்கு தேவையில்லை. இது வந்து ட்ரேக்களிலே தரப்படுகின்றது. ஹாஃப் என்று சொல்லி 2 சைசஸ் இருக்கின்றன. ஹாஃப்லயே வந்து நீங்கள் 2-3 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதே போன்று நீங்கள் இதை வந்து நீங்கள் சிக்கன் பிரியாணி பெற்றுக் கொள்ளும் போது நாட்டு கோழி குழம்போடு, எக் குழம்பு, அதே போன்று சிக்கன் பொரியல் ராய்த்தாவோடு பெற்றுக் கொள்ளலாம். லேம் பிரியாணியை நீங்கள் ஊர் ஆட்டு இறைச்சி குழம்போடு, எக் குழம்பு, சிக்கன் பொரியல் ராய்த்தாவோடும் பெற்றுக்கொள்ளலாம். அதோடைய கொத்துரொட்டி வகைகள் இருக்கின்றன. இப்படி எக்கச்சக்க தெரிவுகள் இருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் நேரடியாக வராவிட்டாலும் பரவாயில்லை. காப்ரோ மாகம் ஜூரம் பகுதிகளுக்கு டெலிவரி கூட இருக்கின்றது. 6477102709 அழைத்து மேலும் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். சிந்து கிச்சன் 1304 ஹாமனி ரோட் நோர்த் ஓஷாவாவிலே தான் இன்று தொடக்கம் திறந்திருக்கிறார்கள். அழகான விசாலமான இடத்திலே அமைந்திருக்கின்றது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள். 6477102709.
1: சூப்பரான
0: இந்த விடயத்தோடு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றோம். இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நினைத்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு கலையத்தில்
1: சஞ்சயன் மற்றும் நிபாஜினி.
0: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
1: உங்கள் அன்பு நண்பன் ராஜேஷ்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி, நேயர்களே, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் அவளுடன் அமர்ந்து கொண்டிருக்கும்.
1: வணக்கம்.
2: ஒழுங்கா கண்டினியூ.
3: இயற்கை, அரசியல், சினிமா, பொது அறிவென்று பல்வேறு விதமான 8 கேள்விகளோடு உங்களை சந்திக்கும் கலகலப்பான 2 மணி நேரம்.
4: தாங்க முடியலையே.
3: கேள்விக்கான பதிலை 10 வினாடிகளில் சரியாக சொல்லி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். சனிக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஈஸ்ட் FM காற்றலைகளில் வருகிறது வெற்றி பாட்டு.
1: சூப்பரா இருக்குங்க.
5: நன்றி அபர்ணா மற்றும் ராஜேஷ். இனிமேலும் வணக்கம் அன்பு எங்களை. வணக்கம் நிபாஜினி.
6: வணக்கம் சஞ்சீன், எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கு. என்ன, 1 மணிக்கு ஒரு மேட்ச், 4 மணிக்கு ஒரு மேட்ச், 8 மணிக்கு ஒரு மேட்ச், 3 மேட்ச் இருக்கிறதால அந்த ஒரு அந்த கன்ஃபியூஷன்லயே இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம்.
6: எக்ஸைட்மெண்ட் கலந்த கன்ஃபியூஷன் எல்லாம் சொல்லலாம்.
5: டெஃபினெட்லி.
6: இப்போ நாங்கள் எவ்வளோ வேலை இருக்கு இன்னைக்கு, நாங்கள் க்வெஸ்சன் கேட்கணும், கேள்வி கேட்கணும், அதுக்கு மேல நாங்கள் ஃபீஃபா அப்டேட்ஸ் கொடுக்கணும்.
5: வருவோம் வருவோம், அதுக்கு கொஞ்சம் சில செகண்ட்கள் இருக்கு.
6: சரி,
5: 20ஆம் தேதி June 2026 சனிக்கிழமை வெற்றி பாட்டு நிகழ்ச்சியோடு ஈஸ்ட் FM உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இன்றும் அதே போலவே நீங்க சொல்ற வந்தது போலவே 8 கேள்விகளை கொண்டு வந்திருக்கின்றோம். 8 கேள்விகளும் முத்து முத்தான 8 கேள்விகள். எங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். எங்களுக்கு நாங்க அவ்வளவு டீப்பாலாம் போக கூடாது. எனவே நீங்கள் முனைந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வெற்றி பாட கேப்பீங்க என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது.
6: அதனால
5: நீங்க என்ன செய்யணும்,
6: அழைத்து எங்களுடன் அந்த உங்களுக்கு பிடித்த இலக்கமா இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட லக்கி நம்பர் என்ன சொல்லுவாங்க, அந்த 8ல ஏதோ ஒரு நம்பரை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கான அந்த கேள்வி கிடைக்கும். கேள்வி வரும், அந்த கேள்விக்கு உங்களுக்கு 8 செகண்ட் நாங்க தரப்போறோம்.
5: 8 செகண்டா 10 செகண்டா
6: 2 செகண்ட் குறைச்சு சொல்லி பார்த்தேன் சஞ்சய், 8க்கு 8 சொல்லி. சரியா, 10 செகண்ட் தரப்போம்.

0: அப்புறம் கண்டபொழுது பவன் 1.49 படி பெற்றுக்கலாம். மாம்பழ பாக்ஸை விஷயமா பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை நீர் 3.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $30, சவுல நீர் 4.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $42 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சுத்தம் தர மலிவுடன் டப்ஸ் கார்டன் பிஞ்சதபில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் வெளிநாக்கம் திறந்திருக்கோம்.
1: 1:12 நிமிடம் வெற்றி பாட்டோடு இணைந்திருக்கணும். வெற்றி பாட்டில் நீங்கள் இணைந்து பாடலை வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்றால், 10 வினாடிகளுக்குள் இலக்க தெரிவோடு வருகின்ற கேள்வியை நீங்கள் சரியான பதிலை சொல்ல வேண்டும். சொன்னால் நிச்சயமாக உங்கள் வெற்றி பாட்டு தருவோம். 4165 4404 வழியாக நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம்.
2: உங்கள் ஊர் ஒன்று குடல்கள், பாடசாலை ஒன்று குடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.

0: நீங்க கடற்கஜாவை கூப்பிட்டு இருக்கிறீங்க, இங்க பார்த்தா இதெல்லாம் இந்த அடுத்த கோலம் அடிச்சிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி வாய்ப்பு, அதாவது மக்கள் ரொம்ப விலங்கமான ஆக்கள். என்னடாண்டா எங்க ஒரு போலு ஆறரை பக்கம் போல் நிற்குது, ஆறரை காலில் போல் நிற்குதுன்றதை பார்த்து அவங்க தீர்மானிப்பாங்க. அந்த வகையில் இப்போ 92% ஆகிட்டு இப்போ நெதர்லாந்து வெற்றி வீதம்.
1: சரி பார்க்கலாம். இப்போ 18:29 முடிவில் தான் 2 கோல்கள் வந்து நெதர்லாண்ட்ஸ் போட்டிருக்கு.
0: 90 நிமிஷத்துக்கு விளையாட போறாங்க, அதை விட எக்ஸ்ட்ரா டைம் வர கொடுப்பாங்க. அதுக்குள்ள இதுவும் நடக்கலாம்,
1: நடக்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம்.
0: நாங்க 6 கோல் அடிச்சோம் இல்ல, கொடுத்து
1: அந்த மாதிரி சொல்றீங்க,
0: அந்த மாதிரி எதிர்பார்க்கிறோம் நாங்க. இன்றும் நாளையும் தந்தையர்த்தினத்தை முன்னிட்டு செய்குலி சேதாரம் இல்லாமல் நகைகளை வாங்குங்கள். நகை சமைப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். இப்பொழுது $5,000 மேல் நகை வாங்கும் போது அவடி 2026 A3 காரைவெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599 வெற்றி பாட்ட பற்றி சொல்லல நீங்க
1: பாத்தீங்களா, அது அந்த வெற்றியை பார்த்து இந்த வெற்றியை மறந்துட்டாங்க.
0: வெற்றியை முடிவெடுத்துட்டீங்க,
1: வெற்றியாக வாய்ப்பு இருக்கு தானே.
0: வாய்ப்பு
1: வெற்றி. இந்த வெற்றிக்கு வருவோம். வெற்றி பாட்டு நிகழ்ச்சி தான் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. 8 கேள்வி உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் விருப்பமான இலக்கத்தை தெரிவு செய்வதனோட உங்களுக்கான ஒரு கேள்வி, 10 செகண்டுக்குள்ள நீங்க பதில் சொன்னா உங்களுக்கான வெற்றி பாடல்.
0: 4165-4440
1: இந்த வேளையில் நாங்கள் வேலி மொபைல் தரும் விபரங்களை கட்டறிய போகிறோம்.
2: மார்க்கம் அண்ட் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற சீட பிரம்மாளுக்குள்ள தான் அமைந்திருக்கின்றது வேல்யூ மொபைல். நீங்க நேரடியாக என்டர் ஆனீங்கன்னு சொன்னா சர்வீஸ் ஒன்டாரியோக்கு மிக அருகில தான் அமைந்து கொண்டிருக்கின்றது. பல வகையான ஆஃபர்களை வந்து உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களது பணத்தை வந்து நீங்க சேமித்து வைப்பதற்கான ஒரு சிறந்த தருணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வேல்யூ மொபைல். என்றா ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காகட்டும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்காகட்டும் ஏற்ற வகையில ஒரு பிளானை வந்து ராஜஸ் வழங்கி கொண்டிருக்கின்றது. அதாவது 5G பிளானுடன் நீங்கள் அன்லிமிட்டெட் ஹை ஸ்பீட் டேட்டாவை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். $60 மாத்திரமே நீங்கள் மாதாந்தம் செலுத்தி அத்துடன் அன்லிமிட்டெட் கால்ஸ் அண்ட் டெக்ஸ்டை கூட நீங்கள் கனடா முழுவதும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நோ கண்ட்ராக்ட் நோ கனெக்ஷன் ஃபீ அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போனோடையே நான் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பிளான் அப்படின்னு சொன்னால் அதற்குமே ராஜஸ் வந்து பல எக்ஸ்க்ளூசிவ் வீக்கெண்ட் ஆஃபரை வந்து தந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் S25 வந்து மாதந்தம் $5 செலுத்தும் போது நீங்கள் பிளஸ் பிளானோட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் கூகுள் பிக்சல் 10 வந்து நீங்கள் 0 பேமெண்டோடையே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பிளானுக்கு மட்டும் பணம் செலுத்தினால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 மாதங்களுக்கு முன்பு தான் லான்ச் ஆன லேட்டஸ்ட் போனான S26 சாம்சங் மாடலை வந்து நீங்கள் $1 மாத்திரமே மாதாந்தம் செலுத்தும் பட்சத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. iPhone AR வந்து $10 நீங்கள் செலுத்தி பிளஸ் பிளானுடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறான பல வகையான ஆஃபர்களை வந்து வேல்யூ மொபைல் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற சீட பிரம்மாளுக்குள்ளதான் அமைந்திருக்கின்றது வேல்யூ மொபைல். நீங்க தமிழ்ல தொலைபேசி மூலமாக அழைத்து உங்களது சந்தேகங்களை கூட நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அழைக்கலாம் 4164314316 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு. அப்படி இல்லைன்னு நீங்க ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா டெல சூடாக கூட உங்களுக்கு தராங்க. மாதம் $70 நீங்கள் செலுத்தும் பட்சத்தில் 1.5 GB உங்களுக்கு ஸ்பீடுடன் நீங்கள் அன்லிமிட்டெட் ஒரு டேட்டாவை வந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்டர்நெட்டை. இது வந்து 2 இயர்ஸ் கான்ட்ராக்டோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பியூர் ஃபைபர் இன்டர்நெட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆகவே இது பற்றின மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் மார்க்கமன் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற சீர பிரமோலுக்குள் இருக்கின்றது வேல்யூ மொபைல். சர்வீஸ் ஒன்டாரியோவுக்கு முன்பாக அமைந்திருக்கின்றது. அல்லது தமிழில் பேசி உரையாடுவதற்கு அழைக்கலாம் 416-431-4316.
3: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்டெபன் 102.7
4: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28, 6476565690, 6476565690.
5: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
4: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வெல்கம்.
4: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்வீட் 6A, ஸ்கார்பரோ. 416-649-63 88.
3: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: ஒரு மணி 27 நிமிடம் ஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றோம். அதே போலவே வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்களோடு இணைந்து கொண்டு வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-0-0. இந்த வேளையில் நாங்கள் சிந்து கிச்சன் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: ஆஷாமாவிலே சிந்து கிச்சன் என்று தொடக்கம் கோலாகலமாக திறக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாட்களும் வாரத்தில் 7 நாட்களுமே காலை 11:00 இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். அழகான விசாலமான இடத்திலே அமைந்திருக்கின்றது. அதே போன்று அறுசுவையும் தரமும் விரும்புகின்றவங்க உணவு தேடலுக்கு மிகச்சிறந்த தெரிவாக ஒரு கிராண்ட் ஓபனிங்கை சிந்து கிச்சன் செய்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் காபு மாக்கம் ஜூரம் பகுதிகளுக்கு டெலிவரி கூட வழங்கப்படுகின்றது. நீங்கள் கடைக்கு நேரடியாக வராமல் வீட்டிலிருந்தோ அல்லது வந்து மண்டே டு ஃப்ரைடே அலுவலகத்தில் இருந்த வாரியை நீங்கள் ஆர்டர் செய்தும் உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் 647-710-2709 647-09-647-710-2709. அதுவும் ஏராளமான உணவுகள் எல்லாம், சுவையான உணவுகள் எல்லாம் புதுவிதமாக உங்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதல் முறையாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, சிக்கன் பொரியல், சிக்கன் சோதி, அதே போன்று சிக்கன் உப்பவியல், எக் குழம்பு, எக் பாட்கறி என்று சொல்லி 10 வகையான மீட் கறிகளோடு வல்வட்டித்துறை ஸ்டைலிலே மீட் சாப்பாட்டு பார்சல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பார்சல் எனும் போது நீங்கள் ரெகுலர் பார்சல் நினைக்க தேவையில்ல, ஒரு ட்ரேயிலே தரப்படுகின்றது. 2-3 பேர் வந்து தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவிலே இருக்கும். அதே போன்று இன்னும் ஒரு அறிமுகமும் ஃபிஷ் கறி, ஃபிஷ் பொதி, ஃபிஷ் புளித்தியல், ஃபிஷ் பொரியல், ஷ்ரிம்ப் குழம்பு, ஷ்ரிம்ப் பொலியானம், ஷ்ரிம்ப் பொரியல், கணவாய் கறி, எக் குழம்பு வித் கருவாடு, எக் பாட்கறி வித் கருவாடுன்னு சொல்லி 10 வகையான சீ ஃபுட் கறிகளோடு கூட வல்வட்டித்துறை ஸ்டைலில் சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு நீங்கள் வல்வட்டித்துறை ஸ்டைல் கோழிப்புக்கையும் பெற்றுக்கொள்ளலாம். பிரியாணி இருக்கின்றது, சிக்கன் அல்லது லேம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சிக்கன் பிரியாணி நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு ஊர் சிக்கனோடு எக் குழம்பு, சிக்கன் பொரியல், ரைத்தா போன்றவற்றையும் பெற்றுக்கொள்ள போன்றீர்கள். அதே போன்று லேம் பிரியாணி நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது ஊர் ஆட்டிறைச்சி குழம்பு, எக் குழம்பு, சிக்கன் பொரியல், ரைத்தாவோடு பெற்றுக்கொள்ளலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் 2 அளவுகளில் பெற்றுக்கொள்ளலாம். ஹாஃப் ஃபுல் என்று சொல்லி வெவ்வேறு அளவான ட்ரேஸ் இருக்கின்றன, அதிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கொத்து ரொட்டி வகைகளும் ஏராளமாக இருக்கின்றன. இப்படி என்னென்ன தேவையோ, ராசவள்ளி கிழங்கு களி இருக்கின்றது, அதே போன்று பாயசம், இப்படி சுவையான அந்த தரிவுகளை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கடைக்கு நீங்கள் நேரடியாக வராமல் வீட்டில் அல்லது மண்டே டு ஃப்ரைடே அலுவலகத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னா அங்க கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாக்கம் காப்ரோ டூரம் பகுதிகளுக்கு டெலிவரி கூட வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் சிந்து கிச்சன். இது வந்து நேரடியாக வருவதற்கு 1304 ஹாமனி ரோட் நார்த் ஆஷாவா, அல்லது 647-710-2709-647-710-2709.
3: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
4: FM 102.7 eastfm.ca. East FM, தமிழ் செய்திகள்.

0: லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை காரணம் காட்டி ஹோமஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. எனினும் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் திட்டமிட்டபடி நாளை சுவிட்சர்லாந்தில் ஆரம்பமாகும் என மத்தியஸ்த நாடுகள் கூறியுள்ளன. ஈரானின் பேச்சுவார்த்தை குழுவும் சுவிட்சர்லாந்து பயணித்துள்ளது.
1: கனடாவிலிருந்து பெருமளவு போதை மருந்துகள் அமெரிக்காவுக்கு கடத்தப்படுவதாக டிரம்ப் நிர்வாகம் முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்கு அமெரிக்க எல்லை பாதுகாப்பு பிரிவின் தரவுகளே முரணாக உள்ளதென கனேடிய ஃபென்டலைன் தடுப்பு விசேட கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கனேடிய அமெரிக்க எல்லையில் வெறும் 450 கிராம் ஃபென்டனாயில் மாத்திரமே பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் 358 கிலோ ஃபென்டனாயில் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அமெரிக்க எல்லை பாதுகாப்பு பிரிவின் தரவுகள் கூறுவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: தமிழ்நாட்டின் நிதி நிலைமைகள் தொடர்பில் அண்மையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை கவனம் பெற்ற நிலையில் மின்துறை குறித்த வெள்ளை அறிக்கையும் விரைவில் வெளியாகும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முன்னாள் மீன்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பல ஊழல்களில் தொடர்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதேவேளை செந்தில் பாலாஜியின் வீட்டில் போலீசார் இன்று திடீர் விசாரணைகளை நடத்தியுள்ளமை பரபரப்பாகியுள்ளது.
1: இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் இன்றைய தினம் நேரடி சந்திப்பு இடம்பெற்றதாக செய்திகள் கூறுகின்றன. மிகவும் ரகசியமாக பேணப்பட்ட இச்சந்திப்பு கொழும்பில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட இல்லத்தில் இடம்பெற்றதாக அறிய முடிகிறது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

0: ஒரு மணி 39 நிமிடம் வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கணும் மிஸ்டர் எஃப்எம் காற்றலைகளில். அதே போலவே வெற்றி பாட்டோடு நீங்கள் இணைந்து வெற்றி பாடலை வெற்றி கொள்ளலாம். அதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040, 1 முதல் 8 முதல் 1 முதல் 8 வரை கேள்விகள் இருக்கின்றன. இலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்யலாம், கேள்வியை சொல்வோம். 10 வினாடிகளுக்குள் உங்களுடைய பதிலை சொல்லி வெற்றி பாட்டை நீங்கள் வெற்றி கொள்ளலாம்.
1: மார்னிங் சார் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் மாபெரும் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். இந்த ஆண்டின் புதிய வரவுகளான ஃபேன்சி சாரி ஃப்ரம் 1499, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் 1999, ஆர்ட் சில்க் சாரி $2,435, சாஃப்ட் சில்க் மைசூர் சில்க் சாரி $35, பியோர் மிக்ஸ் saree from $50, Kanjipuram saree from $100, salwar, house coat, ladies top, ladies skirts, boys kurta from $3,425. இன்னும் பல ஆடைகளை 30-80% வரை கழிவு விலையில் பெற இன்றும் நாளையும் அரிய வாய்ப்பு. 1275 Morningside Avenue, Unit 18, Morningside and Shepherd, சந்திப்பில் பூக்கடை ஃப்ளோரிஸ்டுக்கு அருகில். தொடர்புகளுக்கு 647-406-7736, 647-406-7736.
0: 39 நிமிடங்கள் 32 வினாடிகள் முடிவில் இப்பொழுது நெதர்லாந்து 2 கோல்களை பெற்றிருக்கின்றது. எனவே ஸ்வீடன் இன்னும் 1 கோலையும் பெறவில்லை. இருந்தாலும் இன்னும் நேரம் மீதம் இருக்கின்றது. எனவே பார்க்கலாம், 92% நெதர்லாந்தினுடைய வெற்றி வாய்ப்பு என்பது அதிகரித்திருக்கின்றது. சரி, இதை நாங்கள் சொல்லலாம், மக்களுடைய தீர்ப்பு சொல்கின்றது. அதைத்தான் நாங்கள் அப்படியே
1: சொல்லிட்டு இருக்கிறோம்.
0: தொடர்ச்சியாக நீங்களும் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருங்கள், அந்தந்த தகவல்கள் எல்லாம் வரும். அதே போல வெற்றி பாட்டில் இணைந்து வெற்றி பாட்டையும் நீங்கள் வெற்றி கொள்ளலாம். ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 1:40 நாங்கள் இந்த பொழுதில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வளங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தையில் லைன்ஸ் நிப்பர் பவுன் 9.99, சீரா பவுன் 7.99, சூடை பவுன் 3.99, கணவாய் பவுன் 9.99, ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.99, சிரோன் புல மீன், சிரோன் பாறை, சிரோன் ஓரம், சிரோன் காலை, கும்பலா பாறை அனைத்தும் பிஷர்ட் விலையை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு கோழி 6.99, 2 பெருகின்ற பொழுது 13.99, 3 பெருகின்ற பொழுது 19.99, ஆற்றுச்சி பவுன் 10.99 நீங்கள் பெற்றுக்கலாம். பாவிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளையும் மரணம் செய்திருந்தார்கள். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 6 பேசிக்கா 1.99, தக்காளி பழம் 1.49, பூசணிக்காய் 1.49 பவுன்ஸாக பெருக்கலாம். பட்டர் நட் பவுன் 1.29, வல்லாரை பொன்னாங்கி கட்டு 3.99, முருங்கையிலே 4.99 பெருக்கலாம். போப்பீஸ் ஃப்ரெஷ் கோன் வந்து 2.99 நீங்கள் பெருக்கொள்ள முடியும். பாவக்காய், புடலங்காய், கிரீன் பீன்ஸ், பெல் பேப்பர், ஜிஞ்சர், தாமரை கிழங்கு, ஜலப்பின பேப்பர் ஒவ்வொன்றும் 2.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல வாழைக்காய், மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, சுக்கினி ஒவ்வொன்றும் 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பைட்டங்காய் பவுன் 3.99, முருங்கைக்காய் 6.99, கோவா 99 சென்ட்ஸ், 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 5.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதேபோல மளிகை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். 3 சமபோசா 4.99, 5 டெல்மே சோயா 3.99, அதுபோல 3 டின்ஃபிஷ் 4.99, 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 4 பவுன்ஸ் கடலைப்பருப்பு 4.99, 750 மில்லி ஆணைக்கோட்டை நிலை 7.99, 6 பவுன்ஸ் கரும்பு சேனி 7.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 20 பவுன்ஸ் பாபோல் ரைஸ் 15.99க்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல எம்டி பிராண்டின் 750 மில்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் 6.99, எம்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட் மேங்கோ பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி வூட் ஆப்பிள் ஜாம் ஒவ்வொன்றும் 500 கிராம் 3.49 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல ஓரேஞ்ச் பவுன் 1.29, ஆப்பிள் பவுன் 1.99, பப்பா பழம் 99 சென்ட்ஸ், கண்டலூப் 3.99, ரெட் பிளாக் பிளம் வந்து 2.99, ஏசிஎன்பிஎஸ் 1.99, மாதுளம் பழம் 2.59 நீங்க பெற்றுக்கலாம். ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, செரி பாக்ஸ் 2.99, கோல்டன் அதேபோல அன்னாசி பழம் 2.99, வாட்டர்மெலன் 5.99, ஆர்பி சவக்கோட 4.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்றது 1.49, ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கியது 30 ரூபாய்க்கும், செவ்வளநீர் 4.99, 10 பீஸ் அடங்கியது 42 ரூபாய்க்கும் மாம்பழ பக்கம் விசேடமாக பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தர மலிவுடன் டப்ஸ்கோடன் பிஞ்சது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கோம்.
0: 1:42 உங்களோட இணைகின்றார் குமார். வணக்கம்.
3: வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம், நீங்க ரெண்டு பேரும்?
1: நாங்களும் சூப்பரா இருக்கிறோம் குமார்.
0: சரி சொல்லுங்க, இந்த இலக்கம் உங்களுக்கு வேண்டும்.
3: போன முறை 8 இருந்து சரி வேற இல்லை, இந்த முறை 7 எடுத்து பார்ப்போம்.
0: சரி, 7 எடுத்து பார்க்க போறீங்க.
1: 7வதில் இருக்கும் அந்த கேள்வி, கோவில்கள் தேவாலயங்கள் இல்லாத நாடு எது? கோவில்கள் தேவாலயங்கள் இல்லாத நாடு எது?
3: சவுதி அரேபியா.
1: அடடா, 7 வேலையை செஞ்சுட்டு.
0: 7 வேலை, 8 முதல் வேலை செய்யல, இப்போ 7 வேலை செஞ்சுட்டு. இது உங்களுக்கு முதலே தெரியுமா குமார், அல்லது ஒரு கெஸ்ல அடிச்சு விட்டீங்களா?
3: என்ன
0: பாட்டு கேப்போம்? கண்ணை கட்டி கொள்ளாத கண்டதை இல்ல நம்ம அனுபவத்தை பாடம் கேட்க போறீங்க. சரி, நன்றி இணைந்த கொண்டமைக்கு
3: நன்றி.
0: 1:44 நிமிடம். சரி, இப்ப பாருங்க, குமார போலவே நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யணும்?
1: உடனே அழைக்கலாம் 4164440 வாயிலாக இணைந்து உங்கள் விருப்பமான இலக்கத்தை தெரிவு செய்யுங்கள்.

0: எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு கோலை போட்டாலும் அந்த கோல் கோல் இல்லைன்னு சொல்லி சொன்னா இப்படி கவலையா இருக்கு.
1: கை கட்டினது வாய்க்கட்டலே
0: ரெண்டு ஆயிட்டு ஸ்வீடனுக்கு. எனவே 45 நிமிடங்கள் முடிவிலே பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து 2 கோல்களையும் ஸ்வீடன் ஒன்றுமே பெறவில்லை. 2-0 என்ற நிலையில் நெதர்லாந்து இப்போது முன்னிலையில் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு வெற்றிப்பாடு கெடுக்கொண்டிருக்கிறோம்.
1: வெற்றிப்பாட்டில் நீங்களும் அழைக்கலாம். 4 1 4 4 0 4 0. இப்பொழுது நாங்கள் வேலி மொபைல் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: மார்க்கம் அண்ட் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற சீடபிரே மாலுக்குள்ளதான் அமைந்திருக்கின்றது வேல்யூ மொபைல். அங்கிருந்து தான் நாங்கள் வந்து அப்டேட்டை வந்து தந்து கொண்டிருக்கிறோம். நீங்க என்ட்ரன்ஸ் அல உள்ள வரும்போது சர்வீஸ் ஒன்டாரியோவுக்கு மிக அருகில் அமைந்திருக்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் வீக்கெண்ட் ஆஃபர்ஸை வந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஃப்ரீடம் மூடாக ஒரு 3rd line ஆஃபரை பெறும் பொழுது $25 மாதம் செலுத்தி 175 GB வந்து நீங்கள் கனடா, US, மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கும், மேலும் ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற 120 நாடுகளுக்கும் கூட நீங்கள் ரோமிங் வசதியை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வெக்கேஷன் போகும்போது அந்த நாட்டிற்கு சென்று அந்த நாட்டினுடைய சிம்மை நீங்கள் பெற்று அதை பாவிப்பதை விட நீங்கள் இப்பொழுது பாவித்துக் கொண்டிருக்கும் ஃப்ரீடம் ஊடாகவே நீங்கள் அங்கு சென்று ரோமிங் ஊடாக நீங்கள் அந்த வசதியை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் ரோஜர்ஸ் ஊடாக ஒரு பிசினஸ் கஸ்டமராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மாதாந்தம் $45 செலுத்தி 60 GB டேட்டாவையும், கனடா முழுவதும் டாக் அண்ட் டெக்ஸ்டுடன் $50 நீங்கள் செலுத்தும் பட்சத்தில் 100 GB டேட்டாவை, கனடா, US போன்ற 2 நாடுகளுக்குமே டாக் அண்ட் டெக்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு எந்த விதமான கான்ட்ராக்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இது சம்பந்தமான மேலதிக விவரங்களை நீங்கள் தமிழில் கலந்து பேசி உரையாடலாம். 4164314316 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக. அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு மைக்ரேஷன் டீலை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு சார்ட்டர்ல இருந்து ராஜர்ஸுக்கு நீங்கள் ஸ்விட்ச் செய்யும் போது நீங்கள் மாதாந்தம் $25 செலுத்தும் பட்சத்தில் நீங்கள் 15 GB டேட்டாவுடன் கனடா முழுவதுமே டாக் அண்ட் டெக்ஸையும், $30 செலுத்தும் பட்சத்தில் 50 GB வந்து கனடா முழுவதும் டாக் அண்ட் டெக்ஸுடனும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான ஏகப்பட்ட டீல்ஸை வந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள் வேல்யூ மொபைல். நீங்கள் நேரடியாக வரலாம். மார்க்கம் அண்ட் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் இருக்கிற சீர பிரம்மாளுக்குள் அமைந்திருக்கின்றது வேல்யூ மொபைல். அது மட்டுமல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற வகையில் 5G பிளானுடன் அன்லிமிட்டெட் ஹை ஸ்பீட் டேட்டாவை வந்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். $60 நீங்கள் மாதாந்தம் செலுத்தும் பட்சத்தில், அது மட்டுமல்லாமல் கனடா முழுவதுமே அன்லிமிட்டெட் டாக் அண்ட் டெக்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த விதமான கனெக்ஷன் ஃபீயோ அல்லது கான்ட்ராக்டோ இல்லை என்பதையும் தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். நேரடியாக வரலாம். மாக்கமன் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற சீட பிரமோலுக்குள் அமைந்துள்ள வேல்யூ மொபைலுக்கு அல்லது தமிழில் பேசி உரையாடி உங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய 4164314316.

0: இப்படியான பாடல்கள் இருக்கு தானே, கொஞ்சம் ஒரு உணர்ச்சி பொங்குற மாதிரி சில பாடல்கள் இருக்கு. அப்படியான பாடல் என்ன சொல்லுவாங்க, கிரிக்கெட் ஸ்டேடியம் நடக்கிற இந்தியாவில் அப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பேக்ரவுண்டில் போடுவாங்க கொண்டு பிரேக் டைமில். ஐபிஎல், ஐபிஎல் தான், அதே தான் நீங்கள் கற்பூரம் ஐபிஎல்லாம் போடுவாங்க. கிரிக்கெட் அப்படி வந்து ஐபிஎல் தான், ஐபிஎல் ஐபிஎல் தான் போடுறது. இப்போ இந்த மாதிரி ட்ராக்கள் போடுவாங்க, கொஞ்சம் நல்ல எனர்ஜி ஆக்குறதுக்கு, இது இருக்கிற
1: வெற்றி
0: பாட்டுல வந்து வெற்றி பெறுங்க,
1: நிச்சயமா
0: முக்கியமானது. கேள்வியை சொல்வோம், நீங்க இலக்கத்தை நீங்க தெரிவு செய்வீங்க, இலக்கத்தை தெரிவு செய்த அப்புறம் கேள்வி சொல்வோம். 10 வினாடிகளுக்குள்ள சரியான பதிலை சொல்லி வெற்றி பாட்டுல வெற்றி பாட்டை கேட்கணும். இதுதான் நான் ஃபார்மேட். இணைந்து கொள்ளலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4164440 என்று சொல்லிக்கொண்டு சிந்து கிச்சன் தரும் தகவல்களை கற்றறிய போகிறோம்.
2: அஷோவாவிலே இப்பொழுது ஹாமனி நோத்திலே சிந்து கிச்சன் கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 13.04 ஹாமனி ரோட் நோத்தில் தான் இந்த அழகான விசாலமான இடத்திலே திறந்திருக்கிறார்கள். வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்க போகிறார்கள். காலை 11:00 இரவு 9:00 வரைக்கும் திறந்திருக்கும். அறுசுவையும் தரமும் விரும்புகின்ற உங்களுடைய உணவு தேடலுக்கு மிகச்சிறந்த தெரிவாக கிராண்ட் ஓபனிங்கோடு அறிமுகமாக இருக்கின்றது சிந்து கிச்சன். அது மாத்திரமல்ல, அலுவலகங்களுக்கு செல்பவர்களும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே வந்து அலுவலகத்தில் இருந்த வாரை ஓர் செய்தும் உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் வீட்டில் இருக்கும் இருந்தபடியே உணவுகளை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ள முடியும். கடைக்கு வர வேண்டியதும் இல்லை, நேரடியாக ஓடு செய்தும் பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக காப்ரோ மாகம் தூரம் பகுதிகளுக்கு டெலிவரியும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்க முடியும் 6477 0967 7107 209. அது மாத்திரமில்லாமல் உங்கள் வீட்டினுடைய விசேட நாட்கள், சிறப்பு விழாக்கள் போன்றவற்றுக்கான கேட்டரிங் சேவையை கூட அவர்கள் சைவ அசைவ உணவுகளோடும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து விவரங்களுக்கும் நீங்கள் அழைக்க முடியும் சிந்து கிச்சன். அது மாத்திரமல்லாமல் இங்கே முதல் முறையாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால் கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, சிக்கன் பொரியல், சிக்கன் சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பாட் கறி என்று சொல்லி 10 வகையான மீட் கறிகளோடு வல்வட்டித்துறை ஸ்டைலில் மீட் சாப்பாட்டு பார்சலை கூட பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமில்ல, இந்த பார்சல்னு சொல்லும் போது 3-4 பேர் தாராளமாகவே சாப்பிடக்கூடிய அளவுகள்ல வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஹாஃப் அது வந்து ஃபுல் என்று சொல்லி 2 அளவுகள்ல பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் இன்னும் ஒரு அறிமுகம், ஃபிஷ் கறி, ஃபிஷ் சொதி, ஃபிஷ் புளித்தியல், ஃபிஷ் பொரியல், ஷ்ரிம் குழம்பு, ஷ்ரிம் புளியானம், ஷ்ரிம் பொரியல், கணவாய்க்கறி, எக் குழம்பு வித் கருவாடு, எக் பாட்கறி வித் கருவாடு என்று சொல்லி 10 வகையான சீ ஃபுட் கறிகளோடு வல்வட்டித்துறை ஸ்டைலிலே சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சலை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதையும் தாண்டி வல்வட்டித்துறை ஸ்டைலில் வந்து கோழிப்புக்கை இருக்கின்றது, கொத்துரொட்டி வயல் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். சிக்கன் லேம்ப் பிரியாணிகளை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சிக்கன் பிரியாணி பெற்றுக்கொள்ளும் போது ஊர் குழம்போடு, அதாவது வந்து இந்த ஊர்கோழி குழம்போடு வந்து எக் குழம்பு, சிக்கன் பொரியல், ரைத்தாவோடு பெற்றுக்கொள்ளலாம். லேம்பை வந்து நீங்கள் லேம்ப் பிரியாணிக்கு ஊர் ஆட்டிறச்சி குழம்போடு, எக் குழம்பு, சிக்கன் பொரியல், ரைத்தாவோடு பெற்றுக்கொள்ளலாம். இப்படி எக்கச்சக்க தெரிவுகள் இங்கே காணப்படுகின்றன. சுவையான தரமான உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வரலாம் நேரடியாக ஆஷாவாவில், 1304 ஹாமனி ரோட் நார்த்தில், அல்லது நீங்கள் அழைத்து டெலிவரியாக கூட இருக்கிற இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் 6477 1027 09 6147 0209.
3: FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 2892425450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 2892425450.
5: Canada. கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர் மடை. கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
7: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 ஈஸ்ட் FM.

0: 2:05 மிஸ்டர் எஃப்எம் வானொலியில் வெற்றி பாட்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் 3 மணி வரை நீங்களும் இணைந்திருக்கலாம் வெற்றி பாட்டு நிகழ்ச்சியினுடாக. 8 கேள்விகளில் 1 கேள்வி போயிட்டது சஞ்சயன். இன்னும் 7 கேள்விகள் இருக்கின்றன. நீங்களும் இணைந்து உங்களுக்கு விருப்பமான இலக்கத்தை தெரிவு செய்வதனுடாக உங்களுடைய வெற்றி பாடலை நீங்களும் இன்று கேட்கலாம்.
1: 22 டிகிரி செல்சியஸ் 22 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
0: வாகன எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றங்களும் இல்லை.
1: சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? FIFA அது ஹாஃப் டைம் முடிஞ்சு ரெண்டாவது செகண்ட் ஹாஃப் இப்ப தொடங்குது. இன்னும் ஆரம்பிக்கவில்லை, ஆனால்
0: தொடங்க போகின்றது.
1: எனவே 2 கோல்களோடு நெதர்லாந்து முன்னணியில் இருக்கின்றது. நெதர்லாந்தினுடைய ரசிகர்களுடைய கொண்டாட்டம்ன்றது அமர்க்களமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சில சில மேட்சுகள் பார்க்குற நேரம் அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாகவே அப்படி நுறைஞ்சி இருக்கும், அந்த சத்தம் அப்படி இருக்கும். அந்த ஸ்டேடியத்துக்கு வெளியில் போகிற நேரம் இருக்கும் சத்தம் பாருங்கள், அது வேறு லெவலாக இருக்கும். ஆனால் அந்த ஃபீஃபாவில் நான் அப்படி அந்த சத்தம் கேட்டதில்லை. ஆனால் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு வெளியில் அந்த சத்தத்தை கேட்டேன், எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு எல்லாம் ஒரு குவிஞ்சிருக்கிற இடம், அது அப்படியே அடைச்சிருக்கும். ஆனால் அந்த சத்தம் வெளியில் வர நேரம் அதில் ஆர்ப்பரிப்பு அப்படி இருக்கும் தெரியுமா, சூப்பராக இருக்கும். அது ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது
0: நல்லா இருக்கும்.
1: அதே மாதிரி இதுவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோட ஃபீஃபாக்கும் இப்படவெல்லாம் சொல்றோம், உங்களுக்கு ஒரு டிக்கெட் அனுப்புங்க என்று சொல்லி நாங்கள்
0: கேட்குறீங்களா?
1: சரி, நீங்களும் எங்களோட தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். அவ்வப்போது நாங்களும் இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண உதயபந்தாட்ட போட்டிகள் பற்றிய தகவல்களை அவ்வப்போது நாங்கள் தந்த வண்ணமே இருக்கின்றோம். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் எஸ்எஃப்எம் 102.7.
0: இந்த பொழுதில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூஸன் சுப்பர் மார்க்கெட் மீன் சந்தை லைன்ஸ் நேப்பர் பவுன் 9.99, சீலா பவுன் 7.99, சூடை பவுன் 3.99, கலவாய் பவுன் 9.99, ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.99, சிலோன் புல மீன் சிலோன் பாரை சிலோன் ஓரா சிலோன் காலை கும்பலாப்பாறை சொல்லி அனைத்துமே விசேடமாக பெற்றுக்கலாம். ஊர்கோழி 6.99, 2 பிறகு 13.99, 3 பிறகு 19.99 நீங்கள் பெற்றுக்கலாம். அது வழி ஆற்றுச்சி பவுன் 10.99. பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணம் செய்திருந்தார்கள் நியூ ஓஷன் சுப்பர் மார்க்கெட் மீன் சந்தையில். அது வழி பசுமையான மரக்கில் 6 தேசிக்காய் 1.99, தக்காளி பழம் பவுன்ஸ் 1.49, பூசணிக்காய் பவுன் 1.49, பட்டர்நட் 1.29, வல்லாரை பொன்னாங்கானி கட்டு 3.99, முருங்கை இலக்கட்டு 4.99, போப்பீஸ் ஃப்ரெஷ் கோன் பாவா பேக்கெட் வந்து 2.99, பாவக்காய் புடலங்காய் கிரீன் பீன்ஸ் பெல் பெப்பர் ஜிஞ்சர் தாமரை கிழங்கு ஜலப்பின பெப்பர் ஒவ்வொன்றும் 2.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாழைக்காய் மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சுகினி ஒவ்வொன்றும் பவுன் 1.99, பைட்டங்காய் பவுன் 3.99, முருங்கைக்காய் 6.99, கோவா 99 சென்ட்ஸ், 10 பவுண்ட்ஸ் உருளைக்கிழங்கு 5.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல இப்பொழுது 3 சமபோசா 4.99, 5 டெல்மிசோயா 3.99, 3 டென்ஃபிஷ் 4.99, 300 கிராம் மேகி கோகனமில் பவுடர் 3.99, 8 பவுண்ட்ஸ் ரவை 7.99, 4 பவுண்ட்ஸ் கடலைப்பருப்பு 4.99, 750 மில்லி ஆணைக்கோட்டை நிலெண்ணெய் 7.99, 6 பவுண்ட்ஸ் கரும்பு சீனி 7.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 20 பவுண்ட்ஸ் பாபோல் ரைஸ் 15.99, MD பிராண்டின் 750 மில்லி 750 நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் வந்து 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். MD பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட் அதனுடன் ஃபேஷன் ஃப்ரூட் மேங்கோ பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி வூட் ஆப்பிள் ஜாம் ஒவ்வொன்றும் 500 கிராம் 3.49 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான பழங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒரேஞ்ச் 1.29, ஆப்பிள் 1.99, பப்பாப்பழம் 99 சென்ட்ஸ், கண்டலூப் 3.99, ரெட் பிளாக் பிளம் வந்து 2.99, ஏசியன் பிஎஸ் 1.99, மாதுளம்பழம் 2.59, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, செரி பாக்ஸ் 2.99, அதேபோல் அன்னாசி பழம் 2.99, வாட்டர்மெலன் 5.99, ஆர்பி சவக்காடு 4.99, பலாப்பழம் முழுமையாக பிறகு 1.49, ஃப்ரெஷ்ஷான பச்சிளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $30க்கும், செவ்வொல் 4.99, 10 பீஸ் அடங்கியது $42க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல இன்னும் ஏராளமான பொருட்களை நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கடன் சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லை, 48-47 நிமிடத்தில் நெதர்லாந்து மற்றும் ஒரு கோலை போட்டிருக்கிறாங்க. எனவே நெதர்லாந்து இப்போ 3-0 என்ற கணக்கில் அவங்க முன்னிலையில் இருக்கிறாங்க. நீங்களும் போகிறவங்கள அப்படியே போகிறோம். அதே சில எதிர்பாராம சில வார்த்தைகள்
0: வேறு வந்துடும்,
1: நல்ல வார்த்தை சொல்கிறேன். அதில் நீங்கள் சொன்னீங்க ஸ்வீடனுக்கு சுவாகாடு, எனக்கு உண்மையாக கேட்டோன்னு குப்பீரன்ட்ருந்தது.
0: அதை நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ
1: அதை நான் சொல்லிட்டேன். இப்போ ஸ்வீடன் ரசிகர்கள் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க இப்போ ஏற்கனவே பின்தங்கி நிலையில் இருக்கிறதால இதை பெருசாக எடுக்க மாட்டாங்க.
0: நெதர்லாண்டுக்கும் நாங்கள் அப்படி தான் யோசிச்சுட்டு வாரம் அடுத்த அப்டேட்டில்
1: சரி, இவ்வளோ நாங்கள் யோகேஸ்வரனங்களோடு இருக்கின்றார் வெற்றி பாட்டில் பாடலை வெற்றி கொள்ள. வணக்கம் யோகேஸ்வரன்.
3: வணக்கம், இருவருக்கும் எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறோம் யோகேஸ்வரன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறோம். கயிறு தேர் தேர் இழுக்கிறது கயிறை பிடிக்காலும் உங்களோட கயிறை பிடிக்கிறதே கீழாம இருக்கு. இப்ப முக்கா முடிச்சு ட்ரை பண்ணலாம்.
1: கொஞ்சம் போறேங்க, கயிறு பிடிக்கிறது நாளைக்கு இல்லைக்கு இல்ல, எங்களையும் குழம்பி நீங்களும் குழம்பி. சரி, எந்த கேள்வி என்ன இலக்கம் வேணும் உங்களுக்கு? இன்னைக்கு
3: எனக்கு இன்னைக்கு 3 இருக்கா?
0: மூன்றில் இருக்கும் அந்த கேள்வி, ராணுவம் இல்லாத நாடு எது? ராணுவம் இல்லாத நாடு எது?
3: அயர்லாந்து.
1: திருத்தலாம், ராணுவம் இல்லாத நாட்டுக்கு சுவாகா. நன்றி, இணைந்து நன்றி. ராணுவம் இல்லாத நாடு எதுண்டா? கோஸ்டாரிக்கா. கோஸ்டாரிக்காவில் ராணுவம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. எனவே அதுதான் சரியான பதில். எனவே மூன்றாவது கேள்வியும் போயிட்டு, எனவே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 4164440.

0: நீங்க சொன்னாதான் சரியா போது போல இருக்கு.
1: என்னாலதான் இந்த கோல் எல்லாம் விழுது, ஸ்வீடனுக்கு சுவாகான்னு சொல்லிடாதீங்க சஞ்சய்.
0: ரெண்டு நீங்களே சொல்லிட்டீங்க. ஐயோ, 2:16 நிமிடம் மற்றும் ஒரு கோலை இப்பொழுது நெதர்லாந்து போட்டிருக்கின்றது. எனவே 4-0 என்ற கோலின் அடிப்படையில் நெதர்லாந்து இப்பொழுது முன்னணியில் இருக்கின்றது. 54:39 முடிவு.
1: 6 வருமா? அன்றைக்கு கனடா மாதிரி இன்றைக்கு நெதர்லாந்து.
0: என்ன ட்ரெண்ட் இருக்கு?
1: சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம்.
0: பார்க்கலாம். ஒரு 30 இன்னொரு 1.5 இருக்குது. பார்ப்போமே.
1: பார்த்துடலாம்.
0: பார்த்துடலாம். ஆனால் எனக்கு அந்த கனடா மேட்ச் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்.
1: அதே மாதிரி தான். சரி, 2:16 எஸ்எஃப்எம் வானொலியில் இணைந்திருக்கின்றீர்கள். லத்திகா கோல்ஹாஸ் வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொராண்டோ June 27 மாலை 6 விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் தவசீலி, மீனாட்சி, நிக்கில், மேக்னா மற்றும் அஜீஷ் நிதர்ஷா, பிரியந்தி பங்கேற்கும் இனிய மாலை பொழுது. டிக்கெட் $30 முதல் $100 வரை. ஃப்ரீ ஃபோர் கிட்ஸ், சீனியர்ஸுக்கு $15. 30 கராச்சி டிரைவில் அமைந்துள்ள லத்திகா கோல் ஹவுஸில் டிக்கெட் வாங்குவோருக்கு 1 கிராம் தங்கம் மற்றும் $150 கொள்வனவு செய்யும் ஆஃபர். அத்துடன் அதிர்ஷ்ட சக்கரம் மூலமாக இலவச டிக்கெட்களையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டட் பிரைஸில் டிக்கெட்களையும் வெல்லும் வாய்ப்பு. எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மட்டுமே இந்த விசேட சலுகைகள். தொடர்புகளுக்கு 6479965922.
0: இவ்வளவு ஒரு நேரங்களோடு இருக்கின்றார் ராம் அலெக்சாண்டர். வணக்கம்.
2: விளம்பரதாரர்கள் நேயர்கள் 2 ஒலிபரப்பாளர்களுக்கும் ராம் அலெக்சாண்டருடைய வணக்கம் ஐயா.
0: புதுமையான
2: ஒரு இசை.
0: அதனால உங்களுக்கு

0: எந்த இலக்கம் வேணும்? 1, 2, 4, 5, 6, 8 எந்த இலக்கம் வேணும் உங்களுக்கு?
1: அப்ப சுக்கிரனுடைய இலக்கம் 6 பார்ப்போம்.
2: 6 இலக்கத்தில் இருக்கும் அந்த கேள்வி, எந்த நாட்டில் பாம்புகள் இல்லை? எந்த நாட்டில் பாம்புகள் இல்லை?
0: திருத்தலாம்.
1: ஐயா, என்னென்று கேட்டால் குளிர் நாடு இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான்
0: இனி நீங்க வெற்றி பெறவும் வாய்ப்பு இல்லை.
1: அது பரவாயில்லை, எல்லாரும் வெற்றியே போனா கணக்கு இல்லையா?
0: அது நியாயம். சரி, நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நன்றி
1: வாய்ப்புக்கு. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அதாவது எந்த நாட்டில் பாம்புகள் இல்லை? அயர்லாந்துல பாம்புகள் இல்லை. அயர்லாந்துல பாம்புகள் இல்லை. அயர்லாந்துல பாம்புகள் இல்லை. அயர்லாந்துல பாம்புகள் இல்லை.
2: மீண்டும் மீண்டும் சொல்வதற்கான காரணம் எதுவும் இல்லை.
0: காரணம் எதுவும் இல்லை சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது
2: வேல்யூ மொபைல் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
3: மார்க்கம் அண்ட் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற சீட பிரமோலுக்குள்ளதான் அமைந்திருக்கின்றது வேல்யூ மொபைல். நீங்கள் என்ட்ரு ஆகும்போது சர்வீஸ் ஒன்டாரியோவுக்கு முன்பாக தான் அமைந்திருக்கின்றது. பல வகையான எக்ஸ்க்ளூசிவ் வீக்கெண்ட் ஆஃபர்ஸை வந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் வேல்யூ மொபைல். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்க ஒரு போன் அப்படி ஒரு பிளானை வந்து வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், சாம்சங் S25 நீங்கள் மாதாந்தம் $5 செலுத்தி பிளஸ் பிளானுடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கூகுள் பிக்சல் 10 வந்து 0 பேமெண்டில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிளானுக்கு மட்டுமே பணம் செலுத்தினால் போதும் மாதாந்தம் அப்படின்னு கூட சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் 2 மாதங்களுக்கு முன்பு லான்ச் செய்யப்பட்ட லேட்டஸ்ட் போனான சாம்சங் S26 நீங்கள் மாதாந்தம் $1 செலுத்தி பிளஸ் பிளானுடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் iPhone AR வந்து $10 செலுத்தி பிளஸ் பிளானுடன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவை அனைத்துமே 2 இயர்ஸ் கான்ட்ராக்டுடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இது வீக்கெண்டுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் என்று கூட வேல்யூ மொபைல் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற சீட பிரமோலுக்குள் தான் இருக்கின்றது வேல்யூ மொபைல். அல்லது நீங்க தமிழ்ல கூட உரையாடி உங்களது சந்தேகங்களை வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அழைக்கலாம் 4164314316 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து தேடி கொண்டிருக்கிறீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு சொன்னா, மாதாந்தம் $70 நீங்கள் செலுத்தி டெலசூடாக 1.5 GB ஸ்பீடுடன் நீங்கள் ஒரு பியூர் ஃபைபர் இன்டர்நெட் பிளான் கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்தவர்களுக்கு மிகவும் இலகுவான முறையில் மிகவும் குறைந்த பட்ஜெட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் உங்களது சொந்த போனை எடுத்து வரும் பொழுது 5G பிளானுடன் மாதாந்தம் $60 நீங்கள் செலுத்தி அன்லிமிட்டெட் ஹை ஸ்பீட் டேட்டாவை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அத்துடன் சேர்த்து கனடா முழுவதும் டாக் அண்ட் டெக்ஸ்ட் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக பெற்றுக்கொள்ளலாம். இதற்கும் எந்த விதமான கான்ட்ராக்டும் இல்லை, கனெக்ஷன் ஃபீயும் இல்லை என்று அறிய தந்திருக்கின்றார்கள். ஆகவே இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அல்லது அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வரலாம். மார்க்கம் அண்ட் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற சீட பிரமோலுக்குள் அமைந்திருக்கின்றது வேல்யூ மொபைல். அல்லது தமிழில் உரையாட அழைக்கலாம் 4164314316.
4: வானலையில் தமிழ் வாசம். தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.
5: Sunflower Furniture வழங்கும் மாபெரும் summer clearance sale. June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள Sunflower Furniture வழங்கும் summer clearance sale. 1970 Elsmere Road, Unit 6, Scarborough, 437-267-2394-416-289-9993.
6: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner East FM 102.7.
7: weekend wonder. Weekend East FM. Where are
8: you? Weekend East FM.
7: 102.7. Weekend East FM.
9: The greatest radio station.

0: வெற்றி பாட்டு
1: வாழ்த்துக்களுடன் தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் தந்தையர் தின கொண்டாட்டம். இன்றும் நாளையும் தந்தையர் தினத்தை முன்னிட்டு செய்குலி சேதாரம் இல்லாமல் நகைகளை வாங்குங்கள். நகை சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தேர்வில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். இப்பொழுது 5,000 டாலருக்கு மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599 நாங்க ஸ்வீடன் ஒரு கோல் அடிச்சிட்டோம்.
0: சுவாகா இல்லன்றீங்களா?
1: இல்ல இல்ல, சுவாகா
0: இருக்கோ இல்லையானு நாங்க பொறுத்திருந்து பார்க்கணும்,
1: பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா 4-1 என்ற முன்னிலையில இப்பொழுது நெதர்லாந்து முன்னிலை வகிக்கின்றது. இப்பொழுது 67 நிமிடங்களும் 6 செகண்ட்களும் முடிஞ்சிருக்குது.
0: இந்த பொழுதில் நாங்கள் சிந்து கிச்சன் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: ஆஷாபாவிலி இப்பொழுது சிந்து கிச்சன் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று கோலாகல திறப்பு விழாவை செய்திருக்கின்றார்கள். 1304 Harmony Road நார்த் ஆஷாவாவில் சிந்து கிச்சன் 647-710-2709 6-4-7-7-1-0-2-7-9 ஒவ்வொரு நாளும் வாரத்தில் 7 நாட்களும் காலை 11 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். நீங்கள் கடைக்கு நேரடியாக வராமல் வீட்டிலிருந்தே ஆர்டர் செய்தும் பெற்றுக் கொள்ளலாம். அதே போன்று அலுவலகங்களுக்கு வேலைக்கு செல்பவர்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் அலுவலகங்களில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் உணவுகளை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த வசதியும் உங்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் ஸ்காப்ரோ, மார்க்கம், டியூரம் பகுதிகளுக்கு டெலிவரி கூட செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவை அழைத்து மேலும் விவரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அறுசுவையும் தரமும் விரும்புகின்ற உங்களுடைய உணவு தேடல்களுக்கு மிகச்சிறந்த தெரிவாக சிந்து கிச்சன் இப்போது தொடர்ந்து கொண்டு அதாவது தங்களுடைய சுவையை வந்து தொடங்கி இருக்கின்றார்கள். முதல் முதலாக மட்டன் குழம்பு, மட்டன் திரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டு கோழி குழம்பு, கோழி பொரியல், அதே போன்று கோழி சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பாட்கறி என்று சொல்லி 10 வகையான மீட்கறிகளோடு வல்வட்டுத்துறை ஸ்டைலில் மீட் சாப்பாட்டு பார்சலை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். பார்சல்னு சொல்லி பார்க்கும் போது நீங்கள் ஒரு ட்ரேயிலே தான் இது வருகின்றது. தாராளமாக 3 பேர் அளவில் சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கு, 3 பேருக்கு மேல் கூட சாப்பிடலாம். அதே போன்று இன்னும் ஒரு அறிமுகமாக ஃபிஷ் கறி, ஃபிஷ் பொதி, ஃபிஷ் புளித்தியல், ஃபிஷ் பொரியல், ஷ்ரிம்ப் குழம்பு, ஷ்ரிம்ப் புளியானம், ஷ்ரிம்ப் பொரியல், கணவாய் கறி, எக் குழம்பு வித் கருவாடு, எக் பால் கறி வித் கருவாடு என்று சொல்லி 10 வகையான சீ ஃபுட் கறிகளோடு கூட வல்வட்டித்துறை ஸ்டைலிலே சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சலையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இதையும் தாண்டி வல்வட்டித்துறை கோழிப்புக்கையும் கூட உங்களுக்காக கிடைக்கின்றது. கொத்துரொட்டி வகைகள் எல்லாம் இருக்கின்றன. அதே உடனே பிரியாணின்னு சொல்லி பார்க்கும் போது சிக்கன் அல்லது லேம் கறிவுகள் காணப்படுகின்றன. நீங்கள் சிக்கன் பிரியாணி பெற்றுக் கொள்ளும் போது நாட்டு கோழி குழம்பு அதாவது ஊர் கோழி குழம்போடு நீங்கள் எக் குழம்பு, சிக்கன் பொரியல், ரைத்தாவோடு பெற்றுக் கொள்ளலாம். லேம் பிரியாணி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஊர் ஆட்டிறைச்சி குழம்போடு எக் குழம்பு, சிக்கன் பொரியல், ரைத்தா போன்றவற்றோடு இந்த பிரியாணியும் பெற்றுக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல டெலிவரி உங்களுக்கு ஸ்காப்ரோ, மார்க்கம், டூரம் பகுதிகளுக்கு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கடைக்கு நேரடியாக வராமல் வீட்டில் இருந்தபடியோ அல்லது அலுவலகங்களில் மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் அலுவலகங்கள் இருந்தபடியோ ஆர்டர் செய்து உணவுகளை பெற்றுக் கொள்ள முடியும். நேரடியாக வரலாம் ஒஷாவாவில் 1304 Harmony Road நார்த்தில் சிந்து கிச்சன் அல்லது அலையுங்கள் 647-710-2709 6-4-7-7-1-0-2709
3: எப்பொழுதும் கேளுங்கள் தமிழ் செய்திகள்.
1: ஈரான் போர் கனடாவில் ஏற்படுத்திய எரிபொருள் விலை உயர்வுகள் மே மாதத்திற்கான பணவீக்கத்தையும் அதிகரித்திருக்கும் என கனடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு முக்கிய பங்காற்றியதை அடுத்து கனடாவில் ஏப்ரல் மாதத்திற்கான பணவீக்கம் 0.4% அதிகரித்து 2.8% எட்டியிருந்தது.
0: கனடாவின் தேசிய பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள், வரலாற்று சின்னங்கள் போன்றவற்றை இலவசமாகவோ குறைவான கட்டணத்திலோ மக்கள் பார்வையிட வழிவகுக்கும் கனடா ஸ்ட்ராங் பாஸ் இவ்வாண்டு மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளது. செப்டம்பர் 7 வரை இச்சலுகை நடைமுறையில் இருக்கும். கடந்த ஆண்டு முதன்முறையாக இந்த கனடா ஸ்ட்ராங் பாஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் கனடாவின் அருங்காட்சியகங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்களுக்கான மக்கள் வருகை 15% அதிகரித்திருந்தது.
1: தமிழ்நாட்டின் திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தாவேக்க ஆட்சி அமைக்க முஸ்லீம் லீக் ஆதரவளித்த நிலையில் அதற்கு ஒரு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தாம் எதிர்பார்க்காத அங்கீகாரத்தை முதலமைச்சர் விஜய் தந்ததாக முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். தாவிக்காவிற்கு ஆதரவளித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அண்மையில் திமுக கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகியிருந்தது.
0: இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலேவை காப்பாற்ற முயற்சிப்பது தவறான முன்னுதாரணம் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சாடியுள்ளது. புலிகளிடமிருந்து நாட்டை காத்த வீரனாக சுரேஷ் சலே சித்தரிக்கப்படுவதாக அது கூறியுள்ளது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 2:38 வெற்றி பாட்டோடு இணைந்திருக்கணும். வெற்றி பாட்டில் நீங்கள் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து இலக்கத்தை தெரிவு செய்ய நாங்கள் கேள்வியை சொல்ல, 10 வினாடிக்குள் நீங்கள் பதிலை சொல்ல, சரியான பதிலை சொன்ன உடனே உங்களுக்கு பாட்டு தந்து
1: வெற்றி பாட்டு தருவோம்.
0: வெற்றி பாட்டு தருவோம். இதான் நிகழ்ச்சியுடைய ஃபார்மேட். அழைக்கலாம்.
1: 4:55 4:40 4:40
0: 76 நிமிடங்கள் தாண்டி இப்பொழுது ஃபிஃபா உலக கிணத்தினுடைய 2026 போட்டிகள் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன. நெதர்லாந்து ஸ்வீடன் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதிலேயே நெதர்லாந்து 4 கோல்களையும் ஸ்வீடன் 1 கோலையும் பெற்றிருக்கின்றார்கள். எனவே ஸ்வீடன் சுவாகாண்டு நீங்கள் நிபாஜினி சொன்னது கிணங்க. இன்னொரு 20 நிமிஷம் ஒரு கணக்கு பார்க்கலாம். ஒரு 20 நிமிஷத்துல என்ன நடக்க போகுது? 20 நிமிஷத்துல எதுவும் மாறலாம்.
1: ஆனாலுமே நெதர்லாந்து முன்னிலையில் இருக்கின்றது.
0: அதனுடைய வெற்றி வாய்ப்பு என்பது மிக உயர்ந்த இடத்திலே இருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு நாங்கள் ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: இந்த பகுதியில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டை மீன் சந்தில் வருகின்ற பொழுது லைன்ஸ் நேப்பர் 9.99, சீலா 7.99, சூடை 3.99, கணவாய் 9.99, ஃப்ரெஷ் ஆல் 4.99, சிரோன் புல மீன், சிரோன் பாறை, சிரோன் ஓராம், சிரோன் காலை, கும்பலாப்பாறை அனைத்தும் விஷயத்தை விலையை பெற்றுக்கலாம். ஊர்கோழி 6.99, 2 பேருகின்ற பொழுது 13.99, 3 பேருகின்ற பொழுது 19.99, 8.5 பவுன் 10.99. மாபிக்கைக்கு ஏற்ற வகையிலே அனைத்து மீட்பர்களும் மரணம் செய்து தருகின்றார்கள். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தை என்பது குறிப்பிடத்தக்கது. பசுமையான மரக்கறைகள் குறிப்பாக 6 தேசிக்கா 1.99, தக்காளி பழம் பவுன் 1.49, பூசணிக்காய் பவுன் 1.49, பட்டர்நட் 1.29, வல்லாரை பொன்னாங்கனி கட்டு 3.99, முருங்கையிலே கட்டு 4.99, 4 பீஸ் ஃப்ரெஷ் கோன் 2.99, பாவக்காய், புடலங்காய், கிரீன் பீன்ஸ், பெல் பெப்பர், ஜிஞ்சர், தாமரை கிழங்கு, ஜலப்பின பெப்பர் ஒவ்வொன்றும் 2.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல வாழைக்காய், மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, சுக்கினி ஒவ்வொன்றும் பவுன் 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பயிட்டங்காய் 3.99, முருங்கைக்காய் 6.99, கோவா 99 சென்ட்ஸ், 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 5.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மளிகை பொருட்கள் ஏராளமான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 3 சமோசா 4.99, 5 டெல்மே சோயா 3.99, 3 10 பீஸ் 4.99, 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3.99, 8 பவுன்ஸ் அவை 7.99, 4 பவுன்ஸ் கடலைப்பருப்பு 4.99, 7.50 மெல்லி ஆணைக்கோட்டை நிலை 7.99, 6 பவுண்ட்ஸ் கரும்பு சீனி 7.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 20 பவுண்ட்ஸ் பாப்போல் ரைஸ் 15.99 அதை பெற்றுக்கொள்ள முடியும். எம்டி பிராண்டின் 750 மில்லி நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் 6.99, எம்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட் ஃபேஷன் ஃப்ரூட் மேங்கோ பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி ஊட்டாப்பிள் ஜாம் ஒவ்வொன்றும் 500 கிராம் 3.49 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான பல வகையில் இப்பொழுது ஒரேஞ்ச் 1.29, ஆப்பிள் 1.99, பப்பா பழம் 99 சென்ட்ஸ், கண்டலூப் 3.99, ரெட் பிளாக் பிளம் வந்து 2.99, ஏசியன் பிஎஸ் 1.99, மாதுளம் பழம் 2.59, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, செரி பவுன்ஸ் 2.99, அன்னாசி பழம் 2.99, வாட்டர்மெலன் 5.99, 6 பீஸ் அவக்காடோ 4.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49, ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, 10 பெறுகின்ற பொழுது $30, செவ்வளடி 4.99, 10 பெறுகின்ற பொழுது $42 நீங்கள் பெற்றுக்கலாம். மாம்பழ பாக்ஸையும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பழங்கள் கூட இப்பொழுது வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு ஒரு டென் சேலாக விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. டாப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் அந்த பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்கள் வந்திருக்கிறோம்.

0: நிறைவடைஞ்ச நிலையில 4-1 என்ற கோல் வித்தியாசத்தில் நெதர்லாந்து இப்ப முன்னிலையில இருக்குது. இப்ப நாங்க பாப்போம் வெற்றி வாய்ப்புகள் சொல்லுவாங்க. கருத்து தெரிவிக்கிறவங்க 99.6% நெதர்லாந்து வின் பண்ணுமோனு சொல்லி சொல்லிட்டாங்க.
1: அதனால அது அவங்களோட கருத்து. உண்மையா நடக்க போகுதுன்னு இன்னும் 15 நாங்க பாக்க போறோம்.
0: பாக்கலாம். கொஞ்சம் டைட்டா தான் போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா. அந்த போல கொண்டு போறலாம் போல்ல சொல்லுவாங்க. இப்ப கோல் அடிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா போல்ல இந்த அணியிற கையில தான் இருக்குது,
1: அதிகமா இருக்கு,
0: அதிகமா இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்ல கால
1: கால
0: ஃப்ளோல கை என்று வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த வகையில பாக்குற நேரம் நெதர்லாந்தினுடைய ஆதிக்கம் என்பது இதுல
1: அதிகமாக இருக்கிறது. சரி, நாங்க இந்த பொழுதுல வேல்யூ மொபைல் தரும் தகவலை கட்டறிய போறோம்.
2: மார்க்கம் அண்ட் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கிற சீரே பிரமோலுக்குள்ளதான் இருக்கின்றது வேல்யூ மொபைல். நீங்க நேரா என்டர் ஆகும் போது சர்வீஸ் ஒன்டாரியோவுக்கு முன்பாக தான் அமைந்திருக்கின்றது. எப்பவுமே பெஸ்டான டீல்களை தான் தருவாங்க. அந்த வகையில இந்த முறையும் வந்து பயங்கரமான ஆஃபர்களை தந்து கொண்டிருக்கிறாங்க. ரோஜர்ஸ் ஊடாக பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற வகையில 5G பிளானோட அன்லிமிடெட் ஹை ஸ்பீட் டேட்டாவை வந்து $60 மாதம் செலுத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அது மட்டுமல்லாமல் அன்லிமிடெட் டாக் அண்ட் டெக்ஸ்ட் கூட கனடா முழுவதும் நீங்கள் அத்துடன் சேர்ந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு எந்த விதமான கண்ட்ராக்ட் ஃபீயோ எந்த விதமான கண்டிஷன்ஸோ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஃப்ரீடம் ஊடாக தேர்ட் லைன் ஆஃபரை நீங்கள் பெற்றுக்கொண்டால் மாதாந்தம் $25 நீங்கள் செலுத்தும் போது 175 GB வந்து கனடா, US, மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு ரோமிங்கும், இதை தவிர 120 நாடுகள் அதாவது ஸ்ரீலங்கா இந்தியா இது 120 நாடுகளுக்கு கூட நீங்கள் ரோமிங்கை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அந்த வெக்கேஷன் செல்லும் போது ரோமிங்கை மட்டும் ஆக்டிவ் பண்ணிவிட்டு சென்றால் போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜும் நீங்கள் பே வேண்டிய தேவை இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு ராஜஸ் ஊடாக நீங்கள் பிசினஸ் கஸ்டமராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மாதாந்தம் $45 செலுத்தி 60 GB மாதாந்தம் $50 செலுத்தும் போது 100 GB கனடா, US போன்ற நாடுகளுக்கு வந்து நீங்கள் அன்லிமிடெட் டாக் அண்ட் டெக்ஸ்டாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு சார்ட்டர் கஸ்டமராக இருந்து நீங்கள் ராஜஸ்டுக்கோ ஃபைடோவுக்கோ நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது நீங்கள் மாதாந்தம் $25 செலுத்தி 15 GB மாதாந்தம் $30 செலுத்தி 50 GB நீங்கள் கனடா முழுவதுமே அன்லிமிடெட் டாக் அண்ட் டெக்ஸ்டையும் நீங்கள் சேர்த்தே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவ்வாறு எக்கச்சக்கமான ஆஃபர்களை வந்து உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்ற மார்க்கம் அண்ட் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் இருக்கிற சீரே பிரமோலுக்குள்ளதான் வேல்யூ மொபைல் அமைந்திருக்கிறது. நீங்கள் நேராக வரலாம் அல்லது தமிழில் கூட பேசி நீங்கள் உங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். 4164314316 என்னும் நம்பருக்கு. அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒரு இன்டர்நெட் பிளானை கூட தருகின்றார்கள். மிகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மாதாந்தம் நீங்கள் $70 செலுத்தும் போது 1.5 GB ஸ்பீடுடன் நீங்கள் பியூர் ஃபைபர் இன்டர்நெட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை பற்றின மேலதிக விவரங்கள் உங்களுக்கு மிக தெளிவாக தெரியணும் அப்படின்னு சொன்னா நீங்க நேரடியாக வரலாம். மார்க்கம் அண்ட் லாரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கிற சீரே பிரமோலுக்குள் இருக்கின்றது வேல்யூ மொபைல் சர்வீஸ் ஒன்டாரியோவுக்கு முன்பாக அல்லது தமிழில் பேசி நீங்க உரையாடி உங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். 4164314316

0: நேரம் 2:52, 90 நிமிடங்கள் நிறைவிலே இப்பொழுது நெதர்லாந்து 5-1 என்ற கோலின் அடிப்படையிலே முன்னிலையில் இருக்கின்றது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் இன்னும் ஒரு கோல் போட்டாங்க. அது குறிப்பிட்ட கோலுக்கு பிறகு அந்த ஆர்ப்பரிக்கிற தன்மைன்றது குறைஞ்சிருக்கும். என்னண்டா அடிச்சுட்டே இருக்கிற எதிரணி கொஞ்சம் பலமா இருந்தா தான்
1: சுவாரஸ்யமா
0: அந்ததுல பாக்குற நேரம் சரி எது எப்படியோ 5 கோல் அடிச்சுட்டாங்க.
1: 5 கோல் அடிச்சிருக்காங்க. 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைமும்
0: கொடுத்துருக்காங்க. கொடுப்பாங்க தானே, கொடுப்பாங்க தானே. அதோட கூட எதிர்பார்த்தேன், 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. என்ன தேவையில்லை, இதோட நீ பாட்டிடுவோம்.
1: சரி, நாங்க இந்த பொழுதுல சிந்து கிச்சன் தரும் தகவலை கேட்டறிய போகிறோம்.
2: ஓஷாவாவிலே இப்பொழுது சிந்து கிச்சன் கோலாகலமாக ஆரம்பித்திருக்கின்றார்கள். தன்னுடைய அனைத்து வாடிக்கையாளர்களையும் மண்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். 13:04 ஹாமனி ரோட் நோர்த் ஓஷாவாவில் தான் சிந்து கிச்சன் கேட்டரிங் திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வாரத்தில் 7 நாட்களும் இனி காலை 11 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். ஒரு அழகிய விசாலமான இடத்திலே அமைந்திருக்கின்றது. தன்னுடைய அனைத்து தந்தையர்களுக்கும், அதாவது தன்னுடைய வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிமையான தந்தைய தின வாழ்த்துக்களையும் முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கின்றார்கள். அறுசுவையும் தரமுமான உணவுகளை நீங்கள் தாராளமான அளவுகளை கூட தந்து கொண்டிருக்கின்றார்கள். பெற்றுக் கொள்ளலாம். முதல் முறையாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால் கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, சிக்கன் பொரியல், சிக்கன் சொதி, சிக்கன் உப்பவியல், எக் குழம்பு, எக் பாட்கறி என்று சொல்லி 10 வகையான மீட்கறிகளோடு வல்வட்டித்துறை ஸ்டைலில் மீட் சாப்பாட்டு பார்சலை கூட நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு அறிமுகம் இருக்கின்றது. ஃபிஷ் கறி, ஃபிஷ் கொதி, ஃபிஷ் புளித்தியல், ஃபிஷ் பொரியல், ஷ்ரிம்ப் குழம்பு, ஷ்ரிம்ப் புளியானம், ஷ்ரிம்ப் பொரியல், கணவாய்க்கறி, எக் குழம்பு வித் கருவாடு, எக் பாட்கறி வித் கருவாடு என்று சொல்லி 10 வகையான சீ ஃபுட் கறிகளோடு கூட வல்வெட்டித்துறை ஸ்டைலே சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சலையும் பெற்றுக்கொள்ளலாம். பார்சல் போது ரெகுலர் பார்சல் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி பண்ண முடியாது. ட்ரெயிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஹாஃப் ஃபுல்லுன்னு சொல்லி 2 அளவுகளில் இந்த ஹாஃப் சைஸே வந்து 2 பேருக்கு மேல் 3 பேர் வரை தாராளமாக உண்ணலாம். அதே போன்று ஃபுல் சைஸும் இருக்கின்றது, 4 பேர் அளவில் சாப்பிடக்கூடியதாக. இப்படி ஏராளமான தெரிவுகள். அது மாத்திரமல்ல, நீங்கள் நேரடியாக கடைக்குத்தான் வர வேண்டும் என்று சொல்லி இல்லை, வீட்டில் இருந்தபடியே உணவுகளை ஓட பண்ணி பெற்றுக் கொள்ளலாம். அல்லது வந்து அலுவலகங்களுக்கு செல்பவர்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் உங்களுடைய அலுவலகங்களில் இருந்தே உணவுகளை ஓட பண்ணி பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதியையும் செய்து தருகின்றார்கள். சிந்து கிச்சன் 6477102709, 6477102709. அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஸ்காப்ரோ, மாக்கம், தூரம் பகுதிகளில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அங்கே டெலிவரி கூட வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேல் விவரங்களை அழைத்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு நீங்கள் உங்களுடைய வீட்டின் சிறப்பு நாட்களுக்கு, விழாக்களுக்கு தேவையான கேட்டரிங் சேவைகளை கூட சைவ உணவாகவோ அல்லது அசைவ உணவாகவோ கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியும் தந்திருக்கின்றார்கள். வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருப்பார்கள். அவங்க நீங்கள் முன்கூட்டி ஆர்டர் பண்ணி கூட பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று வல்வட்டித்துறை ஸ்டைல் கோழிப்புக்கை இருக்கின்றது, கொத்து ரொட்டிகள் இருக்கின்றன, சிக்கன் அல்லது லேம் தெரிவுகளில் பிரியாணிகளை கூட பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் பிரியாணி வந்து உங்களுக்கு மீட் கறியோடு, எக் குழம்பு, சிக்கன் பொரியல், ரைத்தான்னு சொல்லி அவற்றோடு வர இருக்கின்றன. இப்படி ஏராளமான உணவுகளை தரமான அளவுகள், தரமான சுவையான உணவுகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் சிந்து கிச்சன். 6477102709, 6477102709.
0: 2:55, சரி நாங்கள் நிகழ்ச்சி இன்றைவுக்கு கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நாள் வெற்றி பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த, கலந்து கொண்ட, வெற்றி பெற்ற, வெற்றி பாட்டை கேட்ட அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகிற வாரமும் 8 கேள்விகள் உங்களுக்காக வரும். அதேபோல வெற்றி பாட்டு உங்களை சுவாரஸ்யப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். என்று சொன்னால் நீங்க தான் நெதர்லாந்து என்னுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்கு நீங்க போறீங்க.
1: அதுக்காக நான்
0: அடுத்த மேட்சையும் ஒரு ஆரம்பிச்சு விட்டுட்டு போவோம்.
1: 4 மணி மேட்சை நீங்க பார்த்துட்டு தான் போக போறீங்கன்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் தொடர்ந்து நீங்களும் தொடர்ந்து 60 கரவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் என்று சொல்லி நான் விடைபெற்று செல்ல போறேன். விடைபெற்று செல்லும் நான் நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம் நேர்களே.
0: ஒழுங்கின விளம்பரம் அதே போலவே பாடலை தொடர்ந்து நாங்கள் 60 கரவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். நன்றி நிபாஜினி.
3: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ. அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்காக ஆஷாவாவில் கிராண்ட் ஓபனிங் சிந்து கிச்சன். முதன் முதலாக 10 வகையான மீட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், 10 வகையான சீ ஃபுட் கறிகளுடன் விவிடி ஸ்டைல் சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சல், விவிடி ஸ்டைல் கோழிப்புக்கை, பிரியாணி வகைகள், கொத்து ரொட்டிகள், இன்னும் பல. June 20 சனிக்கிழமை 13/4 ஹாமனி ரோட் நோர்த் ஆஷாவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட், ஸ்காப்ரோ, மாக்கம், டூராம் பகுதிகளுக்கு டெலிவரி சேவைகளும் வழங்கப்படும்.
4: இசையமைப்பாளர் வித்யா சாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கேனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கேனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
5: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெப் 102.7.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: நம்மில்
2: பலருக்கு தெரிந்த தெரியாத தடயங்களோடும்
3: யாருடா How do I tell you?
2: ஈஸ்ட் எஃப்எம் காற்றலிகளில் 60 கரவே
4: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
2: ஒரு விடயம் 1000 விளக்கங்கள். உங்கள் இதய வானொலி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை அறிவது கரவேல்.
5: இனிமையான பாடல்களும் ஒலிக்கின்ற ஒரு நேரமாக இந்த அறிவது கரவேல் நிகழ்ச்சி எப்பொழுதும் அமைவது போல் என்றும் அமைய காத்திருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7, உலகத்தில் மூலையில் இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை ஆன்லைன் மூலமாக ஈஸ்ட் எஃப்எம் .ca மூலமாக கேட்கலாம். அல்லது ஆண்ட்ராய்ட், iOS இயங்குதளத்தை பயன்படுத்துகின்றவர்கள் இலவசமாக ஆப்பினை தரவிறக்கம் செய்த நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இப்பொழுது டொரண்டோ என்ன காலநிலை என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் 22 டிகிரி செல்சியஸ் ஆகிருக்கிறது. 22 ஆக உணர்கின்றோம். அதே போலவே பிற்பகல் வேலை 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நள்ளிரவு வேலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என்று எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ். அதேபோல் எரிபொருள் விலையில எந்த விதமான மாற்றமும் நாளை நாளில் இல்லை என்பதையும் சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். இன்று நாளில் என்ன தலைப்பு என்று சொல்லி சொன்னால், சர்வதேச அன்னையர் தினம் வந்தால் தந்தையர் தினம் வரத்தனை வேணும். எனவே அன்னையர் தினம் என்பது சர்வதேச அன்னையர் தினத்தை நாங்கள் மே மாதம் 10ஆம் தேதி கொண்டாடி இருந்தோம். அன்னையர்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொடுத்திருந்தோம். அதே போலவே தந்தையர் தினம் என்பது ஜூன் மாதத்திலே 3வது ஞாயிற்றுக்கிழமையை எப்பொழுதுமே வருகின்றது. அந்த வகையிலே நாளைய நாள் ஜூன் 21ஆம் தேதி என்பது சர்வதேச தந்தையர் தினம். அந்த தந்தையரையும் நாங்கள் கௌரவிக்கணுமா இல்லையா, அதைத்தான் நாங்கள் இன்றைய நாளில் செய்யப் போகின்றோம். உலகிலே ஒரு குழந்தை பிறக்கும் தருணத்திலிருந்து அவரது வாழ்க்கையை வடிவமைக்கின்ற 2 முக்கியமான மனிதர்கள் அவர்கள் தான் பெற்றோர்கள். தாய் அன்பின் உருவமாக கருதப்படுகின்றார். அதே போலவே தந்தை பொறுப்பின் உருவமாக கருதப்படுகின்றார். எனவே தாயின் அன்பு வெளிப்படையாக தெரியும். ஆனால் தந்தையின் அன்பு பெரும்பாலும் தியாகங்களினாலும் உழைப்பினாலும் கவலைகளிலும் அமைதியான அர்ப்பணிப்புகளிலும் வெளிப்படுகின்றது. கேட்டுட்டிருக்கிற அதிகமானவர்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. இதுதான் தந்தையத்தினத்தினுடைய மிக முக்கியமான விடயம். அதே போலவே தந்தை என்பதை சொல்கிறாங்க, அந்த தியாகத்தின் ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம் சொல்லப்படுகின்றது. இது நான் சொல்லலை, ஒரு மிகப்பெரிய கட்டுரையிலிருந்து புறப்பட்ட ஒரு விடயம். அதே போல குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காக தனது கனவுகளையும் ஆசைகளையும் ஒதுக்கி வைத்து உழைக்கின்ற மனிதரே தந்தை என்று சொல்லி போற்றப்படுகின்றார். தனது குழந்தைகள் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக பகல் இரவாக உழைத்து அவர்களினுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாகவும் வளமாகவும் மாற்ற பாடுபவர் தான் தந்தை என்று ஒரு டிஸ்கிரிப்ஷன் அப்படியே போயிட்டே இருக்குது. அதை எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாளை நாள் வரப்போகின்ற தந்தைய தினத்தை கொண்டாடும் விதமாக இன்றைய அறிவது கரவேல் தந்தையை போற்றுகின்ற அல்லது தந்தைய தினத்தை பற்றிய பல தகவல்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக எடுத்து வருகின்றது. இளைஞர்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையோடு ஃபிஃபா 2026 உலகக்கிண போட்டியும் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றது. இன்றைய நாளிலே அந்த போட்டியாக நெதர்லாந்து அதே போல ஸ்வீடனுக்கு இடையிலே இடம்பெற்றது. இதில் 5-1 என்ற கோல் வித்தியாசத்தில் நெதர்லாந்து வெற்றியை பெற்றிருக்கின்றது. அடுத்த போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. 4 மணிக்கு இடம்பெறும் என்று சொல்லப்படுகின்றது. அது ஜெர்மனிக்கும் ஐவரி கோஸ்டுக்கும் இடையிலான போட்டியாக இருக்கப் போகின்றது. அந்த போட்டி பற்றிய தகவல்களையும் அவ்வப்போது நாங்கள் நிகழ்ச்சியில் எடுத்து வர காத்திருக்கணும். மனிதர்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையோடு ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 1 மணி 10 நிமிடம் 60 கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஈஸ்ட் எஃப்எம்எல். திருச்சியாக நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். தந்தைய தினம் நாளை நாளில் வரப்போகின்ற தந்தைய தினத்தை இன்று சிறப்பிக்கின்ற விதமாக இன்றைய 60 கரவேல் தந்தைய தினத்தை பற்றி அதாக பேசப் போகின்றது. 2 மணி நேரம் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம். அதை தொடர்ந்து ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. 4 மணிக்கு இன்னொரு போட்டி ஆரம்பிக்க இருக்கின்றது. அந்த போட்டிகள் பற்றிய தகவல்களை உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இப்பொழுது நாங்கள் லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: லாட்டிகா கோல்ட் ஹவுஸ் மற்றும் லாட்டிகா ப்ரொடக்ஷன் இணைந்து வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 வித் பி கனடா இவெண்ட் சென்டரில் எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கின்றது. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பிரபலங்களான தவசிலி, மீனாட்சி, மேக்னா மற்றும் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிக்கல் இவர்களோடு மேலும் திறமையான பாடகர்களான அஜீஷ், நிதர்ஷா, பிரியந்தி ஆகியோர் இணைந்து வழங்கும் மாபெரும் இசை நிகழ்வு ஜூன் 27 மாலை 6 மணிக்கு கனடா இவெண்ட் சென்டர் விட்பியில் நடைபெற இருக்கின்றது. டிக்கெட்டுகளின் விலை $30 முதல் $100 வரையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இவர்கள் தந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி தொடர்பான தகவல்கள் மற்றும் டிக்கெட் முன்பதிவுகளுக்கு லெட்டிகா ப்ரொடக்ஷன்ஸின் அறிவிப்புகள் மற்றும் விற்பனை மையங்களை மட்டுமே நாடுமாறு அன்புடன் அறிவித்திருக்கிறார்கள்.
2: குழந்தைகளுக்கு முற்றிலும் இலவசம், சீனியர்ஸுக்கு $15 மட்டுமே. 30 கராச்சி டிரைவில் அமைந்துள்ள லெட்டிகா கோல்ட் ஹவுஸில் டிக்கெட் வாங்குவோருக்கு 1 கிராம் தங்கம் $150 கொள்வனவு செய்யும் ஆஃபரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அத்துடன் லெட்டிகா கோல்ட் ஹவுஸில் அதிர்ஷ்ட சக்கரம் மூலமாக இலவச டிக்கெட்டையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பிரைஸில் டிக்கெட்களையும் வெல்லும் வாய்ப்பும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மட்டுமே இந்த விசேட சலுகைகள்.
1: லாட்டிகா கோல்ட் ஹவுஸ் மற்றும் லாட்டிகா ப்ரொடக்ஷன் இணைந்து வழங்குகின்ற சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ 2026 வித் பி கனடா இவெண்ட் சென்டரில் இடம்பெற இருக்கின்றது. டிக்கெட் நாங்கள் சொல்லிக்கொண்டு இருப்பது போன்று $30 முதல் ஆரம்பமாகின்றது. குழந்தைகளுக்கு டிக்கெட் ஃப்ரீ என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் சீனியர்ஸுக்கு டிக்கெட் $15 முதல் டாலர்ஸ் மட்டுமே என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 பேர் இணைந்து குரூப்பாக டிக்கெட் புக் பண்ணும் பொழுது 60% ஆஃப் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. $45 டிக்கெட்டுகளை கொள்முதல் செய்பவர்களுக்கு 1 கிராம் கோல்டு $150 மட்டுமே என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் $1000 நகை கொள்முதல் செய்பவர்களுக்கு 1 டிக்கெட் இலவசம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். நேரடியாக லட்டிகா கோல்ட் ஹவுஸில் வந்து லக்கி வீல் மூலம் ஃப்ரீ டிக்கெட்டுகளையும் டிஸ்கவுண்ட்களையும் நீங்கள் டிக்கெட்டுகளில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அரிய வாய்ப்பையும் தந்திருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம். 30 கொராச்சி டிரைவில் அமைந்திருக்கின்ற லட்டிகா கோல்ட் ஹவுஸிலும், அதே போன்று மெஜஸ்டிக் சிட்டி மாலில் AGA பியூட்டி லேர்னிங் அகாடமி, அதே போன்று இவன் பிரைட் .ca-யிலும் நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு அழைக்கலாம் 647-996-3922.

3:18 அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஈஸ்ட் எஃப்எம்மில் தந்தையத்தின சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய அறிவது கரவேல் அமைந்திருக்கின்றது. தந்தையத்தின வாழ்த்துக்களுடன் தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் தந்தையத்தின கொண்டாட்டம். இன்றும் நாளையும் தந்தையத்தினத்தை முன்னிட்டு செய்குலி சேதாரம் இல்லாமல் நகைகளை வாங்குங்கள்.

0: தொகை சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவதொன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். இப்பொழுது $5,000 மேல் நகை வாங்கும் போது அவுடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ், ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, 416-900-4599. இப்பொழுது நாங்கள் சிந்து கிச்சன் ஓபனிங் பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: சேந்து கிச்சன் இப்பொழுது இன்று தொடக்கம் கோலாகலமாக ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஓஷாவாவில் 1304 ஹார்மனி ரோட் நோத்திலே நீங்கள் வாரத்தில் 7 நாட்களுமே காலை 11 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும். அனைத்து வாடிக்கையாளர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அறுசுவையும் தரமும் விரும்புகின்ற உங்களுடைய உணவு தேடலுக்கு மிகச்சிறந்த தெளிவாக கிராண்ட் ஓபனிங்கோடு இப்போது சிந்து கிச்சன் இருக்கின்றார்கள். அதுவும் ஒரு பெரிய அளவான போர்ஷன்ல தான் அவங்களுக்கு உணவுகள் எல்லாம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதையும் சொல்லலாம். முதல் முறையாக வந்து நீங்கள் மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால் கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, சிக்கன் பொரியல், சிக்கன் சொதி, சிக்கன் உப்பவியல், எக் குழம்பு, எக் பாட் கறின்னு சொல்லி 10 வகையான மீட் கறிகளோடு வல்வாட்டுத்துறை ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பார்சல்னு சொல்லும் போது நீங்கள் வழக்கமான பார்சலை யோசிக்க கூடாது. இது வந்து ஒரு ட்ரெயிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பெரிய அளவிலே தாராளமாக வந்து 3 பேர் 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுகள்ல ஹாஃப் அதை கொண்டு ஃபுல் என்று சொல்லி வெவ்வேறு அளவுகள்ல வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு அறிமுகமாக ஃபிஷ் கறி, ஃபிஷ் கொண்டு ஃபிஷ் புளித்தியல், ஃபிஷ் பொரியல், ஷ்ரிம்ப் குழம்பு, ஷ்ரிம்ப் புளியானம், ஷ்ரிம்ப் பொரியல், கணவாய் கறி, எக் குழம்பு வித் கருவாடு, எக் பார் கறி வித் கருவாடுன்னு சொல்லி 10 வகையான சீ ஃபுட் கறிகளோடு வல்வட்டித்துறை ஸ்டைல் சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சலை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அது மாத்திரமில்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உணவுகளை ஓட பண்ணி பெற்றுக் கொள்ளலாம். அல்லது அலுவலகங்களுக்கு செல்பவர்கள் நீங்கள் திங்கள்ல இருந்து வெள்ளி வரை மண்டே டு ஃப்ரைடே அலுவலகங்களில் இருந்தவாறே ஓட செய்து உணவுகளை பெற்றுக் கொள்ளலாம். 6477102709 சிந்து கிச்சன். அது மாத்திரமில்லாமல் ஸ்காப்ரோ, மாகம், ஜூரம் பகுதிகளுக்கு டெலிவரி கூட வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதோடு உங்களுடைய வீட்டின் விசேட நாட்களுக்கு தேவையான கேட்டரிங், அதே போன்று விழாக்களுக்கு தேவையான கேட்டரிங் சேவைகளை கூட சைவம் மற்றும் அசைவ உணவுகளாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். சிந்து கிச்சன், 6477102709. இப்போது உங்களுக்கு டெலிவரி எல்லா இடங்களிலும் வழங்கப்படுகிறது. ஸ்காப்ரோ, மாகம், ஜூரம் பகுதிகளுக்கு வீட்டில் இருந்தபடியோ அலுவலகங்களில் இருந்தோ மண்டே டு ஃப்ரைடேயும் நீங்கள் ஓர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். இதையும் தாண்டி நீங்கள் வல்வட்டித்துறை ஸ்டைல்ல கோழிப்புக்கை இருக்கின்றது, கொத்ரொட்டி வகைகள் இருக்கின்றன, சிக்கன் அல்லது லேம் தெரிவுகளில் பிரியாணிகளை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிரியாணிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு மீட் கறி, அதாவது ஊர் ஆட்டிறைச்சி அல்லது ஊர் குழம்போடு, அதாவது சிக்கன் குழம்போடு வந்து எக் குழம்பு, சிக்கன் பொரியல், ரைத்தாவோடு பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிரியாணி வகைகளையாகவே நேரடியாக வருவதற்கு ஷாவாவில் 1304 ஹார்மனி ரோட் நோத்தில் சிந்து கிச்சன், அல்லது அலையுங்கள் 6477102709 647-2709.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 June 6 முதல் June 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, June 20 காலை 9:30 தேர் திருவிழா, June 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷேட தவில்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், June 24 மாலை வைரவர் மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 Cash Point.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: 1:28 அறிவது கரவேல் கேடு கொண்டிருக்கின்றோம். தந்தையர் தினத்தை பற்றி இன்றைய நாள் பேசிக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்குகின்ற மலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. கோடைகாலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. கோடைகாலத்தை வரவேற்கும் வகையிலும் நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணிகருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்ட்ரீன் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வணிகருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினரை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 EastFM.ca East FM Tamil Seidigal.
0: லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை காரணம் காட்டி ஹோமஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. எனினும் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் திட்டமிட்டபடி நாளை சுவிட்சர்லாந்தில் ஆரம்பமாகும் என மத்தியஸ்த நாடுகள் கூறியுள்ளன. ஈரானின் பேச்சுவார்த்தை குழுவும் சுவிட்சர்லாந்து பயணித்துள்ளது. கனடாவிலிருந்து பெருமளவு போதை மருந்துகள் அமெரிக்காவிற்கு கடத்தப்படுவதாக ட்ரம்ப் நிர்வாகம் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு அமெரிக்க எல்லை பாதுகாப்பு பிரிவின் தரவுகளே முரணாக உள்ளதென கெனடிய ஃபென்டனல் தடுப்பு விசேட கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கெனடிய அமெரிக்க எல்லையில் வரும் 450 கிராம் ஃபென்டனல் மாத்திரமே பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் 358 கிலோ ஃபென்டனல் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அமெரிக்க எல்லை பாதுகாப்பு பிரிவின் தரவுகள் கூறுவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் நிதி நிலைமைகள் தொடர்பில் அண்மையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை கவனம் பெற்ற நிலையில் மின்சாரத்துறை குறித்த வெள்ளை அறிக்கையும் விரைவில் வெளியாகும் என அமெரிக்க அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பல ஊழல்களில் தொடர்புபட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதேவேளை செந்தில் பாலாஜியின் வீட்டில் போலீசார் இன்று திடீர் விசாரணைகளை நடத்தியுள்ளமை பரபரப்பாக்கியுள்ளது. இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் இன்றைய தினம் நேரடி சந்திப்பு இடம்பெற்றதாக செய்திகள் கூறுகின்றன. மிகவும் ரகசியமாக பேணப்பட்ட இச்சந்திப்பு கொழும்பிலுள்ள ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட இல்லத்தில் இடம்பெற்றதாக அறிய முடிகிறது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 3:37 மிஸ் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: லட்டிகா கோல்டோஸ் மற்றும் லட்டிகா ப்ரொடக்ஷன் இணைந்து வழங்குகின்ற சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொராண்டோ 2026 வித் பி கனடா இவெண்ட் சென்டரில் எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கின்றது. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பிரபலங்களான தவசிலி, மீனாட்சி, மிர்னா மற்றும் சூப்பர் சிங்கர் டைட்டில் வினர் நிக்கல் இவர்களோடு மேலும் திறமையான பாடல்களான அஜீஷ், நிதர்ஷா, பிரியந்தி ஆகியோர் இணைந்து வழங்குகின்ற மாபெரும் இசை நிகழ்வு ஜூன் 27 மாலை 6 கனடா இவெண்ட் சென்டர் விட்பியில் நடைபெற இருக்கின்றது.
2: டிக்கெட் $30 முதல் $100 வரை இருக்கின்றது. குழந்தைகளுக்கு முற்றிலும் இலவசம், சீனியர்ஸுக்கு $15 மட்டுமே. 35 கராச்சி டிரைவில் அமைந்துள்ள லட்டிகா கோல்ட் ஹவுஸில் டிக்கெட் வாங்குவோருக்கு 1 தங்கம் $150 கொள்வனவு செய்யும் சூப்பர் ஆஃபரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அத்துடன் லட்டிகா கோல்ட் ஹவுஸின் அதிர்ஷ்ட சக்கரம் மூலமாக இலவச டிக்கெட்களையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பிரைஸில் டிக்கெட்களையும் வெல்லும் வாய்ப்பும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மட்டுமே இந்த விசேட சலுகைகள். ஜெரால் டிக்கெட் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மாத்திரமே உள்ளன. இவன் பிரைட் .ca-லும் நீங்கள் டிக்கெட் செய்ய பெறலாம். அல்லது 6479965922 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம், குழந்தைகளுக்கு முற்றிலும் இலவசம், சீனியர்ஸுக்கு $15 மட்டுமே.
1: லட்டிகா கோல்ட் ஹவுஸ் மற்றும் லட்டிகா ப்ரொடக்ஷன் அதிகாரப்பூர்வமாக வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொராண்டோ டிக்கெட்டுகள் இப்பொழுது பரபரப்பாக விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. ஆகவே டிக்கெட்டுகளையும் நீங்கள் முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இவர்கள் தந்திருக்கிறார்கள். டிக்கெட் $30 ஆரம்பமாகின்றன. நாங்கள் சொல்லிக்கொண்டிருப்பது போன்று நிகழ்ச்சி தொடர்பான தகவல்கள் மற்றும் டிக்கெட் முன்பதிவுகளுக்கு லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸின் அறிவிப்புகள் மற்றும் விற்பனை மையங்களை மட்டுமே நாடுமாறு அவர்களும் அன்புடன் கேட்டிருக்கின்றார்கள். டிக்கெட் $30 முதல் ஆரம்பமாகின்றன. குழந்தைகளுக்கு டிக்கெட் ஃப்ரீ என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சீனியர்ஸுக்கு முதியவர்களுக்கு டிக்கெட் $15 மட்டுமே என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். 5 இணைந்து குரூப்பாக டிக்கெட்ஸை புக் பண்ணினால் 60% ஆஃப். அதே போன்று $45 டிக்கெட் கொள்முதல் செய்பவர்களுக்கு 1 கோல்டு $150 மட்டுமே என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். $1000 நகை கொள்முதல் செய்பவர்களுக்கு 1 டிக்கெட் இலவசம். நேரடியாக லட்டிகா கோல்ட் ஹவுஸில் வந்து லக்கி வீல் மூலம் நீ ஃப்ரீ டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதே போன்று டிஸ்கவுண்ட்ஸிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அரிய வாய்ப்பை இவர்கள் தந்திருக்கின்றார்கள். டிக்கெட்டுகளை 35 கராச்சி டிரைவில் அமைந்திருக்கின்ற லட்டிகா கோல்ட் ஹவுஸிலும், இந்த லட்டிகா கோல்ட் ஹவுஸ் மார்க்கம் காஸ்கோக்கு அருகாமையில் இருக்கின்றது. அதே போன்று மெஜஸ்டிக் சிட்டி மாலில் AGA பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும், அதே போல் இவன் பிரைட் .ca-யிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு அழைக்கலாம் 6479965922 6479965922.
0: 3:40 அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தந்தைய தினம் பெரியதாக நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் தந்தைய தினம் மிகவும் வரலாறு, அதனுடைய வரலாறு என்பது மிகவும் சுவாரஸ்யமாக தான் இருக்கிறது. 20 ஆரம்பத்தில் அமெரிக்காவைச் சேர்ந்த சனோர ஸ்மார்ட் என்ற பெண் தனது தந்தையினுடைய வாழ்க்கையால் மிகவும் ஈர்க்கப்பட்டிருக்கின்றார். அவர் தந்தை வில்லியம் ஜான்சன் ஸ்மார்ட் தனது மனைவி மறைந்த பிறகு இந்த 6 தனியாக வளர்த்திருக்கின்றார். எனவே அந்த ஒரு சம்பவம், பாசம், தந்தையினுடைய பொறுப்பு, ஒரே நேரத்தில் ஏற்று தனது குடும்பத்தை காப்பாற்றிய தனது தந்தையினுடைய தியாகத்தை அவருடைய மிக பெரிதாக போற்ற வேண்டும். தாய் போலவே, தாயாருக்குரிய தினம் போலவே தந்தையருக்கும் ஒரு தினம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்தான் இந்த ஆரம்பித்திருக்கின்றார் இந்த தந்தைய தினத்தை. அது அதனுடைய முயற்சியின் பலன் தான் 2010 ஜூன் மாதம் 19 அமெரிக்காவில் இருக்கிற வாஷிங்டன் மாநிலத்திலே முதன்முறையாக தந்தைய தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அமெரிக்கா முழுவதும் இது பரவி இருக்கிறது. முக்கியமாக 1972 அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் ஜூன் மாதத்தினுடைய 3 ஞாயிற்றுக்கிழமையை தேசிய தந்தைய தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். அதன் பிறகு பல உலக நாடுகளுக்கும் இந்த நாள் பரவி இருக்கின்றது. அதனை பல நாடுகளும் ஏற்றுக்கொண்டும் கொண்டாட ஆரம்பித்திருக்கின்றது. அதில் முக்கியமாக அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, இந்தியா, இலங்கை, தென்னாப்பிரிக்கா, இன்னும் பல நாடுகளிலே ஜூன் மாதத்தினுடைய 3 ஞாயிற்றுக்கிழமை என்பது தந்தையர் தினமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக மாறியிருக்கின்றது. 3:41

0: மூன்று மணி 46 நிமிடம் 60 கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தந்தையத்தின சிறப்பாக இன்றைய நிகழ்ச்சியை அமைந்த இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிற மலை விலை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மளிகை விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கிறது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளபாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட கவலைப்படுத்த தேவையில்லை. ஒன் இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி போம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி போம் மெட்ரஸினை நீங்கள் $349 குறிப்பாக மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி போம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக் கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்தவில்லை. ஒன் இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 9 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

0: 3:52 60 கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருச்சியாக தந்தையர்த்தனம் உங்களுக்காக சிறப்பாக இன்றைய நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே பலவிதமான விடயங்கள் 60 கரவையில் தந்தையர்த்தினத்தை பற்றி வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து நீங்கள் ஸ்டெஃபமோடு இணைந்திருங்கள். அதே போலவே 4 மணி முதல் ஜெர்மனி ஐவரி கோஸ்ட் அணிகளுக்கு இடையிலான ஃபீஃபா 2026 கால்பந்தாட்ட போட்டியினுடைய மற்றொரு போட்டி பற்றிய தகவல்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளலாம். ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 ட்ரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஏஸ்டெஃப்எம் 102.7. இப்பொழுது சிந்து கிச்சன் ஓபனிங் பற்றிய மேலதிகமான தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: அசோகாவிலே இன்று தொடக்கம் சிந்து கிச்சன் கோலாகலமாக ஆரம்பித்திருக்கின்றார்கள். கேட்டரிங் டேக் அவுட்டை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அறுசுவையும் தரமும் விரும்புகின்ற உங்கள் அனைவருக்கும் பிக் போர்ஷன்ல கூட தாராளமாக உணவுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் நீங்கள் வீடுகளில் இருந்தவாறே உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆர்டர் செய்து. அதோடு நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே வேலைகளுக்கு செல்பவர்கள் உங்களுடைய அலுவலகங்களில் இருந்தே ஓட்ட பணி உணவுகளை பெற்றுக் கொள்ளலாம். இது மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு குறிப்பா 12-3, 5-8 சொல்லி வெவ்வேறு டைம்ஸ்ல டெலிவரி எல்லாம் இருக்கின்றது. அது தொடர்பாக நீங்கள் அழைத்தும் மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 6477102709 வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருப்பார்கள். காலை 11 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். அத்தோடு அனைத்து தந்தையர்களுக்கும் தங்களுடைய இனிய தந்தையத்தின நல்வாழ்த்துக்களையும் சிந்து கிச்சன் வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது பாத்தீங்கன்னு சொன்னா முதன் முதலாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, சிக்கன் பொரியல், சிக்கன் சொதி, சிக்கன் உப்பவியல் என்று சொல்லி, அதே போன்று எக் குழம்பு, எக் பாட் கறி என்று சொல்லி 10 வகையான மீன்கறிகளோடு வல்வட்டித்துறை ஸ்டைலில் நீங்கள் மீன் சாப்பாட்டு பார்சலை பெற்றுக் கொள்ளலாம். இந்த பார்சல்னு சொல்லும் போது ரெகுலர் பார்சல் எல்லாம் இல்லை, ட்ரேயிலே உங்களுக்கு தாராளமாக நிறைய பேர் சாப்பிடக்கூடியவாறு ஹாஃப் ஃபுல் என்று சொல்லி வழங்கப்படுகிறது. ஹாஃப்லேயே வந்து 2-3 பேர் வரையில் சாப்பிடலாம். பிக் வந்து அதை விட பெரிதாக இருக்கிறது, டபுள் சைஸ் சொல்லலாம். இப்படி பெரிய அளவுகள்ல வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் மேலும் இன்னொரு அறிமுகமாக ஃபிஷ் கறி, ஃபிஷ் சொதி, ஃபிஷ் புளித்தியல், ஃபிஷ் பொரியல், ஷ்ரிம் குழம்பு, ஷ்ரிம் புளியானம், ஷ்ரிம் பொரியல், கணவாய் கறி, எக் குழம்பு வித் கருவாடு, எக் பார் கறி வித் கருவாடுன்னு சொல்லி 10 வகையான சீ ஃபுட் கறிகளோடு கூட வல்வட்டித்துறை ஸ்டைல் சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதையும் தாண்டி நீங்கள் வல்வட்டித்துறை ஸ்டைல் கோழிப்பூக்கை பெற்றுக்கொள்ளலாம். காபிரம் மாவட்டம் டூரம் பகுதிகளுக்கு டெலிவரி வழங்கப்படுகின்றது. அதோடு நீங்கள் நேரடியாக கடைக்கு வராமல் வீடுகளில் இருந்த வாரி உணவுகளை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். மண்டே டு ஃப்ரைடே ஆபீஸ்ல இருந்து நீங்கள் வேலைகளில் இருந்த வாரி உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக காபிரம் மாவட்டம் டூரம் பகுதிகளுக்கு டெலிவரியும் வழங்கப்படுகின்றது. அதே வழியிலே கொத்தரொட்டி வகைகளும் ஏராளமாக இருக்கின்றன. சிக்கன் அல்லது லேம் தெரிவுகள்ல பிரியாணியை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரியாணிகளுக்கு வந்து உங்களுக்கு ஊர் ஆட்டிறைச்சி அல்லது ஊர் கோழி குழம்போடு எக் குழம்பு, சிக்கன் பொரியல், அதே போன்ற ரைத்தாவோடு இந்த பிரியாணிகள் வழங்கப்படுகின்றன. இப்படி ஏராளமான சிற்றுண்டிகளாகட்டும் உணவுகளாகட்டும் எல்லாவற்றையும் நீங்கள் சிந்து கிச்சனில் பெற்றுக்கொள்ளலாம். நேரடியாக வரலாம் மஷாவாவில் 1304 ஹார்மனி ரோட் நோத்திலே, அல்லது அலையுங்கள் 6477102709 6-4-7-7-1-0-2-7-9.
2: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are you? Weekend East FM 102.7. Weekend East FM, the greatest
3: radio station. புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பியர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம் 905554 5890.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் June 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 26 வெள்ளி மாலை சப்பரம், June 27 சனி காலை தேர், June 28 ஞாயிறு காலை தீர்த்தம், June 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், June 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
6: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நான்கு மணி மூன்று நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். 60 கரவையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சொன்னது போலவே 4 மணிக்கு போட்டி ஆரம்பமாகும். அடுத்த போட்டி என சொல்லியிருந்தோம், அந்த வகையில் ஜெர்மனி, அதே போல இரண்டாவது அணி ஐவரி கோஸ்ட், இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான போட்டி இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. 3:18 முடிவடைந்த நிலையிலே கோல் என்று உறுதிமை புறப்படாத நிலையிலே இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய வெற்றி வாய்ப்புகள் பற்றிய தரவுகள், அதாவது அவனுடைய ரசிகர்களுடைய ஏகோபித்த அபிமானம், அதே போலவே அந்த நாட்டினுடைய எந்த நாட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுகின்றார்கள் என்பதன் அடிப்படையிலே இதனுடைய வெற்றி வாய்ப்பு என்பது பெரும்பாலும் இணையதளத்திலே உலாவரும். அந்த வகையிலே அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் அதை சொல்ல காத்திருக்கிறோம். எனவே 3 நிமிடங்கள் கடந்து இந்த போட்டி இடம்பெற்று வருகின்றது. ஜெர்மனி மற்றும் ஐவரி கோஸ்ட் இந்த அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இது அமைந்திருக்கின்றது. அவ்வப்போது தகவல்களை தர நாங்களும் காத்திருக்கின்றோம். மனிதர்களை ஸ்டெஃபம் காற்றலையோடு ஃபிஃபா உலகின்ற போட்டிகள் 2026 ட்ரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஸ்டெஃபம் 102.7. ட்ரோண்டோ இப்பொழுது 22 டிகிரி செல்சியஸ் ஆகிறது, 22 உணர்கின்றோம். அதே போலவே நாளை நாளில் எரிபொருள் விலையிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஆஷுவாவில் இன்று கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகமாகின்றது சிந்து கிச்சன். ஃபிஷ் கறி, ஃபிஷ் சொதி, ஃபிஷ் புளித்தியல், ஃபிஷ் பொரியல், ஸ்ட்ரிம் குழம்பு, ஸ்ட்ரிம் புளியானம், ஸ்ட்ரிம் பொரியல், கணவாய்க்கறி, எக் குழம்பு வித் கருவாடு, எக் பாட்கறி வித் கருவாடு என 10 வகையான சீ ஃபுட் கறிகளுடன் வல்வெட்டித்துறை ஸ்டைல் சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சல். விவிடி ஸ்டைல் கோழிப்பூக்கை, சிக்கன் அல்லது லேம்ப் பிரியாணி, கொத்ரோட்டி, இன்னும் பல. வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்து பெறலாம். ஸ்காப்ரோ, மார்க்கம், டிரஹம் பிராந்தியத்துக்கான டெலிவரியும் வழங்கப்படும். சைவ மற்றும் அசைவ கேட்டரிங் சேவைகளும் பெற்றுக் கொள்ளலாம். இன்று முதல் இலக்கம் 1304 ஹார்மனி ரோட் நோர்த், ஆஷுவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட், 647-710-2709, 647-710-2709. உங்கள் அபிமான ஆல்பியன் வெப்சைட் சேனல் பாக்வே மற்றும் யோக் சினிமாஸ் இப்பொழுது சூர்யா நடிப்பில் கருப்பு, அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட், சமந்தா நடிப்பில் எங்கள் தங்கம் மற்றும் பரிமலான்கோ ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வெப்சைட் சேனல் பாக்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சொல்லியிருந்தோம், ஜூன் மாதம் 3rd ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த தந்தைய தினம் என்பது கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்டு உலகம் பூராவும் பல நாடுகளிலே இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இது கொண்டாடப்படுகின்றது. சில நாடுகளிலே வேறு தேதிகள் கொண்டாடப்பட்டாலும் ஜெர்மனியிலே கிறிஸ்தவ மரபுகளுடன் இணைந்த வகையிலே தந்தையர் தினம் கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது. தாய்லாந்திலே மன்னரின் பிறந்த நாளுடன் இணைந்து இந்த தந்தையர் தினம் கொண்டாடப்படுகின்றது. இவ்வாறு ஒவ்வொரு நாட்டிலும் தனித்துவமான மரபுகள் இருந்தாலும் தந்தையர்களை கௌரவிப்பது அதனுடைய அடிப்படை நோக்கம் என்பதும் முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது. அதை மையமாக வைத்தே இந்த தந்தைய தினம் என்பது நன்றியோடு கொண்டாடப்படுகின்றது. ஒரு குடும்பத்தினுடைய முதுகெலும்பாக தந்தை கருதப்படுகின்றார், மாற்று கருத்து இல்லை. குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதுடன் மட்டுமல்லாமல் குழந்தைகளினுடைய கல்வி, ஒழுக்கம், பாதுகாப்பு, அதே போலவே எதிர்கால வளர்ச்சிக்காகவும் அவர் அயராது உழைக்கின்றார். அவர்தான் தந்தை. ஒரு குழந்தையினுடைய முதல் ஆசிரியராக தாய் இருந்தாலும் வாழ்க்கையினுடைய முதல் வழிகாட்டியாக தந்தை இருக்கின்றார். என்ன, இருவரும் இணைந்துதான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம், அதனுடைய குழந்தைகளை நல்வழிப்படுத்துகின்ற அனைத்து விடயங்களையும் செய்திருக்கின்றார்கள். எனவே தாய்க்கு நிகர் தாய் தான், தந்தைக்கு நிகர் தந்தை தான் சொல்லி சொல்லப்பட்டாலும் கூட இருவருக்கும் தனித்தனியாக இந்த தினங்கள் கொண்டாடப்படுகின்றது. பலர் ரெண்டு பேரையும் இணைத்து அந்த தினங்களை கொண்டாடுகின்றனர். அதாவது அன்னையர் தினத்தை பொறுத்தவர்களே அந்த தந்தையை இணைத்து கொண்டாடுவார்கள். அதே போல தந்தைய தினத்தை அன்னையை இணைத்து கொண்டாடுவார்கள். எனவே அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எனவே அந்த சந்தோஷத்தை நாளை நாளில் நாங்களும் பார்க்கப் போகின்றோம். பலரும் கொண்டாட ஆயத்தமாக இருப்பீர்கள். எனவே அந்த தந்தையர்களுக்கு ஒரு முட்கூட்டியர் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். நேரம் 4:07. ஏஸ்ட் எஃப்எம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். 60 கருவியல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: 4:12 நிமிடம் அறிவது கரவையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மிஸ்டர் ஃபெமேல். அந்த வகையிலே டொரண்டோ ஸ்டேடியத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்றைய போட்டி ஜெர்மனி மற்றும் ஐவரி கோஸ்ட்டுக்கு இடையிலாக இடம்பெற்று வருகின்றது. 11:44 முடிவிலே ஜெர்மனியோ அல்லது ஐவரி கோஸ்ட்டோ எந்த விதமான கோல்களையும் பெறவில்லை. தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்களும் அந்த தகவல்களை தர காத்திருக்கின்றோம். மனிதர்கள் ஸ்டெஃபன் காற்றலையோடு மார்னிங் சார் ஷெபர்ட் சந்திப்பில் மாபெரும் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். இந்த ஆண்டின் புதிய வரவுகளான ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் 1499, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் 1999, ஆர்ட் சில்க் சாரீஸ் $2,435, சாஃப்ட் சில்க் மைசோர் சில்க் சாரீஸ் $35, பியோமிக் சாரீஸ் ஃப்ரம் $50, காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $100, ஷல்வார் ஹவுஸ் கோட் லேடிஸ் டாப் லேடிஸ் ஸ்கர்ட் பாய்ஸ் குர்தா ஃப்ரம் $3,425. இன்னும் பல ஆடைகளை 30-80% விலை கழிவு விலைகளில் பெற இன்றும் நாளையும் அறிய வாய்ப்பு. 1275 மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 18 மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் பூக்கடை ஃப்ளோரிஸ்ட் கரையில் 6474067736
1: எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கின்றது. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பிரபலங்களான தவசீலி மீனாட்சி மிர்னா மற்றும் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிக்கில் இவர்களோடு மேலும் திறமையான பாடகர்களான அஜீஷ் நிதர்ஷா பிரியந்தி ஆகியோர் இணைந்து வழங்குகின்ற மாபெரும் இசை நிகழ்வு ஜூன் 27 மாலை 6 கனடா இவெண்ட் சென்டர் விட்பியில் நடைபெற இருக்கின்றது.
2: டிக்கெட் $30 முதல் $100 வரை, குழந்தைகளுக்கு முற்றிலும் இலவசம், சீனியர்ஸுக்கு $15 மட்டுமே. 35 கராச்சி டிரைவில் அமைந்துள்ள லட்டிகா கோல்ட் ஹவுஸில் டிக்கெட் வாங்குவோருக்கு 1 தங்கம் $150 கொள்வனவு செய்யும் சூப்பர் ஆஃபரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அத்துடன் லட்டிகா கோல்ட் ஹவுஸின் அதிர்ஷ்ட சக்கரம் மூலமாக இலவச டிக்கெட்களையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டட் பிரைஸில் டிக்கெட்களையும் வெல்லும் வாய்ப்பும்

0: லாட்டிகா ப்ரொடக்ஷன்ஸின் அறிவிப்புகள் மற்றும் விற்பனை மையங்களை மட்டுமே நாடுமாறு அன்புடன் லாட்டிகா கோல்டர்ஸ் மற்றும் லாட்டிகா ப்ரொடக்ஷன் நிறுவனத்தினர் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். நாங்கள் சொல்லிக்கொண்டிருப்பது போன்று டிக்கெட்ஸ் $30 இருந்து ஆரம்பிக்கின்றன. $100 வரை டிக்கெட்ஸ் இருக்கின்றன. குழந்தைகளுக்கு டிக்கெட்ஸ் ஃப்ரீ. அது மட்டுமல்லாமல் சீனியர்ஸுக்கு முதியவர்களுக்கு டிக்கெட்ஸ் $15 மட்டுமே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 5 பேர் இணைந்து குரூப்பாக டிக்கெட்ஸை புக் பண்ணினால் 60% ஆஃப். அது மட்டுமல்லாமல் $45 டிக்கெட்ஸ் கொள்வனவு செய்பவர்களுக்கு 1 கிராம் கோல்டு $150 மட்டுமே.
1: $1,000 நகை கொள்வனவு செய்பவர்களுக்கு 1 டிக்கெட் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகின்றது. அதேவேளை நீங்கள் 3 வகையில் இந்த டிக்கெட்ஸை பெறலாம். லாட்டிகா 35 கராச்சி டிரைவில் அமைந்துள்ள லாட்டிகா கோல்ட் ஹவுஸிலும், மெஜஸ்டிக் சிட்டி மோலில் அமைந்துள்ள ஏஜிஏ பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும், இவன் பிரைட் டாட் சியிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
0: மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 6499-6599-6592. நேரடியாக நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம், 35 கொராச்சி டிரைவில் அமைந்திருக்கின்ற மார்க்கம் கொஸ்கோவுக்கு அருகாமையில் இருக்கின்ற லாட்டிகா கோல்ட் ஹவுஸிலும், அதே போன்று மெஜஸ்டிக் சிட்டி மோலில் ஏஜிஏ பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும் இவன் பிரைட் டாஸ்டியிலும் நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு அலையுங்கள் 6479-6599-6592.
2: 4:15 அறிவது கரவியல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த தந்தையருடைய அன்பு வழிபாடு எப்படி என்று சொல்லி சொன்னால், தாயை போல இருக்கார், தாயை குழந்தையை அனைத்து அன்பு செலுத்துவாள் என்பது பொதுவாக தெரிந்த விடையும். ஆனால் மாற்றுக்கருத்து இருக்கும் என்னடா, எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி இருக்காது, பல பல வித்தியாசமாக இருக்கும், மாறியும் நடக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய அன்பு என்பது செயல்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்வார்கள். குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல வேலை பெற வேண்டும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் அவருடைய அன்பினுடைய வெளிப்பாடு என்று சொல்லி சொல்வார்கள். என்னதான் சொன்னாலும் சில விஷயங்களை நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. தந்தை தாய் இருவருமே ஒன்று. இருந்தாலும் சில விடயங்கள் சில விடயங்களையும் சொல்லத்தான் வேணும் இல்லையா. இந்த நவீன உலகிலே தந்தையினுடைய பங்கு மேலும் விரிவடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பழைய காலங்களிலே குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைகளை மாத்திரம் பூர்த்தி செய்வதுதான் தந்தையினுடைய முக்கிய பொறுப்பு என்று சொல்லி ஆரம்பத்திலே கருதப்பட்டது. நான் உழைச்சிட்டு வருவேன், நீ பிள்ளையை பார்த்துக்கொள்ளணும் என்றதெல்லாம் நாங்கள் பல இடங்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளை இந்த அவர்களுடைய பல விடயங்களிலே இன்வால்வ் ஆகி எந்த அளவுக்கு ஒரு தாய் கூடுதல் இருந்து பல விதமான விடயங்களை செய்வது போலவே தந்தையும் இணைந்து ஒரு ஈக்குவலாக ஒன்றுக்கொன்றாக செய்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது குடும்ப வாழ்க்கையிலே தந்தையினுடைய பங்கு முன்னெப்போதும் இல்லாதை விட அதிகரித்திருக்கின்றது என்பதுதான் இப்போ புதுத்தரவாக இருக்கின்றது. அதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட இப்போ கனடாவிலே நாங்கள் இங்கு வளர்க்கின்றோம். அதாவது இந்த வாழ்க்கை முறை என்பது இருவருமே வேலைக்கு செல்கின்ற ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கின்றது. எனவே இருவரும் இணைந்தால் மாத்திரம்தான் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்பதை மிகச்சிறப்பாக நாங்களும் பேண முடியும். அதே போலவே ஒரு சமச்சீராக அந்த குடும்ப வாழ்க்கை என்பதையும் பார்க்க முடியும். அதனால் இந்த மாறுபாடு என்பது காலப்போக்கில் பலவிதமான மாற்றங்களையும் தரும். அந்த மாற்றத்தின் அடிப்படையில் ஆரம்ப காலத்தில் உழைத்து மட்டும் தந்து குடும்பத்தை நீ பார்த்துக்கொள், நான் மிச்ச பொருளாதாரம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கொள்றேன்னு சொன்ன காலம் மாறி இப்பொழுது எல்லாத்தையும் சரி சமமாக பிரித்து கைகாலுகின்ற முறையாக இப்பொழுது அமைந்திருக்கிறது. எனவே தந்தை தாய் எந்த நாள் வந்தாலும் எல்லாருக்குமே கொண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டு நாங்கள் இவ்வளோ அடுத்த கட்டமாக நகர்கின்றோம். அதாவது 17 நிமிடம் 24 வினாடிகள் முடிவில் ஜெர்மனியும் எந்த விதமான கோலையும் பெறவில்லை. அதே போலவே ஐவரி கோஸ்ட்டும் எந்த கோலையும் பெறவில்லை. தொடர்ச்சியாக நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கணும், யாராவது கோல் போடுவாங்களான்னு சொல்லி நாங்களும் பார்த்து வண்ணம் இருக்கின்றோம். இணைந்திருங்கள் இஸ்டெஃப்எம் காற்றலையோடு. நாங்களும் அவ்வப்போது இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் பற்றிய தரவுகளை உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம்.
3: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இரி ஸ்டெஃபன் 102.7.
4: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Levy 437-477-7960 437-477-7960.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
5: 3341 மாக்கம் ரோட், மாக்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில், மாக்கம்

0: விவரங்களை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
1: 416-461-6401
2: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பற் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பற் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழியுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ் யூனிட் 36 கான்கோர்ட் வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
3: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
4: ஸ்காபரோவில்
5: அகரம் சில்க்,
4: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ யூனிட் சி ஸ்காபரோ.
5: அகரம் பட்டுக்களின் சிகரம்.
6: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: 4:26 அறிவது கரவேல் கடுகுணர்களும் தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய அறிவது கரவேல் அமைந்திருக்கின்றது. தந்தையர் தின வாழ்த்துக்களுடன் தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தருகின்ற தந்தையர் தின கொண்டாட்டம். இன்றும் நாளையும் தந்தையர் தினத்தை முன்னிட்டு செய்குலி சேதாரம் இல்லாமல் நகைகளை வாங்குங்கள். நகை சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் காயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் தேர்வில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். இப்பொழுது 5,000 டாலருக்கு மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599. அதேபோல் தந்தையர் தினத்தை பற்றி நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். உளவியல் ஆய்வுகள் தந்தையினுடைய பங்கு குழந்தைகளுடைய வளர்ச்சியிலே மிக மிக முக்கியமானது என்பதை நிரூபித்துள்ளதாக ஒரு அண்மைய உளவியல் ஆய்வு தெரிவிக்கின்றது. தந்தையுடனான நெருக்கமான உறவு என்பது இந்த குழந்தைகளினுடைய அதிக தன்னம்பிக்கையை கொண்டவர்களாக அவர்களை மாற்றுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போலவே கல்வி, சமூக உறவுகள், அதே போலவே தலைமைத்துவ திறன்களிலே சிறப்பாக செயற்படுகின்றார்கள். இவ்வாறு தந்தையரோடு அதிகம் தந்தையர்கள் குழந்தைகளோடு அதிகம் பங்கு பெறுகின்ற போது இவ்வாறான விடயங்கள் எல்லாம் இடம்பெறுகின்றது. குடும்பத்திலே தந்தையினுடைய ஆதரவு குழந்தையினுடைய மனநிலை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவிலே உதவி புரிவதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிற மலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்கலாம்.
1: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. கோடைகாலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. கோடைகாலத்தை வரவேற்கும் வகையிலும் நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கியிருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினரை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: ஈரான் போர் கனடாவில் ஏற்படுத்திய எரிபொருள் விலை உயர்வுகள் மே மாதத்திற்கான பணவீக்கத்தையும் அதிகரித்திருக்கும் என கனடிய புள்ளி விவரிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு முக்கிய பங்காற்றியதை அடுத்து கனடாவின் ஏப்ரல் மாதத்திற்கான பணவீக்கம் 0.4% அதிகரித்து 2.8% எட்டியிருந்தது. கனடாவின் தேசிய பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள், வரலாற்று சின்னங்கள் போன்றவற்றை இலவசமாகவோ குறைந்த கட்டணத்திலோ மக்கள் பார்வையிட வழிவகுக்கும் கனடா ஸ்ட்ராங் பாஸ் இவ்வாண்டு மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளது. செப்டம்பர் 7 வரை இச்சலுகை நடைமுறையில் இருக்கும். கடந்த ஆண்டு முதன்முறையாக இந்த கனடா ஸ்ட்ராங் பாஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் கனடாவின் அருங்காட்சியகங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்களுக்கான மக்கள் வருகை 15% அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தாவேக்கா ஆட்சி அமைக்க முஸ்லீம் லீக் ஆதரவளித்த நிலையில் அதற்கு ஒரு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தாம் எதிர்பார்க்காத அங்கீகாரத்தை முதலமைச்சர் விஜய் தந்ததாக முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். தாவேக்காவிற்கு ஆதரவளித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அண்மையில் திமுக கூட்டணியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விலகியிருந்தது. இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலவை காப்பாற்ற முயற்சிப்பது தவறான முன்னுதாரணம் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சாடியுள்ளது. புலிகளிடமிருந்து நாட்டை காத்த வீரனாக சுரேஷ் சலே சித்தரிக்கப்படுவதாக அது கூறியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: நான்கு மணி 38 நிமிடம் அறிவது கரவையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மிஸ்டர் ஃபெமில். சரி, டொரண்டோ ஸ்டேடியத்தில் இடம்பெற்று வருகின்ற ஜெர்மனி ஐவரி கோஸ்ட் அணிகளுக்கு இடையிலான ஃபீஃபா 2026 கால்பந்து ஆட்ட போட்டிகளை ஐவரி கோஸ்ட் ஒரு கோலோடு முன்னிலையில் இருக்கின்றது. ஜெர்மனியை பெரிதும் எதிர்பார்த்தார்கள், ஆனால் இருந்தாலும் ஐவரி கோஸ்ட் ஒரு கோலை பெற்றார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அடுத்த கோலும் புறப்பட்டிருக்கிறது, ஜெர்மனியினால் ஒரு கோல் புறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஜெர்மனியும் ஐவரி கோஸ்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று என்று சொல்லி நினைத்தால் அப்படி இல்லை, அது ஆஃப் கோல்னு சொல்லி ரெஃப்ரி சொல்லிட்டார். அதனால் ஐவரி கோஸ்ட் மாத்திரமே ஒரு கோலோடு ஆடிக்கொண்டிருக்கிறது. 38 நிமிடம் 22 வினாடிகள் முடிவடைந்த நிலையிலே ஐவரி கோஸ்ட் ஒரு கோலோடு முன்னிலை வகிக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஏஸ்டெஃப்எம் 102.7. இப்பொழுது நாங்கள் லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: லட்டிகா கோல்ஸ் மற்றும் லட்டிகா ப்ரொடக்ஷன் இணைந்து வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொராண்டோ 2026 வித் பி கனடா இவெண்ட் சென்டரில் எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கின்றது. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பிரபலங்களான தவசிலி, மீனாட்சி, மெக்னா மற்றும் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிக்கோ இவர்களோடு மேலும் திறமையான பாடகர்களான அஜீஷ், நிதர்ஷா, பிரியந்தி ஆகியோர் இணைந்து வழங்குகின்ற மாபெரும் இசை நிகழ்வு ஜூன் 27 மாலை 6 மணிக்கு கனடா இவெண்ட் சென்டர் விட்பியில் நடைபெற இருக்கின்றது.
2: $30 வரை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். குழந்தைகளுக்கு முற்றிலும் இலவசம். சீனியர்ஸுக்கு டிக்கெட் $15 மட்டுமே. 5 பேர் இணைந்து குரூப்பாக டிக்கெட் புக் பண்ணினால் 60% ஆஃபர் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். $45 டிக்கெட் கொள்வனவு செய்பவர்களுக்கு 1 கிராம் கோல்ட் $150 மட்டுமே. சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை. $1000 நகை கொள்வனவு செய்பவர்களுக்கு 1 டிக்கெட் இலவசமாக வழங்கப்பட இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் டிக்கெட் பெற லட்டிகா கோட் ஹவுஸில் வந்து லக்வீல் மூலம் ஃப்ரீ டிக்கெட்களை பெறும் வாய்ப்பையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். டிக்கெட்ஸை 35 கராச்சி டிரைவில் அமைந்துள்ள லட்சிகா கோல்ட் ஹவுஸிலும், மெஜஸ்டி சிட்டி மோலில், இஜிஏ பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும், eventbrite.ca-யிலும் பெற்றுக் கொள்ளலாம்.
1: லட்சிகா கோல்ட் ஹவுஸ் மற்றும் லட்சிகா ப்ரொடக்ஷன் அதிகாரப்பூர்வமாக வழங்குகின்ற சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொராண்டோ டிக்கெட்டுகள் இப்பொழுது பரபரப்பாக விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. ஆகவே டிக்கெட்டுகளை முன்கூட்டியே நீங்களும் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது டிக்கெட்டுகள் நாங்கள் சொன்னது போன்று $30 ஆர்வமாகி இருக்கின்றன. டிக்கெட்டுகளை 35 கொராச்சி டிரைவில் அமைந்திருக்கின்ற லட்சிகா கோல்ட் ஹவுஸிலும், மாக்கம் காஸ்கோவுக்கு அருகாமையில் லட்டிகா கோல்ட் ஹவுஸ் இருக்கின்றது, அதிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். மெஜஸ்டிக் சிட்டி மாலில், ஏஜிஏ பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும், அதே போன்று eventbrite.ca-யிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 6479965922. அத்தோடு குழந்தைகளுக்கு டிக்கெட் ஃப்ரீ என்று சொல்லியிருக்கிறார்கள். சீனியர்ஸுக்கு, முதியவர்களுக்கு டிக்கெட் $15 மட்டுமே என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 5 பேர் இணைந்து குரூப்பாக டிக்கெட் புக் பண்ணினால் 60% ஆஃப். $45 டிக்கெட் கொள்வனவு செய்பவர்களுக்கு 1 கிராம் கோல்ட் $150 மட்டுமே. அதே போன்று $1000 நகை கொள்வனவு செய்பவர்களுக்கு 1 டிக்கெட் இலவசம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது பற்றிய மேலதிகமான விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்களும் அழைக்கலாம் 6479965922.

0: 4:46 நிமிடம் அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கும் ஈஸ்ட் எஃப்எம்எல். ஃபிஃபா உலகக்கிண 2026 போட்டிகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன. டொராண்டோ ஸ்டேடியத்தில் இன்றைய நாளில் 4 மணிக்கு ஆரம்பமாகிய போட்டி என்பது ஜெர்மனி மற்றும் ஐவரி கோஸ்ட் அணிகளுக்கு இடையிலாக இடம்பெற்று வருகின்றது. 45 நிமிடங்கள் இப்பொழுது நிறைவாயிருக்கின்றன. ஹாஃப் டைம் வழங்கப்பட போகின்றது. இந்நிலையிலே ஐவரி கோஸ்ட் 1 கோலை பெற்றிருக்கின்றது. ஜெர்மனி 1 கோலை பெற்றாலும் அது கோல் அல்ல, அதை கோலாக கருத முடியாது என்று சொல்லி ரெஃபரி சொல்லிட்டார். அதன் காரணமாக அவங்க அந்த கோல் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் ஐவரி கோஸ்ட் 1 கோலை பெற்றிருக்கின்றது, முன்னணியில் இருக்கின்றது. அந்த தகவல்களை நாங்கள் அவ்வப்போது ஈஸ்ட் எஃப்எம் வாயிலாக தர உங்களுக்காக காத்திருக்கிறோம். ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அறிவது கரவேலியில் தந்தைய தினத்தை பற்றி இன்றைய நாளில் நாங்கள் கருத்துக் கொண்டிருக்கிறோம். இதை கட்சி நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரோம். இந்த நாள் தந்தைய தினம் என்பது சொல்கின்ற செய்தி, தந்தையினுடைய அன்பையும் தியாகத்தையும் நாம் அன்றாட வாழ்க்கையிலே மதிக்க வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி. தந்தைய தினம் என்பது வெறும் ஒரு நாளுக்கான கொண்டாட்டம் அல்ல, அது நமது வாழ்க்கையிலே தந்தையினுடைய பங்களிப்பை உணர்த்தி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அது எல்லோருக்குமே தெரிந்தபடியேதான். முடிவாக, தந்தை என்பது ஒரு குடும்பத்தினுடைய தலைவர், ஒரு ஆசிரியர், ஒரு நண்பர், பாதுகாவலர், ஒரு வழிகாட்டி, அதே போலவே ஊக்கம் அளிப்பவர். குடும்பத்தினுடைய ஒவ்வொரு வெற்றியின் பின்னாலும் ஒரு தந்தையினுடைய அமைதியான உழைப்பும் தியாகமும் மறைந்திருக்கும். எனவே தந்தையர் தினம் என்பது அவர்களுடைய அர்ப்பணிப்பையும் அன்பையும் கௌரவிக்கின்ற ஒரு மகத்தான நாள். நாம் அனைவரும் நமது தந்தையர்களை மதித்து அவர்களை தந்தைய தினத்தில் அவரை நாங்கள் கொண்டாடுவோம் என்று சொல்லிக்கொண்டு முட்கூட்டிய தந்தையர் தின வாழ்த்துக்களை இஸ்டெஃபம் சார்பாக, அறிவது கருவியல் நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மலை விலை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மலிவு விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளபாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்த தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 குறிப்பாக மெட்ரஸ் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்தவில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: 4:50 நிமிடம் நிகழ்ச்சியின் நிறைவுக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைய நாள் தந்தையர் தினத்தை பெரியதாக அமைந்திருந்தது அறிவது கரவேல். அதே போலவே தொடர்ச்சியாக ஜெர்மனி ஐவரி கோஸ்ட் அணிகளுக்கு இடையிலான காட்பந்தாட்ட போட்டி ஃபிஃபா 2026 போட்டியும் இடம்பெற்று வருகிறது. டொராண்டோ ஸ்டேடியத்திலே ஐவரி கோஸ்ட் 1 கோலை பெற்றிருக்கின்றது. அந்த தகவலுடன் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. தொடர்ந்து உங்களுடைய விருப்ப பாடலை இசை எக்ஸ்பிரஸ் மூலமாக கேட்கலாம். உஷா உங்களுக்கு பாடலை தருவார். 4165544040 வழியாக இணைந்து 5 முதல் 7 மணி வரை இசை எக்ஸ்பிரஸோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மற்றும் நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரைபடப்படாங்கள். உங்களுடன் சஞ்சயன், வணக்கம் நேர்களே.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20வது வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி ஜூன் 20 மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479 7071.
2: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடித்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்டியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ், ஃபுட் பேசிக் முன்பாக JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 4163711487 4163711487.
3: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1 கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் பிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்படத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ
6: 5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
1: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா July 1 புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திரத்தேரில் எழுந்தருளி விஷேட தவிழ்நாதஸ்வர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.

0: நேரம் மாலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம். நன்றி சஞ்சயன். நிகழ்ச்சியில் தொடர்வதை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்பப்பாடல்களை கேட்டு மகள் அழைக்கலாம். 4165544040. நிகழ்ச்சியில் உங்களுடன் உஷா மதன். டொரண்டோவில் இப்பொழுது 24 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. உள்ள 24 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகள முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7, eastfm அலுவலக தொடர்புகளுக்கு 4168241212 அல்லது eastfm102.7@gmail.com. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் வாகன எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. இசை எக்ஸ்பிரஸை அலங்கரிக்க வரும் முதலாவது நேயர் யார் என்று பார்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் உஷா. பபி கதைக்கிறேன்.
0: வணக்கம் பபி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறேன். நீங்க எப்படி?
0: நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம் பபி. இன்று என்ன பாடல் பபிக்கு?
1: படம் வந்து ஜமீன் கோட்டை. அதுல உன்னிமேனன் பாடின மனுச்சுட்டு தாலாட்டிலே மலர் மொட்டு கண் தூங்குது.
0: உன்னிமேனா சுவர்ணலதாவா கேட்டு பாப்போம். சரியா?
1: இல்ல, உன்னிமேனன் தான்.
0: அப்படியா? தெரியவில்லை, நானும் கேட்டு பார்த்து சொல்றேன். என்ன செய்து இருக்கீங்க பாபி?
1: இப்பதான் ஷாப்பிங் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கினு வந்தேன். நாளை ஃபாதர்ஸ் டே. இந்த ஃபாதர் இருக்குல்ல, இந்த ஃப்ரெண்ட், இந்த ஹஸ்பண்ட்க்கு ஃபாதர், அவருக்கு ஒரு டிஷர்ட் வாங்கினு வந்தேன்.
0: நிச்சயமாக எல்லோருக்காக பெறுகிறது அந்த பாடல். நன்றி பாபி, இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. நன்றி உஷா.
0: நன்றி. நீங்களும் அழைக்கலாம். 4165544040.

0: பபியின் விருப்பமாக உன்னிமேனம் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 5:06 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலுக்கு அழைக்கலாம். 4165544400 அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம், நலமா இருக்கிறோம் சொல்லகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷம். என்ன பாடல் என்று?
1: எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கின்றது. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பிரபலங்களான தவசிலி, மீனாட்சி, மிர்க்னா மற்றும் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிக்கல் இவர்களோடு மேலும் திறமையான பாடகர்களான அஜீஷ், நிதர்ஷா, பிரியந்தி ஆகியோர் இணைந்து வழங்குகின்ற மாபெரும் இசை நிகழ்வு ஜூன் 27 மாலை 6 கனடா இவெண்ட் சென்டர் விட்பியில் நடைபெற இருக்கின்றது. அதிகாரப்பூர்வமாக வழங்குகின்ற சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொராண்டோ டிக்கெட்டுகள் இப்பொழுது பரபரப்பாக இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. ஆகவே டிக்கெட்டுகளை முன்கூட்டியே நீங்களும் பெற்றுக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சி தொடர்பான தகவல்கள் மற்றும் டிக்கெட் முன்பதிவுகளுக்கு லாட்டிகா ப்ரொடக்ஷன்ஸின் அறிவிப்புகள் மற்றும் விற்பனை மையங்களை மட்டுமே நாடுமாறு லாட்டிகா கோல்ட் ஹவுஸ் மற்றும் லாட்டிகா ப்ரொடக்ஷன் நிறுவனத்தினர் அன்புடன் அறிவித்திருக்கின்றார்கள். நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது போன்று டிக்கெட் $30 முதல் ஆரம்பமாகின்றன. சீனியர்ஸுக்கு முதியவர்களுக்கு டிக்கெட் $15 மட்டுமே என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு டிக்கெட் ஃப்ரீ, முற்றிலும் இலவசம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
2: டிக்கெட்ஸ்களை நீங்கள் 35 கிராஜ் டிரைவில் அமைந்துள்ள லாட்டிகா கோல்ட் ஹவுஸிலும் மார்க்கம் கோஸ்கோவுக்கு அருகாமையில் அமைந்திருக்கிறது. மெஜஸ்டி மோலில் இஜிஏ பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும் இவன் பிரைட் டாட் சியிலும் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு
1: 6 இணைந்து வழங்குகின்ற மாபெரும் இசை நிகழ்வு ஜூன் 27 மாலை 6 கனடா இவன் சென்டர் விட்பியில் நடைபெற இருக்கின்றது. நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம், டிக்கெட் மிகவும் பரபரப்பாகவும் மும்முரமாகவும் இங்கே விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. டிக்கெட்டுகளை நீங்கள் 35 கொலாச்சி டிரைவில் அமைந்திருக்கின்ற லாட்டிகா கோல்ட் ஹவுஸிலும் அமார்க்கம் கோஸ்கோவுக்கு அருகாமையில் தான் லாட்டிகா கோல்ட் ஹவுஸ் இருக்கின்றது. அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் மெஜஸ்டி சிட்டி மாலில் ஏஜிஏ பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும் அதே போன்று இவன் பிரைட் டாட் சிஏயிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு அழைக்கலாம் 6479965922 6479965922.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமட் தம்சீன்,
3: 437-860-7002 437-860-7002. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள்.

0: வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS College
1: 416-292-2455. இசையமைப்பாளர் வித்யா சாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டவன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 4167-1256-1200.
2: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
3: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
4: மேலும் 5:17 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப் எம் எல் இசி எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகளெல்லாம் அழைக்கலாம். 4165544-0040. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம் ஜசோ, எப்படி இருக்கீங்க? சந்தோஷம் சந்தோஷம், நன்றி ஜசோ. என்ன பாடல் என்று சந்திப்பில் மாபெரும் செயல் இந்த ஆண்டின் புதிய வரவுகளான ஃபேன்சி சாரி ஃப்ரம் 1499, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் 1999, ஆர்ட் சில்க் சாரி $2,435, சாஃப்ட் சில்க் மைசூர் சில்க் சாரி $35, பியூர் மிக்ஸ் சாரி ஃப்ரம் $50, காஞ்சிபுரம் சாரி ஃப்ரம் $100, சல்வார், ஹவுஸ் கோட், லேடிஸ் டாப், லேடிஸ் ஸ்கர்ட், லேடி பாய்ஸ் குருதா ஃப்ரம் $3,425. இன்னும் பல ஆடைகளை 30-80% வரை கழிவு விலையில் பெற இன்றும் நாளையும் அரிய வாய்ப்பு. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 18, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், பூக்கோடை ஃபாரஸ்டுக்கு அருகில், 647-406-7736. 647-406-7736.

0: ஜாசோவின் விருப்பமாக மஜ்னு திரைப்படத்தின் தொழில் தோய்ந்தது. அந்த பாடல் நேரம் 5:23 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப் எம் எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழைக்கலாம். 4165544040 அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் மாதல் கரன் கேட்கிறேன்.
0: கரன், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறேன் சகோதரி, நீங்க நலமா?
0: நாங்க நலமா இருக்கிறோம். மாதகள் எப்படி இருக்கிறது?
1: நல்லா இருக்குது.
0: சரி, சந்தோஷம். என்று கரனுக்கு என்ன பாடல்?
1: எனக்கு ரெட்டால் குடி படத்துல இருந்து ராஜராஜ சோழன் அந்த பாடலுக்கு போகணும்.
0: நிச்சயமாக உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4165544040 தந்திய தின வாழ்த்துக்களுடன் தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் தந்திய தின கொண்டாட்டம். இன்றும் நாளையும் தந்திய தினத்தை முன்னிட்டு செய்கோழி சேதாரம் இல்லாமல் நகைகளை வாங்குங்கள். நகை சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் கோயின், தங்க சங்கிலி அல்லது கை சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையும் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். இப்போது $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 416-900-4599 கேட்டுக்கொண்டிருப்பதே வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. கோடைகாலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. கோடைகாலத்தை வரவேற்கும் வகையிலும் நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கியிருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினரை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
3: East FM, Tamil, Seedigal.
4: லெபனான் மீதான ஸ்ரேலின் தாக்குதலை காரணம் காட்டி ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. எனினும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் திட்டமிட்டபடி நாளை சுவிட்சர்லாந்தில் ஆரம்பமாகும் என மத்தியஸ்த நாடுகள் கூறியுள்ளன. ஈரானின் பேச்சுவார்த்தை குழுவும் சுவிட்சர்லாந்து பயணித்துள்ளது. கனடாவிலிருந்து பெருமளவு போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்டதாக டிரம்ப் நிர்வாகம் முன்வைக்கும் குற்றச்சாட்டு அமெரிக்க எல்லை பாதுகாப்பு பிரிவின் தரவுகளை முரணாக உள்ளதென கனடிய ஃபென்டல் தடுப்பு விசேட கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கனடிய அமெரிக்க எல்லையின் வெறும் 450 கிராம் ஃபென்டல் மாத்திரமே பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் 358 கிலோ ஃபென்டல் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அமெரிக்க எல்லை பாதுகாப்பு பிரிவின் தரவுகள் கூறுவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் நிதி நிலைமைகள் தொடர்பில் அண்மையில் நிதியமைச்சர் மேரி வில்சன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை கவனம் பெற்றுள்ள நிலையில் மின்சாரத்துறை குறித்த வெள்ளி அறிக்கையும் விரைவில் வெளியாகும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பல ஊழல்களில் தொடர்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதேவேளை செந்தில் பாலாஜியின் வீட்டில் போலீசார் இன்று திடீர் விசாரணைகளை நடத்தியுள்ளமை பரபரப்பையாகியுள்ளது. இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் இன்றைய தினம் நேரடி சந்திப்பு இடம்பெற்றதாக செய்திகள் கூறுகின்றன. மிகவும் ரகசியமாக பேணப்பட்ட இந்த சந்திப்பு கொழும்பில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட இல்லத்தில் இடம்பெற்றதாக அறிய
3: முடிகின்றது.

0: நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca.
2: நேரம் 5:35 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளை அழைக்கலாம். 4165544040 அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் உஷா, எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்க நிலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நல்ல சுகத்தோட இருக்கிறேன். நான் இல்ல தம்பியர் இல்ல இருக்கும் முதல்ல கண் தம்பியர் தின வார்த்தைகளை சொல்லிட்டு.
2: நன்றி ரோஹிணி, சொல்லுங்க.
3: என்னென்ன அவையிலும் இந்த ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் வர்ணித்து திருப்பினோம் என்ற ஒரு பாட்டை இந்த அவைக்காக தெரிவு செய்வோம் என்று நினைச்சு முழுமதி அவளது முகமாகும் என்ற பாடலை கேட்க விரும்புகிறேன்.
2: நிச்சயமாக தந்தையர்களாக வருகின்றது இந்த பாடல். நன்றி ரோஹிணி.
3: நன்றி,
2: வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4165444040 இந்த நேரத்தில் லட்டிகா புரொடக்ஷன் தெரிந்த தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
4: லட்டிகா கோல்டர்ஸ் மற்றும் லட்டிகா ப்ரொடக்ஷன் இணைந்து வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொராண்டோ 2026 வித் பி கனடா இவெண்ட் சென்டரில் எதிர்வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கின்றது. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பிரபலங்களான தவசீலி, மீனாட்சி, மிர்னா மற்றும் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிக்கில் இவர்களோடு மேலும் திறமையான பாடல்களான அஜீஷ், நிதர்ஷா, பிரியந்தி ஆகியோர் இணைந்து வழங்கும் மாபெரும் இசை நிகழ்வு ஜூன் 27ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கனடா இவெண்ட் சென்டர் விட்பியில் நடைபெற இருக்கின்றது.
5: $30 வரை இருக்கின்றது குழந்தைகளுக்கு டிக்கெட் முற்றிலும் இலவசம். சீனியர்ஸுக்கு டிக்கெட் $15 மட்டுமே. 5 பேர் இணைந்து குரூப்பாக டிக்கெட் புக் பண்ணினால் 60% ஆஃபில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். $45 டிக்கெட் கொள்வனவு செய்பவர்களுக்கு 1 கிராம் கோல்டு $150 மட்டுமே. $1000 நகை கொள்வனவு செய்பவர்களுக்கு 1 டிக்கெட் இலவசம்.
4: 35 கொராச்சி டிரைவில் அமைந்திருக்கின்ற லட்டிகா கோல்டு ஹவுஸ் டிக்கெட் வாங்குவோருக்கு 1 கிராம் தங்கம் $150 கொள்வனவு செய்யும் ஆஃபர் கூட இங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அத்துடன் லட்டிகா கோல்டு ஹவுஸின் அதிர்ஷ்ட சக்கரம் மூலமாக இலவச டிக்கெட்டுகளையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டட் பிரைஸோ டிக்கெட்டுகளையும் வெல்லும் வாய்ப்பு கூட உங்களுக்காக இருக்கிறது. ஆகவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மட்டுமே இந்த விசேட சலுகைகள் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறன. ஆகவே இது பற்றிய மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அழைக்கலாம். 6479996 5992 2 6479996 5992 2.
5: எதிர்வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விபி கனடா இவெண்ட் சென்டரில் மிக பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கின்றது. நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற மாதிரி டிக்கெட் எல்லாம் $30 இருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். குழந்தைகளுக்கு டிக்கெட் முற்றிலும் இலவசம். சீனியர்ஸுக்கு டிக்கெட் $15 மட்டுமே.
4: டிக்கெட்டுகள் பரபரப்பாக விற்பனை ஆகி கொண்டிருக்கிறேன். ஆகவே டிக்கெட்டுகளை முன்கூட்டியே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். லட்டிகா கோல்டு ஹவுஸ் மற்றும் லட்டிகா ப்ரொடக்ஷன் அதிகாரப்பூர்வமாக வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொராண்டோ நிகழ்ச்சி தொடர்பான தகவல்கள் மற்றும் டிக்கெட் முன்பதிவுகளுக்கு லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸின் அறிவிப்புகள் மற்றும் விற்பனை மையங்களை மட்டுமே நாடுமாறு லட்டிகா கோல்டு ஹவுஸ் மற்றும் லட்டிகா ப்ரொடக்ஷன் நிறுவனத்தினர் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் சொல்வது போன்றுதான், டிக்கெட் $30 இருந்து ஆரம்பிக்கின்றன. குழந்தைகளுக்கு டிக்கெட் ஃப்ரீ, அது மட்டுமல்லாமல் சீனியர்ஸுக்கு முதியவர்களுக்கு டிக்கெட் $15 மட்டுமே. நீங்கள் டிக்கெட்டுகளை 35 கராச்சி டிரைவில் அமைந்திருக்கின்ற லட்டிகா கோல்டு ஹவுஸிலும் மார்க்கம் கோஸ்கோவுக்கு அருகாமையில் தான் லட்டிகா கோல்டு ஹவுஸ் இருக்கின்றது. அங்கே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அல்லாவிட்டால் மெஜஸ்டிக் சிட்டி மாலில் AGA பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும் இவன் bright.ca பெற்றுக் கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 6479965922 6479965922.

0: இசையின் விருப்பமாக ஜோதா அக்பர் திரைப்படத்தின் தொழில் தோய்ந்தது அந்த பாடல் நேரம் நான் 5:43 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளை அழைக்கலாம். 4165544040 அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க? பத்மநாதன். எப்படி இருக்கீங்க?
1: சோமா இருக்கும். ஒரு மரணம் விட்டு போய் கொண்டிருக்கிறேன்.
0: சரி, அந்த நேரத்துல ஒரு பாட்டு அப்படியா?
1: என்ன செய்ய, இந்த தந்தையார் ஞாபகத்துக்கு பொங்குடி மக்களின் தந்தையாருக்கு கட்சியை பார்க்க வேண்டிய அதுக்கு ஒரு பாட்டு போடும்.
0: நிச்சயமாக தெய்வங்கள் எல்லாம் தோற்று போகும் உங்களுக்காக வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4165444040. அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஒஷவாவில் இன்று கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகமாகிறது சிந்து கிச்சன். முதன் முதலாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழி பொரியல், கோழிச்சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பாட்கறி என 10 வகையான மீட் கறிகளுடன் பிவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல், வல்வெட்டித்துறை ஸ்டைல் கோழிப்புக்கை, சிக்கன் அல்லது லேம்ப் பிரியாணி வகைகள், கொத்து ரொட்டி வகைகள் என இன்னும் ஏராளமான உணவுகள் விருந்தாக வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் பெறலாம். ஸ்காப்ரோ மார்க்கம் டூரம் பகுதிகளுக்கு டெலிவரியும் வழங்கப்படும். இன்று முதல் இலக்கம் 5304 ஹார்மோனி ரோட் நார்த் ஒஷவாவில் கோலாகலமாக ஆரம்பித்துள்ள சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். 6472709 6472709 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.

0: பத்மநாதனின் விருப்பமாக ஒளித்தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 5:48 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகளை அழைக்கலாம். 416-554-4040. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சாக்கா.
0: வணக்கம் கேசவன், எப்படி இருக்கீங்க?
1: நீங்க நல்லமா இருக்கிறோம்.
0: உங்களுக்காக தடம் திரைப்படத்தில இருந்து பாடல் வருகின்றது. நன்றி கேசவன் இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி நன்றி அக்கா. நீங்கள் நிலைமை இறங்கோ வாழ்த்துக்கள். நன்றி
0: நன்றி நன்றி. நீங்களும் அழைக்கலாம். 416-554-4040. விறுவிறுப்பாக டொரண்டோ ஸ்டேடியத்தில் ஜெர்மனிக்கும் ஐவரி கோஸ்டுக்கும் அணிகளுக்கு இடையிலான கால்பந்து விளையாட்டுப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஐவரி கோஸ்ட் ஒரு கோலை பெற்றிருந்த நிலையில் இப்பொழுது ஜெர்மனும் ஒரு கோலை பெற்றிருக்கின்றது. இணையத்தில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மலிவு விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கிறது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளவாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளவாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட கவலைப்படுத்த வேலை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 குறிப்பாக மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டு அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக் கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்படுத்தவில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 9 ஃபின்ச்டீன் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 816-817-5060. You are in good hands with Allstate.
2: Camsonics security camera இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய security camera, security glass door films, two-way audio systems, alarm system, color night vision, 24 hours audio video recording வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. Camsonics 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 647-302-5748 647-302-5748 camsonics.com.
3: காலம் தரும் நாயகனே.
4: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம். ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம். ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா. ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா. ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா. ஜூலை 3 வெள்ளி சப்பரம். ஜூலை 4 சனி தேர் திருவிழா. ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம். ஜூலை 6 திங்கள் பூங்காவனம். ஜூலை 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் 3411 மெக்னிக்கல் அவென்யூ காபரோ. 416-299-9955.
5: Welcome to New Ocean Supermarket.
6: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருறேன்.
7: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்க,
6: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
7: மீன் இறைச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
6: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
7: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுண்டு பாத்தீங்களா?
8: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ.
9: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719.

0: நேரம் 6 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளை அழைக்கலாம். 4165544040 டொரண்டோல் இப்பொழுது 24 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. உடலில் 24 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை ஈஸ்டெஃபன்.ca ஊடாக கேட்டு மகள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃபன் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃபன் 102.7, ஈஸ்டெஃபன் அலுவலக தொடர்புகளுக்கு 4168241212 அல்லது ஈஸ்டெஃபன் 102.7@gmail.com.
1: வாகன எரிபொருளின் விலை நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவித மாற்றமும் இல்லை.

0: நேரம் 6:06 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்ட மகள் அழைக்கலாம். 4165544400 அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் உடுப்பட்டி ராஜா ஈஸ்வரமுடாக.
0: உடுப்பட்டி ராஜா எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நல்லா தோட்டம் செய்து கொண்டு விடுமுறை நாள் தானே அப்பா ஆட செய்யணும் நாளைக்கு. அதை வச்சு மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக அப்பா நம்மடம் இல்லை இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பேன். நான் நலம், நீங்கள் நலமோ?
0: நலமா இருக்கிறோம், சந்தோஷம். என்று என்ன பாடல்?
1: அப்பாவை நினைச்சு தான் எனக்கு பிடிப்போம். நாமளும் தோட்டக்காரர் ஊரில் ஆளாதா ஹண்டா அப்பனுக்கு வணக்கம் என்ற பாடு படுத்தி
0: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நிச்சயமாக பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இணையத்தில் நாங்கள் லட்டிகா புரொடக்ஷன் வழங்கும் தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: லட்டிகா கோல்டர்ஸ் மற்றும் லட்டிகா புரொடக்ஷன் இணைந்து வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொராண்டோ 2026 வித் பி கனடா இவெண்ட் சென்டரில் எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கிறது. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பிரபலங்களான தவசிலி, மீனாட்சி, மெக்னா மற்றும் சூப்பர் சிங்கர் டாட்டோ வினர் நிக்கில் இவர்களோடு மேலும் திறமையான பாடல்களான அஜீஷ், நிதர்ஷா, பிரியந்தி ஆகியோர் இணைந்து வழங்கும் மாபெரும் இசை நிகழ்வு ஜூன் 27 மாலை 6 கனடா இவெண்ட் சென்டர் விட்பியில் நடைபெற இருக்கின்றது.
3: டிக்கெட் $30 இருந்து $100 வரை, குழந்தைகளுக்கு டிக்கெட் ஃப்ரீ, சீனியர்ஸுக்கு டிக்கெட் $15 மட்டுமே. 5 இணைந்து குரூப்பாக டிக்கெட் புக் பண்ணினால் 60% ஆஃபில் நீங்கள் டிக்கெட் செய்ய பெற்றுக் கொள்ள முடியும். $45 டிக்கெட் கொள்வனவு செய்பவர்களுக்கு 1 கோல்ட், $150 மட்டுமே, சம் கண்டிஷன்ஸ்மே அப்ளை. $1000 நகை கொள்வனவு செய்பவர்களுக்கு 1 டிக்கெட் இலவசம். நீங்கள் நேரடியாக வரலாம். டிக்கெட்டை பெறுவதற்கு 35 கராச்சி டிரைவில் அமைந்துள்ள லட்டிகா கோல்ட் ஹவுஸிலும் மார்க்கம் பொஸ்புக்கு அருகாமையில் அமைந்திருக்கின்றது. அடுத்து மெஜஸ்டிக் சிட்டி மோலில் ஏஜி பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும் இவன் பிரைட் டாட் சியிலும் பெற்றுக்கொள்ளலாம்.
2: அதுடன் லட்டிகா கோல்ட் ஹவுஸின் அதிர்ஷ்ட சக்கரம் மூலமாக இலவச டிக்கெட்டுகளையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டட் பிரைஸோ டிக்கெட்டுகளையும் வெல்லும் வாய்ப்பு கூட உங்களுக்கு காத்திருக்கின்றது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மட்டுமே இந்த விஷேட சலுகைகள் உங்களுக்காக இவர்கள் வழங்குவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஜெனரல் டிக்கெட் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மாத்திரமே இருக்கின்றன. ஆகவே டிக்கெட்டுகள் கூட இங்கே மும்முரமாக பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய டிக்கெட்டுகளை நீங்கள் தான் முந்திக் கொள்ள வேண்டும். நீங்களும் நேரடியாக இங்கே வர முடியும். இங்கே 35 கராச்சி டிரைவில் அமைந்திருக்கின்ற லட்டிகா கோல்ட் ஹவுஸில் கூட டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மார்க்கம் கொஸ்கோவுக்கு அருகாமையில் தான் லட்டிகா கோல்ட் ஹவுஸ் இருக்கின்றது. எல்லாவிட்டால் மஜஸ்டிக் சிட்டி மாலில் ஏஜிஏ பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும் இவெண்ட் பிரைட் டாட் சிஏயிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு அழைக்கலாம் 6479965922. லட்டிகா கோல்ட் ஹவுஸ் மற்றும் லட்டிகா புரொடக்ஷன் அதிகாரப்பூர்வமாக வழங்குகின்ற சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொராண்டோ. நீங்களும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். நிகழ்ச்சி தொடர்பான தகவல்கள் மற்றும் டிக்கெட் முன்பதிவுகளுக்கு லட்டிகா புரொடக்ஷன்ஸின் அறிவிப்புகள் மற்றும் விற்பனை மையங்களை மட்டுமே நாடுமாறு லட்டிகா கோல்ட் ஹவுஸ் மற்றும் லட்டிகா புரொடக்ஷன் நிறுவனத்தினர் இப்பொழுது ஒரு அன்பு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், டிக்கெட் $30 முதல் ஆரம்பமாகின்றன. குழந்தைகளுக்கு டிக்கெட் ஃப்ரீ, அது மட்டுமல்லாமல் சீனியர்ஸுக்கு டிக்கெட் $15 மட்டுமே என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 6479965922. 6479965922.

0: புடுப்பட்டியூர் ராஜாவின் விருப்பமாக சங்க மந்திரி பிரதந்தொழி தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 6:12 கேட்டுக்கொண்டிருப்பது வி கேண்டி ஸ்டெஃபெமெல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளை அழைக்கலாம். 4165544040. அடுத்த நீர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் விஜய், எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும்
0: நிலமா இருக்கிறோம் விஜய். சரி, என்ன செய்து இருக்கீங்க? உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. கலந்து சிறப்பித்ததற்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4165544040. அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஒஷவாவில் இன்று கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகமாகிறது சிந்து கிச்சன். ஃபிஷ் கறி, ஃபிஷ் சொதி, ஃபிஷ் புளித்தியல், ஃபிஷ் பொரியல், ஷ்ரிம்ப் குழம்பு, ஷ்ரிம்ப் புயானம், ஷ்ரிம்ப் பொரியல், கணவாய் கறி, எக் குழம்பு வித் கருவாடு, எக் பாட் கறி வித் கருவாடு என 10 வகையான சீ ஃபுட் கறிகளுடன் வல்வெட்டித்துறை ஸ்டைலில் சீ ஃபுட் சாப்பாட்டு பார்சல். விவிடி ஸ்டைல் கோழிப்பூக்கை, சிக்கன் அல்லது லம் பிரியாணி, கொத்துரொட்டி, இன்னும் பல வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டரும் செய்து கொள்ளலாம். ஸ்காப்ரோ, மார்க்கம், டூரம் பகுதிகளுக்கான டெலிவரியும் வழங்கப்படும். சைவம் மற்றும் அசைவ கேட்டரிங் சேவைகளுடன் பெற்றுக்கொள்ளலாம். இன்று முதல் இலக்கம் 5304 ஹார்மோனி ரோட், நார்த் ஒஷவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட், 6477102709. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்பப்பாளர்களை கேட்டு மகளை அழைக்கலாம். 4165544040.
2: பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: விஜயின் விருப்பமாக தங்க மீன்கள் திரைப்படத்திலிருந்து ஒளித்தொய்ந்த அந்த பாடல். நேரம் 6:18 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழைக்கலாம். 416-554-4040. விறுவிறுப்பாக டொரண்டோ ஸ்டேடியத்தில் இடம்பெற்று இருந்த ஜெர்மனுக்கும் ஐவரி கோஸ்டுக்கும் இடையிலான கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் ஜெர்மன் 2 கோல்களை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டி 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இந்த இதில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரந்த தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மலிவு விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கிறது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளவாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளவாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349 உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக் கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128 4128.
3: ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர் மடை. கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர். இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421 416-626-8421.
6: ஸ்கார்ப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
7: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
6: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
7: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
6: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்வீட் 6A, ஸ்கார்ப்ரோ. 416-649-6388.
8: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் E-Step 102.7.
9: நேரம் 6:29 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசி எக்ஸ்பிரஸ். தொடர்ந்து 7 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள அழைக்கலாம். 416-554-4040. ஊர் உங்கள் ஊர் ஒன்றுகூடல், பாடசாலை ஒன்றுகூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.
8: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் E-Step 102.7.
10: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
9: ஈரான் போர் கனடாவில் ஏற்படுத்திய எரிபொருள் விலை உயர்வுகள் மே மாதத்துக்கான பணவீக்கத்தையும் அதிகரிக்கும் என கனடிய புள்ளி விவரியல் திணைக்கழகம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு முக்கிய பங்காற்றியதை அடுத்து கனடாவின் ஏப்ரல் மாதத்துக்கான பணவீக்கம் 0.4% அதிகரித்து 2.8% எட்டியிருந்தது. கனடாவின் தேசிய பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள், வரலாற்று சின்னங்கள் போன்றவற்றை இலவசமாகவோ குறைவான கட்டணத்திலேயோ மக்கள் பார்வையிட வழிவகுக்கும் கனடா ஸ்ட்ராங் பாஸ் இவ்வாண்டு மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளது. செப்டம்பர் 7 வரை இச்சலுகை நடைமுறையில் இருக்கும். கடந்த ஆண்டு முதன்முறையாக இந்த கனடா ஸ்ட்ராங் பாஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் கனடாவின் அருங்காட்சியகங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்களுக்கான மக்கள் வருகை 15% அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தாவேகா ஆட்சியமைக்க முஸ்லீம் லீக் ஆதரவளித்த நிலையில் அதற்கு ஒரு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தாம் எதிர்பார்க்காத அங்கீகாரத்தை முதலமைச்சர் விஜய் தந்ததாக முஸ்லீம் லீக் தலைவர் ஹாதர் மெய்தீன் தெரிவித்துள்ளார். தாவேகாவுக்கு ஆதரவளித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அண்மையில் திமுக கூட்டணியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விலகியிருந்தது. இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் செலாவை காப்பாற்ற முயற்சிப்பது தவறான முன்னுதாரணம் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சாடியுள்ளது. புலிகளிடமிருந்து நாட்டை காத்த வீரனாக சுரேஷ் செலே சித்தரிக்கப்படுவதாக அது கூறியுள்ளது.
10: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
11: Weekend, East FM 102.7.

0: வச்சு திரைப்படத்தில் தொழில் தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 6:06 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளை அழைக்கலாம். 4165544400 இந்த நேரத்தில் நாங்கள் லக்டிகா ப்ரொடக்ஷன் தரும் தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: லட்டிகா கோல்டர்ஸ் மற்றும் லட்டிகா ப்ரொடக்ஷன் இணைந்து வழங்குகின்ற சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொராண்டோ 2026 வித் பி கனடா இவெண்ட் சென்டரில் எதிர்வரும் June 27 சனிக்கிழமை மாலை 6 பிரமாண்டமாக இடம்பெற இருக்கின்றது. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பிரபலங்களான தவசிலி, மீனாட்சி, மேக்னா மற்றும் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிக்கல் இவர்களோடு மேலும் திறமையான பாடகர்களான அஜீஷ், நிதர்ஷா, பிரியந்தி ஆகியோர் இணைந்து வழங்குகின்ற மாபெரும் இசை நிகழ்வு June 27 மாலை 6 கனடா இவெண்ட் சென்டர் விக்பியில் நடைபெற இருக்கின்றது.
2: டிக்கெட் $30 வரை குழந்தைகளுக்கு டிக்கெட் ஃப்ரீ. சீனியர்ஸுக்கு டிக்கெட் $15 மட்டுமே. 5 இணைந்து குரூப்பாக டிக்கெட் புக் பண்ணினால் 60% ஆஃபர் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். $25 டிக்கெட் கொள்ளவர்களுக்கு 1 கோல்ட், $150 மட்டுமே. சம் கண்டிஷன்ஸ் அப்ளை. $1000 நகை கொள்வனவர் செய்பவர்களுக்கு 1 டிக்கெட் இலவசம். நீங்கள் நேரடியாகவும் டிக்கெட்களை பெறலாம். 35 கராச்சி டிரைவில் அமைந்துள்ள லட்டிகா போட் ஹவுஸிலும் மார்க்கம் அருகாமையில் அமைந்திருக்கின்றது. மெஜஸ்டி மோலில் ஏஜிஏ பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும் eventbrite.com நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 6479965922.
1: லட்டிகா கோல்டர்ஸ் மற்றும் லட்டிகா ப்ரொடக்ஷன் அதிகாரப்பூர்வமாக வழங்குகின்ற சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொராண்டோ டிக்கெட்டுகள் இப்பொழுது மிகவும் பரபரப்பாக விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே டிக்கெட்டுகளை முன்கூட்டியே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது போன்று டிக்கெட்டுகளின் விலை $30 முதல் ஆரம்பமாகி இருக்கிறது. டிக்கெட்டுகளை 35 கொராட்சி டிரைவில் அமைந்திருக்கின்ற லட்டிகா கோல்ட் ஹவுஸில் மாக்கம் கஸ்கோவுக்கு அருகாமையில் தான் லட்டிகா கோல்ட் ஹவுஸ் இருக்கின்றது. அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாவிட்டால் மெஜஸ்டிக் சிட்டி மாலில் ஏஜிஏ பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும் eventbrite.ca நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு 6479965922. குழந்தைகளுக்கு டிக்கெட் ஃப்ரீ. அதே போன்று சீனியர்ஸுக்கு டிக்கெட், முதியவர்களுக்கு டிக்கெட் $15 மட்டுமே என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். 5 இணைந்து குரூப்பாக டிக்கெட் புக் பண்ணினால் 60% ஆஃப். அதே போன்று $45 டிக்கெட் கொள்வனவு செய்பவர்களுக்கு 1 கோல்ட், $150 மட்டுமே என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். $1000 நகை கொள்வனவு செய்பவர்களுக்கு 1 டிக்கெட் இலவசம். அதே போன்று நேரடியாக லட்டிகா கோல்ட் ஹவுஸில் வந்து லக்கி வீல் மூலம் ஃப்ரீ டிக்கெட்டுகளும் அதே போன்று டிஸ்கவுண்டிலும் நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை இவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த திங்கட்கிழமை வரை மட்டுமே இந்த அரிய வாய்ப்பும் இந்த விஷேட சலுகைகளும் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே நீங்களும் மேலதிக விவரங்களுக்கு அழைக்கலாம். 6479965922.

0: பஞ்சாயத்து திருப்பதன் தொழில் இந்த பகல் நேரம் 6:44 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டுமகள் அழைக்கலாம். 4165544400. தந்தைய தின வாழ்த்துக்களுடன் தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லர் தரும் தந்தைய தின கொண்டாட்டம். இன்றும் நாளையும் தந்தைய தினத்தை முன்னிட்டு செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகைகளை வாங்குங்கள். நகை சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையும் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். இப்போது 5000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 4169004599 நேரம் 6:45 இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மளிகை விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கிறது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளபாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிய விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி போம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி போம் மேட்ரஸினை நீங்கள் $349 குறிப்பாக மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி போம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டு அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக் கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இலக்கம் 9 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: நேரம் 6:47 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் கண்ணா பேசுறேன். நீங்க நல்லமா இருக்கீங்களா?
0: நாங்க நல்லமா இருக்கிறோம் கண்ணன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்லமா இருக்கிறோம்,
0: சந்தோஷம். சரி கண்ணனுக்கு இன்று என்ன பாடல்?
2: பாடல் உயிரே படத்துல இருந்து தைய தைய அந்த பாட்டு.
0: சரி பாடல் போடுறோம், நீங்க டான்ஸ் ஆடுங்க சரியா?
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். லட்டிகா கோல் ஹவுஸ் வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொரண்டோ June 27 6:00 பிபி கனடா இவெண்ட் சென்டரில் தவசீலி, மீனாட்சி, நிகில், மேக்னா மற்றும் அஜீஷ் நிதர்ஷனா பிரியந்தி பங்கேற்கும் இனிய மாலை பொழுது. டிக்கெட் $30 முதல் $100 வரை. ஃப்ரீ ஃபோர் கிட்ஸ், சீனியர்ஸுக்கு $15. 30 கராச்சி ரயில் அமைந்துள்ள லட்டிகா கோல் ஹவுஸில் டிக்கெட்டை வாங்குவோருக்கு 1 கிராம் தங்கம் $150 கொள்வன செய்யும் ஆஃபர். அத்துடன் அஷ்ட சக்கரம் மூலமாக இலவச டிக்கெட்டுகளையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பிரைஸில் டிக்கெட்டுகளையும் வெல்லும் வாய்ப்பு. எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மட்டுமே இந்த சலுகைகள். 6479956592 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். இந்த பாலுடன் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றது. 7 மணிக்கு நீங்கள் ஸ்டார் நைட்டுடன் இணைந்திருக்கலாம். மீண்டும் நாளை இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் 5 மணியிலிருந்து 7 மணி வரை 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். இன்று கலந்து சிறப்பித்த அத்தனைகளுக்கும் அவரது நன்றிகளும் பாராட்டுகளும்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165085052 அங்குதான் விரும்பி போவினம்.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield, Ikumidayal, Ingu Mattume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangahirar, 416-299-1020.
4: Master Productions, Mattum She Shop Entertainment, Pirmayudan, Valangum, Anirudh XV, Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 ஆம் தேதி

0: மாபெரும் இன்னிசை இரவு டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப் எம் 102.7. பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுதே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551. 416-558-2551.

நேரம் இரவு 7:01 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சியில் தொடர்வது ஸ்டார் நைட். தொடர்ந்து நீங்கள் எங்களுடன் 9 வரை இணைந்திருக்கலாம். நம் நாட்டு கலைஞர்கள் பாடிய பாடல் தர உங்களுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகள முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7, eastfm அலுவலக தொடர்புகளுக்கு 4168241212 அல்லது eastfm102.7@gmail.com. டொரண்டோவில் இப்பொழுது 23°C ஆக இருக்கிறது. 23 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எதுவித மாற்றமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய ஸ்டார் நைட்டை அலங்கரிக்கவிரும் முதலாவது பாடலுடன் சாருமதி விவி பிரசன்னா.

ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

0: சிவகுமார் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:10 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இந்த நேரத்தில் நாங்கள் லட்டிகா புரொடக்ஷன் தரும் தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: லட்டிகா கோல்ட் ஹவுஸ் மற்றும் லட்டிகா புரொடக்ஷன் இணைந்து வழங்குகின்ற சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொராண்டோ 2026 வித் பி கனடா இவென்ட் சென்டரில் எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கின்றது. விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸ் பிரபலங்களான தவசிலி, மீனாட்சி, மெக்னா மற்றும் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிக்கில் இவர்களோடு மேலும் திறமையான பாடல்களான அஜீஷ், நிதர்ஷா, பிரியந்தி ஆகியோர் இணைந்து வழங்குகின்ற மாபெரும் இசை நிகழ்வு ஜூன் 27 மாலை 6 கனடா இவென்ட் சென்டர் விட்பியில் நடைபெற இருக்கின்றது.
2: $30 வரை குழந்தைகளுக்கு டிக்கெட் ஃப்ரீ, சீனியர்ஸுக்கு டிக்கெட் $15 மட்டுமே. 5 இணைந்து குரூப்பாக டிக்கெட் புக் பண்ணினால் 60% ஆஃப் நீங்கள் டிக்கெட் பே பெற்றுக் கொள்ள முடியும். $45 டிக்கெட் கொள்முதல் செய்பவர்களுக்கு 1 கோல்ட் $150 மட்டுமே, சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை. $1000 நகை கொள்வரவு செய்பவர்களுக்கு 1 டிக்கெட் இலவசம். நீங்கள் நேரடியாக வரலாம் 35 கராச்சி டிரைவில் அமைந்துள்ள லட்டிகா கோல்ட் ஹவுஸிலும், மார்க்கமென் காஸ்கோவுக்கு அருகாமையில் இருக்கின்றது. மெஜஸ்டிக் சிட்டி மோலில் ஏஜிஏ பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும் இவன் பிரைட் டாட் சியிலும் நீங்கள் டிக்கெட்ஸை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் தொலைபேசி இலக்கம் 6479965922.
1: லட்டிகா கோல்ட் ஹவுஸ் மற்றும் லட்டிகா புரொடக்ஷன் அதிகாரப்பூர்வமாக வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொராண்டோ டிக்கெட்டுகள் பரபரப்பாக விற்பனை ஆகிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே டிக்கெட்டுகளை முன்கூட்டியே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். $30 இருந்து டிக்கெட்டுகள் ஆரம்பமாகின்றன. டிக்கெட்டுகளை நீங்கள் 35 கராச்சி டிரைவில் அமைந்திருக்கின்ற லட்டிகா கோல்ட் ஹவுஸில், மார்க்கம் காஸ்கோவுக்கு அருகாமையில் லட்டிகா கோல்ட் ஹவுஸ் இருக்கின்றது. இங்கே நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். அல்லாவிட்டால் மெஜஸ்டிக் சிட்டி மாலில் ஏஜிஏ பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும் அதே போன்று இவென்ட் பிரைட் டாட் சியிலும் நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். விவரங்களுக்கு 6479965922. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் இங்கே பங்கு பெற்று இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கனேடிய பாடகர்கள் கூட பங்கு பெற்று இருக்கின்றார்கள். சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொராண்டோ 2026 டிக்கெட்டுகள் $30 இருந்து ஆரம்பமாகின்றன. குழந்தைகளுக்கு டிக்கெட் ஃப்ரீ என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சீனியர்ஸுக்கு டிக்கெட் $15 மட்டுமே என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 5 இணைந்து குரூப்பாக நீங்கள் டிக்கெட்ஸை புக் பண்ணினால் 60% ஆஃபிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். $45 டிக்கெட் கொள்முதல் செய்பவர்களுக்கு 1 கோல்ட் $150 மட்டுமே என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது பற்றிய மேலதிகமான விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு அழைக்கலாம் 6479965922 6479965922.

0: வாயிசன் ராசியா அட்வைக உதயகுமார் திஷோன் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:17 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்டி ஸ்டெஃபமெல் ஸ்டார் நைட். அறுசுவையும் தரமும் விரும்பும் உங்களுக்கு ஒஷவாவில் இன்று கிராண்ட் ஓபனிங்குடன் அறிமுகமாகின்றது சிந்து கிச்சின். முதன் முதலாக மட்டன் குழம்பு, மட்டன் பிரட்டல், மட்டன் பால்கறி, மட்டன் ரசம், நாட்டுக்கோழி குழம்பு, கோழி பொரியல், கோழி சொதி, கோழி உப்பவியல், எக் குழம்பு, எக் பால்கறி என 10 வகையான மீட்கறிகளுடன் விவிடி ஸ்டைல் மீட் சாப்பாட்டு பார்சல். வெல்வெட்டித்துறை ஸ்டைல் கோழிப்பூக்கை, சிக்கன் அல்லது லேம் பிரியாணி வகைகள், கொத்துரொட்டி வகைகள், இன்னும் ஏராளமான உணவுகள் விருந்தாக. வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருந்தவாறே ஆர்டர் செய்தும் பெறலாம். ஸ்காப்ரோ, மார்க்கம், டூரம் பகுதிகளுக்கான டெலிவரியும் வழங்கப்படும். இன்று முதல் இலக்கம் 1304 ஹார்மோனி ரோட், நார்த் ஒஷவாவில் கோலாகல ஆரம்பம். சிந்து கிச்சன் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட் 6471027096 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்டி ஸ்டெஃபமில் ஸ்டார் நைட். டொரண்டோவில் இப்பொழுது 23 டிகிரி செல்சியஸ் ஆகிறது. உள்ள 23 உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வளம் தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. கோடைகாலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. கோடைகாலத்தை வரவேற்கும் வகையிலும் நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கியிருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும். என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும். என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினரை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன்.
1: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி. இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
2: Focus Educational Services, Ontario Certified Teacher, Sabita Silvaraja in Talamil Yengam. Focus Education Services, Ippodhu, Pudhidhaganiyam, Junior Kindergarten Mudal, Grade 8 Variyana Manavarhilikku, Oru Madha Ilavasa Vaguppai Valingukindrarkal, June Mudal, August Varai, In the Ilavasa Vaguppil, English, French, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 647-534-4509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
4: 416-461-6401.
5: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில் 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக்இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
3: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 2-2-6-4-7-549-0-0-5-9.
0: பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை காரணம் காட்டி ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. எனினும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் திட்டமிட்டபடி நாளை சுவிட்சர்லாந்தில் ஆரம்பமாகும் என மத்தியஸ்த நாடுகள் கூறியுள்ளன. ஈரானின் பேச்சுவார்த்தை குழுவும் சுவிட்சர்லாந்து பயணித்துள்ளது. கனடாவிலிருந்து பெருமளவு போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்கு கடத்தப்படுவதாக டிரம்ப் நிர்வாகம் முன்வைத்த குற்றச்சாட்டு அமெரிக்க எல்லை பாதுகாப்பு பிரிவின் தரவுகளே முரணாக உள்ளது என கனடிய பெடரல் தடுப்பு விசேட கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கனடிய அமெரிக்க எல்லையில் வெறும் 450 கிராம் பெடரல் மாத்திரமே பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் 358 கிலோ பெடரல் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அமெரிக்க எல்லை பாதுகாப்பு பிரிவின் தரவுகள் கூறுவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் நிதி நிலைமைகள் தொடர்பில் அண்மையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்ட வெள்ளி அறிக்கை கவனம் பெற்றுள்ள நிலையில் மின்சாரத்துறை குறித்த வெள்ளி அறிக்கை விரைவில் வெளியாகும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை பல ஊழல்களில் தொடர்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதேவேளை செந்தில் பாலாஜியின் வீட்டில் போலீசார் இன்று திடீர் விசாரணைகளை நடத்தியுள்ளமை பரபரப்பாக்கியுள்ளது. இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் இன்றைய தினம் நேரடி சந்திப்பு இடம்பெற்றதாக செய்திகள் கூறுகின்றன. மிகவும் ரகசியமாக பேணப்பட்ட இந்த சந்திப்பு கொழும்பில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட இல்லத்தில் இடம்பெற்றதாக அறிய முடிகின்றது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: கந்து புஜேந்தன் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:34 நிமிடம். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இணையத்தில் நிறைவு தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம். லட்டிகா ப்ரொடக்ஷனில் இருந்து
1: லட்டிகா கோல்டாஸ் மற்றும் லட்டிகா ப்ரொடக்ஷன் இணைந்து வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொராண்டோ 2026 விட் பி கனடா இவன் சென்டரில் எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கிறது. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பிரபலங்களான தவசிலி, மீனாட்சி, மேக்னா மற்றும் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் நிக்கில் இவர்களோடு மேலும் திறமையான பாடல்களான அஜீஷ், நிதர்ஷா, பிரியந்தி ஆகியோர் இணைந்து வழங்குகின்ற மாபெரும் இசை நிகழ்வு ஜூன் 27 மாலை 6 கனடா இவென்ட் சென்டர் விட்பியில் நடைபெற இருக்கின்றது.
2: டிக்கெட் $30 வரை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். குழந்தைகளுக்கு இலவசமாக இந்த ஷோவை பார்க்கலாம். அதே மாதிரி சீனியர் டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து $15 மட்டுமே. 5 இணைந்து குரூப்பாக டிக்கெட் புக் பண்ணினால் 60% ஆஃபர் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். $45 டிக்கெட் கொள்வனை செய்பவர்களுக்கு 1 கோல்ட் $150 மட்டுமே. சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை. $1,000 நகை கொள்வனை செய்பவர்களுக்கு 1 டிக்கெட் இலவசம்.
1: லட்டிகா கோல்ட் ஹவுஸ் மற்றும் லட்டிகா ப்ரொடக்ஷன் அதிகாரப்பூர்வமாக வழங்கும் சூப்பர் சிங்கர் லைவ் இன் டொராண்டோ டிக்கெட்டுகள் இப்பொழுது பரபரப்பாக விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. ஆகவே டிக்கெட்டுகளை முன்கூட்டியே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சி தொடர்பான தகவல்கள் மற்றும் டிக்கெட் முன்பதிவுகளுக்கு லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸின் அறிவிப்புகள் மற்றும் விற்பனை மையங்களை மட்டுமே நாடுமாறு லட்டிகா கோல்ட் ஹவுஸ் மற்றும் லட்டிகா ப்ரொடக்ஷன் இந்த அன்பான வேண்டுகோளை கூட தந்திருக்கின்றார்கள். நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், டிக்கெட் $30 முதல் ஆரம்பமாகின்றது. டிக்கெட்டுகள் கூட இங்கே பரபரப்பாக விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. நீங்கள் டிக்கெட்டுகளை 35 கொராச்சி டிரைவில் அமைந்திருக்கின்ற லட்டிகா கோல்ட் ஹவுஸ், இது மார்க்கம் கொஸ்கோவுக்கு அருகாமையில் இருக்கின்றது, அங்கே கூட பெற்றுக்கொள்ளலாம். அல்லாவிட்டால் மெஜஸ்டிக் சிட்டி மாலில், ஏஜிஏ பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும், அதே போன்று இவன்ட் பிரைட் .ca பெற்றுக்கொள்ளலாம். இது பற்றிய மேலதிகமான விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் 6479965922 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைக்க முடியும். 6479965922
2: எதிர்வரும் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் மிக பிரம்மாண்டமாக இந்த ஷோ இடம்பெற இருக்கின்றது. நீங்கள் நேரடியாக வந்து டிக்கெட் செய்ய பெற்றுக் கொள்ளலாம். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம், 35 கராச்சி டிரைவில் அமைந்துள்ள லட்டிகா கோல்ட் ஹவுஸிலும், மெஜஸ்டிக் சிட்டி மோலில், இஜிஏ பியூட்டி லேர்னிங் அகாடமியிலும், இவன் பிரைட் .ca நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.
1: மேலதிகமான தொடர்புகளுக்கு நீங்கள் அழைக்கலாம் 6479965922.
0: நேரம் 7:37 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் மாபெரும் வியர் ஹவுஸ் சேல், கிளியரன்ஸ் சேல். இந்த ஆண்டின் புதிய வரவுகளான ஃபேன்சி சாரி ஃப்ரம் 1499, காட்டன் சாரி ஃப்ரம் 1999, ஆர்ட் சில்க் சாரீஸ் $2,435, சாஃப்ட் சில்க், மைசூர் சில்க் சாரீஸ் $35, பியூர் மிக்ஸ் சாரி ஃப்ரம் $50, காஞ்சிபுரம் சாரி ஃப்ரம் $100, சல்வார், ஹவுஸ் கோட், லேடிஸ் டாப், லேடிஸ் ஸ்கர்ட், பாய்ஸ் குருத்தா ஃப்ரம் $3,425. இன்னும் பல ஆடைகளை 30-80% வரை கழிவு விலையில் பெற இன்றும் நாளையும் அரிய வாய்ப்பு. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 18, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் பூக்கடை ஃபாரஸ்டுக்கு அருகில். 6474067736. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். வெறும் பாடல் பிரஜி டியூன்ஸ்.

0: நேரம் 7:41 கேட்டுக்கொண்டிருப்பது பி கேண்டி ஸ்டெஃபமெல் ஸ்டார் நைட். தந்தை தின வாழ்த்துக்களுடன் தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் தந்தையர் தின கொண்டாட்டம். இன்றும் நாளையும் தந்தைய தினத்தை முன்னிட்டு செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகைகளை வாங்குங்கள். நகை சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையும் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். இப்போது $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இந்நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் நிறைவு தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மளிகை விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கிறது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளபாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட கவலைப்படுத்த தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி போம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி போம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்லின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்லின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி போம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக் கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்லின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்லின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

விஜயின் இசையில் காந்தினி கிஷோன் பொம்பஜயஸ்ரீ பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:49 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். வெறும் அடுத்த பாடல் இதுவரை இசை தொகுப்பிலிருந்து வருகிறது. இந்த பாடலை பாடியிருக்கின்றார் அனிதா.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406,
4: மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் காசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் காசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
6: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
7: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் FM 102.7.